0: ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா.

எல்லார்கிட்டையும் நல்லா பழகணும், ஒவ்வொருத்தரையும் நல்லா புரிஞ்சுக்கணும், அவங்கள பாராட்டணும். எல்லாமே சரிதான், ஆனா அவங்க சரியா நடந்துக்கல அப்படின்னா, தவறு செய்யறாங்க அப்படின்னா கண்டிக்கிறதா? சுமூகமான உறவு அவசியம் அப்படின்றதுக்காக அநியாயங்களை தட்டி கேட்காமல் இருக்கிறதா? இந்த மாதிரியான கேள்விகள் நம்ம எல்லாருக்குள்ளயும் வரலாம். நியாயமான கேள்விதான், நல்லதை தான் பாராட்டணும். தவறுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் பாராட்டிட்டு இருந்தா அதனால பலன் இல்ல, நம்மளுடைய கருத்துகளுக்கு மதிப்பே இல்லாம போயிடும். தவறுகளை கண்டிக்கத்தான் வேண்டும். சரி, கண்டிக்கிறது அப்படின்னா எப்படி கண்டிக்கிறது? தவறுகளை சுட்டி காட்டுறதுக்குன்னு ஏதாவது முறைகள் இருக்குதா? கண்டிச்சதுக்கு அப்புறமா நம்ம கூட சரியா பழகுவாங்களா? ஒதுங்கிட மாட்டாங்களா? வெளிப்படையா ஒரு விஷயத்த பேசும்போது என்ன மாதிரியான இழப்புகள் ஏற்படும், அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்றதையெல்லாம் நாம நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த உலகத்துல வாழக்கூடிய எல்லாருக்குமே தவறுகள் நிகழதான் செய்யுது. யார் தான் தவறு செய்யல? அதே சமயம் தவறு செய்தவரை வார்த்தைகளால் காயப்படுத்துவது முறையான செயல் இல்லை. வார்த்தைகளால காயப்படுத்தும் போது அந்த நபர் தான் காயப்படுவாரே தவிர தவறை ஒருபோதும் திருத்தி கொள்ள விரும்ப மாட்டார். செயல்ல குறைபாடுகள் இருக்கலாம், ஆனா அந்த தவறு மீண்டும் நிகழாது. அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க வேண்டும், எப்படி எடுத்து சொல்ல வேண்டும், புண்படுத்தாத வண்ணம் புரியும்படி எடுத்து சொல்லணும். உடனடியா செய்யும் போதுதான் எப்பவுமே பலன் இருக்கும். சில நேரங்கள்ல விபத்து நடந்தது உடனே முதலுதவி செஞ்சா அது பிற்காலத்துல பாதுகாப்பா இருக்கும். எந்த ஒரு நபருக்கும் தவறு செய்தவுடன் இருக்கக்கூடிய மனநிலை அப்படின்றது வேறு, தவறு செய்தவுடன் அதாவது கொஞ்ச நாட்கள் ஆனதுக்கு அப்புறமா மாறக்கூடிய மனநிலை அப்படின்றது வேறு. ஆக தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கு காலதாமதம் செய்யக்கூடாது. வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கைமாற்றி கொடுப்பதற்குள் மனம் மாறிவிடும். ஒரு விஷயம் அபாரமானது அப்படின்னு தோணுதா, உடனே மனசு விட்டு பாராட்டணும். உதவி செய்ய நினைச்சா உடனே செஞ்சிடணும். நேர ஆக ஆக மனிதர்கள் ஒரே மாதிரியான மனநிலையில் இருப்பாங்க அப்படின்றத உறுதியா சொல்லவே முடியாது. அதனாலதான் உடனடியாக சுட்டி காட்டும் போது பேசியது தவறுதான் அப்படின்றது புரியும், வீரியம் புரியும். தவறுகளை சுட்டி காட்டலாம், கண்டிக்கலாம், ஆனால் அனைத்தும் அந்த இடத்திலேயே நடக்க வேண்டும். ஆற போட்டு விட்டால் பலன் அளிக்காது. மனதில் வஞ்சம் வைத்துக் கொண்டு பேசுகிறார் அப்படின்ற பேரு தான் வரும். எல்லாருக்கும் தங்களை பத்தின ஒரு அபிப்பிராயம் இருக்கும், மதிப்பு மிக்க ஒரு முகம் இருக்கும். அதையும் காயப்படுத்திடக் கூடாது. பிள்ளைகளை கூட அவர்களது நண்பர்கள் முன்னிலையில் திட்டுவது சில விளைவுகளை ஏற்படுத்தும். தவறு நடந்ததும் நமக்குள்ள பதட்டம் வருது, ஏதாவது சொல்லிடுறோம், ஆனா அக்கம் பக்கத்துல யார் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் கவனிக்கிறதே இல்ல. தவறு செஞ்சிருந்தாலும் கூட மத்தவங்க முன்னிலையில் யாருமே தன்னுடைய தவறுகளை ஏத்துக்க மாட்டாங்க, தங்களுடைய கௌரவத்தை காப்பாத்த முயற்சி பண்ணுவாங்க. அந்த நேரத்துல நாம நுழைஞ்சு அந்த தவற சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த நபருடைய வெறுப்புக்கு ஆளாயிடுவோம். எது தவறு, நான் உன்னிடம் வேண்டுவது எது, நீ எனக்கு செய்தது எது, செய்ய வேண்டியது எது அப்படின்றத தனித்தனியா புரியும்படி சொல்லும் போது குழப்பம் வராது. குறிப்பிட்டு தெளிவா சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கும். தவறுக்கு தண்டனைகள் கொடுக்கும் போது எரியும் அடுப்பு தத்துவத்தை ஞாபகம் வச்சுக்கிற சொல்லுவாங்க. அது என்ன எரியும் அடுப்பு தத்துவம்? எரியும் அடுப்புக்கும் கொடுக்கப்பட வேண்டிய தண்டனைகளுக்கும் இடையே ஆச்சரியமான பல ஒற்றுமைகள் இருக்கும். அடுப்பு எரியும் போது பார்த்தோம் அப்படின்னா யாரு தொட்டாலும் அடுப்பு சுடும். அடுப்புக்கு பெரியவங்க சின்னவங்க, வேண்டியவங்க வேண்டாதவங்க அப்படின்ற பாகுபாடுகள் கிடையாது. அதே மாதிரியான அணுகுமுறையை தான் ஒவ்வொருத்தருமே எதிர்பார்ப்பாங்க. யாரு தவறு செஞ்சாலும் குற்றம் என்ன அப்படின்றது தான் பார்க்கணுமே தவிர யார் செய்த குற்றம் அப்படின்னு பார்க்க கூடாது. தொடுபவர்கள் எல்லோரையும் ஒரே அளவு சுடும். தண்டனையில் அவன் பெரியவன் இவன் சிறியவன் என்ற பாகுபாடு கூடாது. சட்டம் எல்லோருக்கும் ஒரே முகத்தை காண்பிக்க வேண்டும். தொடும் அளவு மட்டுமே சுடும், அதாவது குற்றம் என்னவோ தவறு என்னவோ அதற்கேற்ற அளவுதான் தண்டனைகளும் வழங்கப்பட வேண்டும். இந்த வழிமுறைகளை மனசுல வச்சுதான் கண்டிக்கவும் தண்டிக்கவும் முற்படணும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்று சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவமிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக், BDS, FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, BE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலம் எல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
3: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000 மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
2: அனுஷ்டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதன் மற்றும் தென்காசி.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை. நம் கடலோசை FM 90.4.
6: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி வலியறிதல், அதிகாரம் 48, குறள் எண் 474. அமைந்தாங் கொழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். மற்றவர்களோடு ஒத்து நடக்காமல் தன் வலிமையின் அளவையும் அறியாமல் தன்னையே வியந்து மதித்துக் கொண்டிருப்பவன், பெருமைப்பட்டுக் கொண்டிருப்பவன் விரைவில் கெட்டழிவான். மற்றவர்களை மதிக்காமலும் தனது வலிமையை உணர்ந்து கொள்ளாமலும் தன்னை தானே பெரிதாக விளம்பரப்படுத்தி கொண்டு வாழ்பவர்கள் விரைவில் கெட்டு தொலைவார்கள் அப்படின்ற கருத்தை தான் வள்ளுவர் இந்த குறள் வழியா நமக்கு உணர்த்துறாரு. இந்த திருக்குறளுக்கு பொருத்தமான கதை ஒன்னை தெரிஞ்சுக்கலாமா? சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்ற சோழ மன்னருடைய நாட்டில் மக்கள் சீரும் சிறப்புமாக வளமையா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கடோத்கஜன் அப்படின்ற ஒரு மற்போர் வீரன் அந்த நாட்கள்ல எல்லா நாடுகளுக்கும் போய் மல்யுத்தம் நடத்தி எல்லாரையும் ஜெயிச்சு ஆணவம் மிக்க ஒரு மனிதனா வாழ்ந்துட்டு வந்தான். அவனை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவாங்க. அந்த மல்யுத்த வீரன் இந்த சோழ நாட்டிற்கும் வர்றான். வந்த உடனே மன்னரை பார்த்து பேசுறான், பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாழக்கூடிய உங்களது நாட்டில் என்னை வெல்ல ஒரு மல்யுத்த வீரன் இருக்கிறானா? நாளை என்னோடு போட்டிக்கு வர சொல்லுங்கள், இல்லையில் நீங்கள் அனைவரும் தோற்றுவிட்டதாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சவால் விட்டான். உடனே மன்னரும் முரசறைந்து நாட்டு மக்கள் எல்லாருக்கும் இந்த செய்தியை தெரியப்படுத்துறாரு. அவனோட போட்டி போட யாருமே வரவே இல்லை. ஆனா அவன் போட்டிக்கு வந்து நின்ன இடத்துல சத்தமா நின்னு கர்ஜனையோட, இங்க யாருமே வீரர்கள் இல்லையா, ஒருவரால் கூட என்னை ஜெயிக்க முடியாத அப்படின்ற வார்த்தைகளை பேசிட்டு இருந்தான். மன்னருக்கு ரொம்பவே வருத்தமா இருந்தது. அந்த நேரத்துல எதிர்பாராத விதமா 10 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன், உன்னை வெல்ல நான் இருக்கிறேன் மன்னா, போட்டியில் நான் கலந்து கொள்கிறேன் அப்படின்னு சத்தமா சொல்றான். இந்த மல்யுத்த வீரனுக்கு ஒரே சிரிப்பு, காற்றை போல் ஊதி தள்ளி விடுவேன், இடத்தை விட்டு ஓடிப்போ அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்கிறான். ஆனா அவன் பேசிட்டு இருக்கிற நேரத்துல, அதாவது கண்ணிமைக்க கூடிய நேரத்தில், அந்த சிறுவன் பாய்ந்து அவனுடைய தோள்களில் அமர்ந்து கழுத்தில் ஒரு தட்டு தட்டி விட்டான். உடனே அந்த வீரனுடைய முகம் இடப்பக்கமா திரும்பி அப்படியே நின்றுச்சு. அசைய முடியாமல் கற்சிலை போல் நின்ற அவனை கீழே இறங்கி மறுபடி இடது காலை வாரி விட்டு கீழே தள்ளி விட்டான். அசைய முடியாமல் படுத்திருந்தான். பாக்குற எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், யார் அப்படின்னு பார்த்தா அந்த சின்ன பையனுடைய பேரு கபிலன், வர குணபதி அப்படின்ற நரம்பியல் நிபுணருடைய மகன். எந்த நரம்பை எங்கு தட்டினால் எம்மாதிரியான விளைவுகள் ஏற்படும், எவ்வாறு சரி செய்ய வேண்டும் அப்படின்றத தன்னோட அப்பா கிட்ட நல்லாவே படிச்சிருந்தான். அசைய முடியாமல் படுத்திருந்ததும் அந்த மல்யுத்த வீரன் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டான். அதுக்கப்புறமா மறுபடியும் வேறு விதமா தட்டுறா, மறுபடியும் அவனுக்கு சரியாயிடுச்சு. மன்னரும் மக்களும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இந்த திருக்குறளும் இந்த கதையும் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி, மற்றவங்க யாரையுமே மதிக்காம தன்னுடைய வலிமை என்ன அப்படின்றதையும் முழுமையா உணர்ந்து கொள்ளாம தன்னைத்தானே பெரிதாக விளம்பரப்படுத்தி தன்னைத்தானே பெருமையாக நினைக்கக்கூடிய நபர் ஒரு நாள் அழிவை சந்திப்பார் அப்படின்றதுதான் இந்த குறள் நமக்கு கூறும்.

செய்தி. வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: நல வாரியத்தில் ரூபாய் 50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 0456723046 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை FM 90.4? உலகத்துல இருக்கிற எல்லா விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளோட கனவு கண்டிப்பா எப்படியாவது ஒலிம்பிக் கேம்ஸ்ல தங்க பதக்கம் ஜெயிக்கணும்ங்கறதா தான் இருக்கும். ஆனா ஒலிம்பிக் கேம்ஸ்ல இருக்கிற தங்க பதக்கம் முழுசும் தங்கத்தினால செய்யப்பட்டதுதானா? தெரிஞ்சுக்கலாமா? ஒரு ஒலிம்பிக் கோல்டு மெடலோட வெயிட் 556 கிராம். இதுல 550 கிராம் வெள்ளினாலையும் 6 கிராம் தங்கத்தால முலாம் பூசப்பட்டு கோல்டு மெடல் தயாரிக்கப்படுது. இது மூலமா ஒலிம்பிக் கோல்டு மெடல்ல 2% தங்கம் மட்டும்தான் இருக்கும்.
2: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4
2: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக

கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. புகழேந்தியும் ஒட்டக்கூத்தரும் போட்டி போட்டு பாடல்கள் பாடுவதில் புகழ்பெற்ற சங்ககால புலவர்கள். ஒரு நாள் சோழ மன்னரின் அவையில், அதாவது தமிழ் புலவர்கள் கூடியிருக்கக்கூடிய அவையில், தான் எழுதிய நலவெண்பா பாடலை அரங்கேற்றம் செய்து கொண்டிருந்தார் புகழேந்தி. அங்க இருக்கக்கூடிய எல்லா புலவர்களும் அந்த நலவெண்பாவில் இருக்கக்கூடிய வார்த்தைகளில் மயங்கி ரசித்து கேட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒட்டக்கூத்தர் மட்டும் எங்கு தவறு கிடைக்கும், எங்கு இவரது தவறை சுட்டி காட்டலாம் அப்படின்னு காத்துட்டு இருந்தார். அந்த ஒரு நேரத்துல இனிய மாலை பொழுதின் அழகை வர்ணிக்க விரும்பிய புகழேந்தி மல்லிகையே வெண்சங்கா வண்டூத அப்படின்ற பாடல் வரிகளை பாடுறாரு. அதாவது மல்லிகை பூக்களை சங்குகளாக்கி வண்டுகள் ஒளி செய்த போது அப்படின்னு அதற்கு பொருள். இந்த ஒரு வார்த்தைகளை கேட்டதும் கோபப்பட்டு வேகமா எழுந்து நின்னாரு ஒட்டக்கூத்தர். சங்கை ஊத விரும்புபவர் சங்கின் பின்புறமாக தான் ஊத வேண்டும். ஆனால் மல்லிகை பூவின் மேல்புறமாய் தேன் குடிப்பதற்காக அமர்ந்திருக்கும் வண்டுகள் சங்கு ஊதுவதாய் கூறுவது காட்சி பிழை. புகழேந்தி பாடுவது வெண்பா அல்ல, வெறும் பா அப்படின்னு அவருடைய பாடல் வரிகளை குறையாக மட்டம் தட்டி பேச ஆரம்பிச்சாரு. உடனே அந்த அவையில் இருக்கக்கூடிய அனைத்து புலவர்களும் அமைதியாயிட்டாங்க. என்ன பதில் சொல்ல போறாரு புகழேந்தி அப்படின்றதுக்காக அவருடைய முகத்தையே அரசர் உட்பட எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ புகழேந்தி என்ன சொன்னாரு தெரியுமா? புலவரே, மது உண்ட மயக்கத்தில் இருப்பவருக்கு தலை எது கால் எது என தெரியாதது போல, மலரில் இருக்கும் கல்லை குடித்த வண்டுக்கு தலைப்பகுதி எது வால் பகுதி எது என்பது எப்படி தெரியும்? அவைகளும் மயக்கத்தில் தானே இருக்கிறது அப்படின்னு பதில் சொன்னாராம். அந்த பதில கேட்டதும் ஒட்டக்கூத்தரே சிரிச்சிட்டாராம். உடனே அந்த சபையில இருக்கக்கூடிய அனைத்து புலவர்களும் கைதட்டி ஆரவாரம் செஞ்சாங்க. அந்த ஆரவாரம் அடங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுச்சு. அதுக்கப்புறமா ஒட்டக்கூத்தரும் புகழேந்தியின் திறமையை பாராட்டிட்டு தன்னுடைய இருக்கையில போய் அமர்ந்துட்டாராம். இந்த ஒரு நிகழ்வு நமக்கு உணர்த்தக்கூடிய கருத்து என்ன தெரியுமா? சொற்களின் பொருளை நன்றாக புரிந்து கொள்ளும் சான்றோர்கள் நிறைந்த அவையில் பேசும் போதுதான் பல நூல்களை கற்றவரின் கல்வி அறிவும் பேச்சு திறமையும் வெளிப்படும். கற்ற கல்வியை வெளிப்படுத்தும் போது ஆணவம் இல்லாமல் பணிவுடன் இனிமையாக பேசும் திறன் வேண்டும். கல்வி நமக்கு அறிவை தர வேண்டும், ஆணவத்தை அல்ல. பணிவுடன் பேசுவதே சிறந்த பேச்சு திறமை. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே?
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
5: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. நடுக்கடல்ல கப்பல் ஒண்ணு போயிட்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமா விபத்துக்குள்ளாயிடுச்சு. அதுல இருக்கக்கூடிய 2 நண்பர்கள் எப்படியோ தப்பி பிழைத்து இருவரும் ஒரு தனி தீவில் மாட்டிக்கொண்டார்கள். தனி தீவுல மாட்டிக்கிட்ட 2 பேருக்கும் அவ்வளவு தாகம், என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப தூரம் நடக்கிறாங்க. அதுக்கப்புறமா முதல் நண்பன் கடவுளை நோக்கி அதிக நேரம் பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்கிறாரு. 2வது நண்பர் ஒரே 1 நிமிடம் தான் பிரார்த்தனை பண்றாரு, உடனே இழந்து மறுபடியும் பயணத்தை தொடர்றாரு. 2 பேரும் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா ஒரு பாறை ஒண்ணு அவங்க கண்கள்ல தென்படுது. அதுல இருந்து வடியக்கூடிய நல்ல தண்ணீர் மூலமா அவங்களுடைய தாகத்தை தீர்த்துக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனதும் 2 பேருக்கும் சரியான பசி. வழக்கம் போல முதல் நண்பன் அதிக நேரம் கடவுளை நோக்கி பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்கிறாரு. 2வது நண்பன் 1 நிமிடத்தில் பிரார்த்தனையை முடிச்சுக்கிட்டாரு. கொஞ்ச நேரத்திலேயே பழங்கள் நிறைந்த ஒரு மரம் இவங்களுடைய கண்கள்ல தென்படுது. அந்த பழங்களை சாப்பிட்டு தங்களுடைய பசியை 2 பேரும் போக்கிக்கிட்டாங்க. இப்படியே 1 வாரம் கழிஞ்சு போனாலும் கூட ஊருக்கு போகணும், எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்ற எண்ணம் 2 பேருக்குள்ளேயும் வருது. அப்போ முதல் நண்பன் அதிக நேரம் கடவுளை நோக்கி பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. 2வது நண்பர் வழக்கம் போலதான் 1 நிமிடத்தில் அவருடைய பிரார்த்தனை முடிந்து விடும். இதெல்லாம் கவனிச்சுட்டே இருந்தாரு. முதல் நண்பருக்கு 2வது நண்பர் மீது கொஞ்சம் கொஞ்சமாக இருச்சலும் கோபமும் வந்துட்டே இருந்தது. ஆனா அதை வெளிக்காட்டிக்கல, ஏன்னா தீவுல இருக்கிறதே 2 பேர் தான் இல்லையா. அவங்க ஆசைப்பட்டது போலவே ஒரு கப்பல் ஒண்ணு அவங்க 2 பேரும் தனிமையில மாட்டி இருக்கிறத கண்டுபிடிச்சு உதவி செய்ய முன் வர்றதா கப்பல்ல ஏறிக்குங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ இந்த முதல் நண்பர் சொல்றாரு, இந்த 2வது நபர் இந்த கப்பல்ல ஏறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அதுல இருக்கக்கூடிய மாலுமிகள் என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் போது, எப்படியாவது தப்பி பிழைக்கணும், எப்படியாவது தண்ணீர் குடிக்கணும், எப்படியாவது சாப்பிடணும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் நான் தான் அதிக நேரம் கடவுளை நோக்கி பிரார்த்தனை பண்ணேன். ஆனா இவன் 1 நிமிடம் ஏதோ பேருக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு இடத்த விட்டு போயிடுவான். அப்புறமா என்னுடைய பிரார்த்தனை மூலமா இது எல்லாமே நடக்கும், அவனும் அதை அனுபவிச்சுட்டு இருக்கான். இந்த முறை என்னுடைய பிரார்த்தனை மூலமா அவன் தப்பிக்கணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு கிடையாது. அவனுக்கு தேவைனா அவன் அதிக நேரம் பிரார்த்தனை பண்ணட்டும், அதனால அவன் இந்த கப்பல்ல ஏறக்கூடாது அப்படின்னு அவன் மறுத்து பேசிட்டு இருக்கும் போதே வானத்துல இருந்து ஒரு பெரிய குரல் கேட்டதான். உனது பிரார்த்தனைக்காக உதவிக்கு நான் ஆள் அனுப்பவில்லை, உனது நண்பனின் உண்மையான அன்பிற்காகவே உதவிக்கு ஆள் அனுப்பினேன். பல மணி நேரம் நீ என்னதான் ஜெபித்தாலும் உன்னை காப்பாற்ற வேண்டும் எனவே ஜெபித்தாய். ஆனால் உனது நண்பன் எனது நண்பனின் ஜெபத்தை எப்படியாவது நிறைவேற்றிவிடு கடவுளே என 1 வார்த்தையில் உனக்காக ஜெபித்து விட்டு எழுந்து விடுவான். அவனது அன்பிற்காக தான் தண்ணீரும் உணவும் உதவியும் கிடைத்தது அப்படின்ற சத்தம் கேட்டதாம். அந்த வார்த்தைகளை கேட்டதும் பெட்கி தலை குனிஞ்சாரா முதல் நண்பர். இந்த கதை கற்பனையாக இருந்தாலும் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? மற்றவர்களிடம் இரக்கம் காட்டினால் பதிலுக்கு இரக்கம் கிடைக்கும். பிறருடைய துன்பத்தை புரிந்து கொண்டு உதவுவதே இரக்கம். நாம் என்ன செய்கிறோமோ அதுவே நமக்கு திரும்ப கிடைக்கும். இதுதான் இயற்கையின் விதி. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மற்றும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே நம்ம நிகழ்ச்சியை வந்து தொடங்கிடலாம். இன்றைக்கி காலையில் வந்து கிருஷ்ண ஜெயந்தி, காலையில் வீட்டிலேருந்து கிளம்பி வரும்போது ஃபுல்லாக அந்த கிருஷ்ணர் பாடல்கள் வந்து அங்கங்கே வந்து ஒழிச்சிட்ருக்கு. நிறைய இடத்துல அந்த விழா வந்து கொண்டாடுறதுக்கான பந்தலும் வந்து போட்டுட்ருக்காங்க. எல்லோரும் நல்லபடியே வந்து அப்படி விழாவை கொண்டாடட்டும். இன்றைக்கி 4 செப்டம்பர் 2026 காலை நேரம் 7:05 ஆயிடுச்சு. நீங்கள் இணைஞ்சிருக்கிறது நம்ம பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேச வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அப்படியே நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா இன்றைக்கான வானிலை தகவல் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வானிலை அப்படின்னா தென்மேற்கு திசையிலேருந்து குறைந்தபட்சமாக மணிக்கு 20 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 35 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாயங்கால நேரத்தில் கொஞ்சம் அதிகமான காற்றே வீசுது. அப்பப்போ வந்து நம்ம வந்து பார்க்கும்போது திடீர் திடீர்னு ஒரு காற்று வந்து அப்படி பட்டுன்னு வீசிட்டு விழுந்து போகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்குது, அப்புறம் திடீர்னு ஒரு காற்று வந்து வீசுது. இந்த மாதிரியாக வந்து சுற்றி சுற்றி வந்து அடிச்சிட்ருக்கு. அதை உணரவே முடியுது, இப்படி தான் வந்து அடிச்சிட்ருக்கு காற்று அப்படின்னு சொல்கிற மாதிரியான காற்றுகள் மாறி அடிச்சிட்ருக்கு. இது எங்கே கொண்டு போய் முடிய போகுதுன்னு தெரியல. இருந்தாலும் இப்போ வரைக்கும் அடிக்கிற காற்றுக்கு நன்றி. மழை வருமா அப்படின்னு கேட்டால் மழைக்கான வாய்ப்பு பெரிய அளவில் வந்து கிடையாது. வெப்பநிலை அதிகபட்சமாக 29°C. இதுதான் இன்றைக்கான வானிலை நிலவரம். அடுத்து இப்போ பாடல் வந்துகிட்டே இருக்குது. உனை நினைத்து திரைப்படத்திலேருந்து அந்த பாடலை கேட்ட துணை தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: தென்காசி
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்ற சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவமிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக், BDS, FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, BE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் அந்தோனிராஜ், பிரான்சிஸ் நகரில் இருக்கிறேன். என் வயசு வந்து இப்போ பார்த்தா 54. இது வந்து அப்போ நான் திருமணமான பின்னாடி போட்டு போய்கிட்டு இருந்தேன். அப்புறம் இடையில ஒரு சில பேர் வள்ளத்தை எடுத்து தொழில் பண்ணுவோமே, நம்ம கை தொழிலாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். வேலை போது ஒரு போட்டு ஒரு 4 போட்டு கோட்டைப்பட்டினத்துலேருந்து வந்துருந்துச்சு. அந்த நேரத்தில் நண்டு வலையில் பாடில்லை, சரி காத்தடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் இதை பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். 4 போட்டு அன்னைக்கு பார்த்து எங்கள் சித்தப்பா மக இறந்துருச்சு ஒரு நாளைக்கு முன்னாடி, அடுத்த நாள் வந்து தலைமுழுக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த போட்டுலாம் கடலுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி அனுப்பினா, தம்பி நீ போய் ஏற்றிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றிப்போனா. அப்புறம் பார்த்தா அவங்க அங்கேருந்து போய் ஃபோன் பண்ணுறாங்க, அப்போ ஆள் வரலப்பா நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னோடனே நான் போகிறேன். அதிகமான காற்று தண்ணி வந்து நம்ம போட்டு எல்லாம் வத்து ஓடிடுச்சு. வத்து ஒன்று 4 போட்டுக்கு ஐஸு டீசலு எல்லாம் ஏற்றிட்டு எல்லா ஆளுக்கெல்லாம் மேலே ஏறிட்டாங்க. இந்த அட்டி மட்டும் அந்த பின்பகுதி மட்டும் கொஞ்சம் மண்ணில் பொறுத்து போயிருந்துச்சு. சரி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி விட்டு லேசி தள்ளி விட்டோம்னா போட்டு மூவிங் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி தள்ளி விட்டேன். அப்படி தள்ளி விடும்போது வல்லம் மூவிங் ஆகாமல் அந்த இடத்துலையே என்ன செஞ்சிருச்சு, அப்படியே லைட் அப்படி சுத்த ஆரம்பிச்சு வல்லம் மூவிங் ஆகலை. அப்புறம் கைலி மடித்து கட்டியிருந்தேன். அப்போ அந்த சுழிக்கு மடித்து கட்டியிருந்த கைலி என்ன செஞ்சிச்சு, டக்குன்னு இலையில இழுத்துருச்சு. இழுத்த அந்த இடம் இலை சுழன்று அடித்ததில் அந்த இடம் நல்ல பள்ளமாக போயிடுச்சு. அப்போ அந்த கைலியை பிடிச்சி இழுக்கவும் கால் கரெக்டாக அந்த பள்ளத்துக்குள்ளே போக கரெக்டாக பெட்டக்ஸை ஒட்டியே கால் வந்து குதந்துருச்சு. வெட்டினோடனே ரத்தத்தை மட்டும்தான் பார்த்தேனே ஒழிஞ்சு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது கடல் பூரா ரத்தமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் கூட இருந்தவங்களாம் எல்லாம் ஹெல்ப் பண்ணி உடனே மருத்துவமனையை கொண்டு போய் ராம்நாடு வச்சுருந்தாங்க. அங்கே வந்து ரத்தம் வந்து ஏற்றும் போது எல்லா ரத்தத்தையும் அவங்களால உள்ளே ஏற்ற முடியல, எல்லாம் வெளியவே ஏறிக்கிட்டு இருந்துச்சு. அதோட அங்கேருந்து திரும்ப எல்லோருடைய முயற்சினாலையும் மதுரை மீனாட்சி மிஷினை கொண்டு போனாங்க. அங்கே கொண்டு போய் அவங்க உடனே கால் செத்து போச்சு, உடனே ஆப்ரேஷன் பண்ணிஞ்சினோடனே அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு காலை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் மீனாட்சி மிஷனில் இருந்தேன். கிட்டத்தட்ட அப்போமே ஒரு 6 லட்சம் 8 லட்சம் செலவு. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் எல்லோரோடையும் கொஞ்சம் எந்த ஒரு அம்பும்பும் செய்யாதனால ஃபாதர்ஸ் எல்லோரும் மக்கள் ஊர் மக்கள் எல்லோரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதுனால இன்னைக்கு உயிர் பழச்சி இன்னைக்கு கதையை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அழிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 7:20 ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக நம்மளுடைய ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள், யாராவது இந்த தகவல் வந்து கேட்டுட்ருக்கீங்க, இப்போ நம்ம வானொலி வந்து கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காகவே ஒரு முக்கியமான தகவல், ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மீனவர்களுக்கும் சரி விசைப்படகு நாட்டுப்படகு சங்க தலைவர்களுக்கும் சரி ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. நம்ம மீன்துறை உதவி இயக்குனர் மீனவர் மற்றும் மீனவ நலத்துறையிலேருந்து ஒரு தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன தகவல், என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய இந்திய கடலோர காவல் குழுமம் நடத்தக்கூடிய ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கு எல்லாரையும் வந்து அழைக்கிறாங்க. அந்த ஆலோசனை கூட்டம் நம்ம ராமேஸ்வரம் மீன்பிடி அனுமதி சீட்டு வழங்கும் அலுவலகத்தில் வந்து நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் 10 மணிக்கு இன்றைக்கி இதில் போய் நம்ம கலந்துக்கிறது மூலமாக நம்ம கடற்கரை பாதுகாப்பு பற்றியும் சரி, நம்மளோட தொழில் முறைகளை பற்றியும் சரி, மற்ற இதர விஷயங்களை பற்றியும் சரி, நம்ம நிறைய விஷயங்களை நம்ம கடலோர காவல் குழுமத்தோடு வந்து பேசலாம். அதிகாரிகளும் வந்து வருவாங்க, அதிகாரிகளும் வந்து தெரிவிக்கலாம். ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கும் மீனவ சங்க தலைவர்களுக்கும் இப்போ இந்த மாதிரியான ஒரு அழைப்பு வந்து விடுத்திருக்காங்க. அதனால் நீங்கள் யாராவது இங்கே ராமேஸ்வரத்தில் வந்து கேட்டிங்க அப்படின்னா தாராளமாக மறக்காமல் போய் கலந்துக்குங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு நடைபெற இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு, இப்போ அடுத்து பிரியமானவளைய திரைப்படத்திலேருந்து ஒரு அருமையான ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அனைவரும் தகவல்களோடு விழுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:31 ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்னிலிருந்து சரியாக ஒரு 56 நாளுக்கு அப்புறம்

ஒரு ஒரு பண்டிகை வந்து வரப்போகுது. என்ன பண்டிகை வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தீபாவளி பண்டிகை வந்து வரப்போகுது. நவம்பர் 8ஆம் தேதி வந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நவம்பர் 8ஆம் தேதி வரக்கூடிய அந்த பண்டிகையில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, அது இதுக்கு இந்த தீபாவளி வந்து போகிறப்ப தீபாவளிக்கு இப்போ எதுக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்னும் சில நாட்களில் நம்மளுடைய இந்த தீபாவளிக்கு போகிறதுக்கான அந்த கொண்டாட்டம் இருக்கு இல்லையா, அந்த கொண்டாட்டத்திற்கான டிக்கெட் முன்பதிவு அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தீபாவளிக்கு, நவம்பர் 8ஆம் தேதி வரக்கூடிய தீபாவளிக்கு இப்போவே டிக்கெட் போட்டு என்ன அவசரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவசரப்பட்டு தான் ஆகணும். உங்களுக்கு, நம்ம ஊரில் இருக்கவங்களுக்கு அது பெருசாக தெரியாது. இதே நீங்கள் வெளியே வந்து இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து வெளியே இருக்கீங்கன்னா அப்போ தெரியும் இந்த தீபாவளிக்கு டிக்கெட் போகிறதோட அவஸ்தை ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆனால் ஒரு வருஷம் தீபாவளிக்கு எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களை வந்து கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் போடுறதுக்கு பட்ட அலைச்சல் இருக்கு. ஆனால் இன்னும் மறக்கவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு அலைச்சலாக வந்திருக்கும். ஏன்னா ட்ரெயினில் வந்து புக் பண்ணிட்டு வர முடியல அப்படின்னா அன்று செவ்வளோ நம்மளால் வரவே முடியாது. அதுவும் ஒரு பெண்களாக வந்து இருக்காங்க, படிக்க மாணவிகள் ஏதாச்சும் படிக்கிறாங்க, இல்லை வயசானவங்க இருக்காங்கன்னா வாய்ப்பே இல்லை, வேணாம் ஊருக்கே போகணும், இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு தோணும். ஏன்னா ஃபுல் கம்பார்ட்மெண்ட்டும் வந்து ஃபுல்லாக ஃபுல்லாகிடும். வந்து தாம்பரத்துலனா ஒரு ஆள் கூட ஏற முடியாது, அவ்வளோ கூட்டமாக வந்து இருக்கும் தீபாவளிக்கு. அப்படி இருக்கக்கூடியவர்களுக்காக தான் இப்போ கரெக்டாக 6ஆம் தேதி வந்து முன்பதிவு வந்து பண்ணலாம். 60 நாளுக்கு முன்னாடி முன்பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போ முன்பதிவு பண்ண ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 6ஆம் தேதியிலேருந்து முன்பதிவு பண்ணலாம். பட்டுன்னு 6ஆம் தேதி காலையில் ஒரு 10 மணிக்கு எழுந்திரிச்சு உங்களோட டிக்கெட்டை வந்து முன்பதிவு பண்ணி வைங்க. டிக்கெட் கிடச்சிருச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வாட்லி தூங்கி எழுந்திரிச்சு ரிலாக்ஸாக வந்து வரலாம். இல்லைனா டிக்கெட் கிடைக்காது, ஒரு தக்கலில் போகலான்னு பார்த்தாலும் தக்கலனா 10-15 செகண்டுக்குள்ளே டக்கு டக்குனு ஃபுல் ஆகிடும். அதனால் நீங்கள் தீபாவளிக்கு வர ஆசைப்பட்றவங்க இதை முயற்சி பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற சொல்லிட்டு அடுத்து பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓஸ் FM 90.4.

0: ஏண்டி இங்க வாயே
1: சொல்லுங்க பெரியமா.
0: பேங்க்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சுப்பா. அது என்னன்னு தெரியாம அமுக்கிட்டேன். இப்ப என்னென்னமோ கேக்குது, என்னன்னு பாத்து சொல்லுப்பா.
1: பெரியமா, இந்த மெசேஜ் பேங்க்ல இருந்து வரல, யாரோ உங்க பணத்தை திருடிட்டாங்க பெரியமா.
0: என்ன சொல்ற பாண்டி?
1: ஆமா பெரியமா, பேங்க்ல இருந்து இந்த மாதிரி எல்லாம் மெசேஜ் பண்ண மாட்டாங்க. இப்போலாம் நிறைய மோசடி கும்பல்கள் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பி அவங்க மொபைல்ல இருந்தே அவங்க பணத்தை எல்லாம் திருடிடுறாங்க.
0: ஐயோ பாண்டி, இப்ப என்ன பண்றது? என் பணம் கிடைக்குமா கிடைக்காதா?
1: இருங்க பெரியமா, 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம சைபர் கிரைம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு பேங்க்ல தெரிவிச்சா நம்மளோட பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
2: வங்கியில் இருந்து வருவது போல் குறுஞ்செய்தி வந்தாலோ கால் வந்தாலோ ஓடிபி ரெஃபரன்ஸ் கோட் என்று பகிரும்படி கேட்டால் அதை தவிர்த்து விடுங்கள். சைபர் கிரைம் குற்றவாளிகளிடம் இருந்து பாதுகாப்பாய் இருந்திடுங்கள்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 7:41 ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசை FM 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததான் இன்றைக்கான விலை நிலவரங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். விலை நிலவரம் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 இருக்கும், டீசல் லிட்டருக்கு 101.50 விற்பனை செய்யப்படுது. தங்கம் 12 கேரட் 1 கிராம் தங்கம் 11,651 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 14,240 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 14,952 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் ஒரு பொன்தங்கத்தின் நிலை 22 கேரட் 113,920 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. இப்போ அடுத்ததாக நம்மளுடைய ராமநாதபுரத்திலிருந்து ஒரு 14 ஆசிரியர்களுக்கு வந்து நல்லாசிரியர்கள் வந்து வழங்க போகிறாங்க. நிறைய பள்ளிகள் நம்ம தீவுக்கில் ஏதாச்சும் இல்லை, நான் தேடி பார்த்தேன் நம்ம தீவுக்கில் யாராச்சும் இருக்காங்களா அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லலாமே அப்படின்னு சொல்லி பார்த்தேன், கிடையாது. மண்டபம் சைடு கூட யாரும் வரல, அந்த பக்கமே அப்படியே போயிடுச்சு அந்த விருதுகள்லாம். நல்லாசிரியர் விருது நம்ம ராமநாதபுரத்துலேருந்து இவ்வளோ பேர் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயந்தான். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். யார் யார் வந்து நல்லாசிரியர் விருது இந்த வருஷம் வந்து வாங்க போகிறாங்களோ எல்லாருக்கும் அடுத்த அடுத்த வருஷத்தில் நம்ம ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய சிறந்த ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருது கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஊரில் எவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பேர் நம்மளாம் வந்து வளர்த்து நம்மளாம் நல்லா படிக்க வச்சு சூப்பராக வந்து இருக்க நம்ம வாழ்கிறதுக்கு வந்து ஒரு வகையை வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. அவங்களும் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். பரவாயில்ல, இந்த வருஷம் கிடைக்காட்டாலும் அடுத்த வருஷமாச்சு நம்ம ஊர்லேருந்து யாராச்சும் ஒரு நல்லாசிரியர் வந்து உருவாகணும், நல்ல மாணவர்களும் வந்து உருவாகணும். இப்போ அடுத்த பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 8 மணி 1 நிமிடங்கள் ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக இன்றைக்கி என்ன தினம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏற்கனவே வந்து தெரியும், இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி வந்து கொண்டாட்டம், பள்ளிகள் விடுமுறை, நல்ல ஒரு விடுமுறை நாள். அன்றைக்கி காலையில் ஒரு பண்டிகை வந்து இருக்கிறதுங்கிறது சிறப்பாக வந்திருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் வந்து கொலுனா வந்து வச்சுட்டு, அதே மாதிரி சில வீட்டில் இருந்து புது வீடுனா வாங்கும்போது இந்த குழந்தைகளை வந்து காலில் வந்து வண்ணங்கள்லாம் தீட்டி அவங்கள நடக்க வச்சு அது ரொம்ப அழகாக வந்து வச்சுட்ருப்பாங்க. அப்புறம் வந்து கோலமாவிலே வந்து கிருஷ்ணரோட அந்த பாதங்கள்லாம் வந்து சில பேர் வந்து கொண்டாடுவாங்க. இந்த மாதிரி நிறைய அழகழகான விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கும் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு. அதை தாண்டி இன்றைக்கி என்ன நாள், இன்றைக்கி என்ன சிறப்பான நாள் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது இந்த நாளிதழ்லாம் விநியோகப்பர் தினமாக வந்து சொல்கிறாங்க. இது வீடு வீடுக்கு வந்து இந்த பேப்பர்ஸ்லாம் வந்து போடுவாங்க இல்லையா, நாளிதழ்கள் வந்து போடுவாங்க இல்லையா, அவங்களுக்கான தினம், அவங்களுக்கு ஒரு தினமாக, அவங்களுக்கு எதுக்கு ஒரு தினம் கொண்டாடணும் அப்படின்னு நம்ம கேட்கவே முடியாது. ஏன்னா ஒரு காலகட்டத்தில், இப்போ வந்து பெருசாக நாளிதழ்கள்லாம் நம்ம வாசிக்கிறது கிடையாது, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடினா இப்போ நாளிதழ் அப்படிங்கிறதுனா ஒரு பெரிய ஒரு விஷயமாக வந்திருக்கும். அது கரெக்டாக வந்து சேரலைன்னா டென்ஷன் ஆகிடும் சில பேருக்கு. காலையில் எழுந்திரிச்சு வந்து இந்த பேப்பர் வந்து படிக்கலை, அந்த மேக்சின்ஸ் வந்து படிக்கலை அப்படின்னா நிறைய பேருக்கும் தலைதான் வலிக்க ஆரம்பிச்சிடும். அது பல ஊர்களில் அப்படி ஒரு விஷயமாக வந்து

ஏன்னா எல்லா தகவலையும் கொண்டு போய் சேர்க்குற ஒரே ஆள் வந்து ஊர் ஊராக போய் சேர்க்கறது வந்து இந்த நாளிதழ்கள் வந்து விநியோகப்பொருள் தான். இதை தான் உலகம் முழுக்க வந்து சொல்கிறாங்க. பெரிய பெரிய அந்த அறிஞர்கள் இருக்கிறாங்க, தலைவர்கள்லாம் இருக்காங்களே, அவனும் ஒரு டைமில் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, சின்ன வயசில் அவங்களோட வாழ்க்கை சூழலை நடத்துறதுக்காக இந்த மாதிரி வந்து பேப்பர் தான் வந்து போட்டுட்ருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கும்போது நம்ம அப்துல் கலாம் ஐயாவை சொல்லலாம். அவங்க சின்ன வயசில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பேப்பர்ஸ்லாம் வந்து எடுத்து அதை ஊர் ஊருக்கும் வந்து போட்டு அதை விநியோகம் பண்ணி அதிலேருந்து காசு சேர்த்து அதிலேருந்து தன்னோட படிப்பை வந்து பார்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அது சின்ன வயசில் அவங்களோட வாழ்க்கை வரலாறு வந்து படித்தா அதுதான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தாமஸ் ஆல்வா எடிசன் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. வால் டிஸ்னி அப்படிங்கிறவங்க இப்போ பெரிய ஒரு பணக்கார கம்பெனி, அவங்க அதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் மார்ட்டின் லூதர் கிங்காக இருக்கணும் சரி, இவங்க இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாரும் சின்ன வயசில் இந்த மாதிரி ஒன்று மேகசீனை வந்து வீடு வீடுக்கு வந்து போடுற வேலையை தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதை போட்டு படித்து முன்னேறி இப்போ ஒரு பெரிய இடத்துக்கு வந்து இருக்காங்க. அதான் கல்வியை வந்து மற்றவங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுனால கல்வி அவங்கள ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் சேர்த்துருக்கு. அது மாதிரி இப்போவும் நிறைய பேர் வந்து வீடு வீடுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்களை வந்து சொல்லிடலாம். வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசெஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நீர் சேமிப்பிற்கு திறன்மிகு தொழில்நுட்பங்களை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் சாலை விபத்துகளை தடுப்பதற்கு மக்களிடையே அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை வரை தடையின்றி சென்றடைவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு நயினா நாகேந்திரன் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்மண்டல அணி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நீர் சேமிப்பிற்கான திறன்மிகு தொழில்நுட்பங்களை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் மத்திய நீர்வள அமைச்சகம் ஏற்பாடு செய்திருந்த நீர் தொடர்பான தேசிய அளவிலான துறைசார் உச்சிமாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார். இதற்காக உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் திறன்மிக்க தேர்வுகளை உருவாக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அதை விரிவுபடுத்தும் வகையில் உலகளவில் சிறந்த நடைமுறைகளை அறிமுகப்படுத்த கண்காட்சிகளையும் பயிலரங்குகளையும் நடத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மக்கள் தொகை பெருக்கம், எதிர்கால நீர் தேவை உள்ளிட்ட சவால்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உச்சிமாநாட்டின் மூலம் பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் செயல் திட்டங்களை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நீர் சேமிப்பில் மக்களின் பங்களிப்பு குறித்து வலியுறுத்திய பிரதமர் நீர் திருவிழா திட்டத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார். நீர்நிலைகளில் தூர்வாரும் பணியை வழக்கமான திட்டமாக மாற்றுவதற்கு ஏற்ற நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அணை பாதுகாப்பு குறித்து குறிப்பிட்ட பிரதமர் ஆண்டுதோறும் பருவமழைக்கு முன்பாக ஆயத்த பணிகளை முழுமையாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அதை பாடத்திட்டங்களை சேர்ப்பதன் மூலம் பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். அத்துடன் பல்கலைக்கழகங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் ஆகியவற்றில் நீர் மேலாண்மை மற்றும் அதன் நிர்வாகம் குறித்த திறனை வலுப்படுத்த வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். சுத்திகரிக்கப்பட்ட நீரை வேளாண் மற்றும் தொழில்துறை நடவடிக்கைகளுக்கு உரிய முறையில் பயன்படுத்துவதன் வாயிலாக தண்ணீர் பற்றாக்குறையை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். நாட்டில் சாலை விபத்துகளை தடுப்பதற்கு மக்களிடையே அதிக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நெடுஞ்சாலைகள் தொடர்பான மாநாட்டில் உரையாற்றிய அவர் சாலை விபத்துகள் அதிகரித்து வருவதாகவும் ஆண்டுதோறும் 180,000 பேர் இதன் மூலம் உயிரிழப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதை தவிர்ப்பதற்கு வாகன ஓட்டுநர்களின் திறனை மேம்படுத்தவும் பாதுகாப்பான முறையில் சாலையில் வாகனங்களை இயக்குவதற்கும் உரிய ஓட்டுநர் பயிற்சி மையங்களை அமைக்க வேண்டும் என்று அவர் கூறினார். ஓட்டுநர்களின் உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்று திரு நிதின் கட்கரி வலியுறுத்தினார். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை வரை தடையின்றி சென்றடைவதை தாவைக்கு அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் காவிரி டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதை வரவேற்கும் அதேவேளையில் விவசாயிகளின் உயிர் நாடியான இவ்விவகாரத்தில் அரசின் மெத்தன போக்கு கவலை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக அரசிடம் உரிய நேரத்தில் பேசி முன்கூட்டியே தண்ணீரை பெற்றிருக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். வாக்குறுதிகளின்படி பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யவும் இடுபொருள் மானியங்கள் விவசாயிகளுக்கு உடனடியாக கிடைக்கவும் முதலமைச்சர் திரு விஜய் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. போதைப் பொருள் பழக்கம் இல்லாத

0: சமூகத்தை உருவாக்கும் வகையில் செஞ்சிலுவை சங்கம் வாயிலாகவும் விழிப்புணர்வு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதன் ஒரு பகுதியாக இந்த விழிப்புணர்வு நிகழ்வு சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. அப்போது போதைப்பொருள் பயன்படுத்த மாட்டோம் என்று மாணவர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: போதை இல்லா சமுதாயத்தை உருவாக்க மத்திய மாநில அரசுகள் தீவிரம் காட்டி வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக செஞ்சிலுவை சங்கம் மற்றும் இளைஞர் செஞ்சிலுவை சங்கம் சார்பில் சேலம், தருமபுரி, நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட கல்லூரி மாணவ மாணவியருக்கான சிறப்பு நிகழ்வு சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. 13 வயதில் பெற்றோரால் கைவிடப்படும் குழந்தைகள், குடும்பத்தினரின் அரவணைப்பு இல்லாத குழந்தைகள் எளிதாக போதை பழக்கத்திற்கு உள்ளாவதால் அவர்களை போதையின் பாதையிலிருந்து மீட்பதற்கு சமூகத்தின் அனைத்து அங்கத்தினரும் இணைந்து செயலாற்ற வேண்டும். போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டோம், போதை பழக்கம் உடையவர்களை நல்வழிப்படுத்துவோம் என்று நூற்றுக்கணக்கான மாணவ மாணவியர் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். போதையின் தீமையை குறிக்கும் ஓவியங்களையும் மாணவ மாணவியர் உருவாக்கினர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். அமெரிக்காவுக்கு எதிரான மோதலில் புதிய அணுகுமுறை பயன்படுத்தப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1250 அதிகரித்துள்ளது. பெல்ஜியம் பிரதமர் திரு பார்ட் டி வீவர் இந்தியாவில் இன்று முதல் 3 அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் 14 வயதுடைய வளரிளம் பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி செலுத்தும் முகாம் இன்று தொடங்குகிறது. ஆந்திரப்பிரதேசத்தில் போலாவரம் இடது பிரதான கால்வாயிலிருந்து வடக்கு ஆந்திர பகுதிக்கு கோதாவரி நீரை முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு திறந்து வைத்தார். நடப்பு கல்வியாண்டில் யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தில் MD மருத்துவ பட்ட மேற்படிப்பு சேர்க்கைக்கான அவகாசம் இம்மாதம் 10 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் மகளிர் பாதுகாப்பு மற்றும் இணையவழி குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியில் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் ஒருவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே சீமை கருவேல மரங்கள் அகற்றும் பணியை ஆட்சியர் திரு சிவகுரு பிரபாகரனுடன் இணைந்து ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி செல்வம் ஆய்வு செய்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட சமரச தீர்வு மையத்திலும் துணை சமரச தீர்வு மையங்களிலும் இம்மாதம் 30 வரை வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. விளையாட்டுச் செய்திகள். துலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்மண்டல அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பெங்களூருவில் நடைபெற்ற 2 அரையிறுதி ஆட்டத்தின் 4 மற்றும் இறுதி நாளான நேற்று 7 விக்கெட் இழப்பிற்கு 256 ரன் என்ற முந்தைய நாள் ஸ்கோருடன் 2 இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய வடக்கு மண்டல அணி 297 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதையடுத்து 181 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 2 இன்னிங்ஸை தொடங்கிய தென்மண்டல அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முதல் இன்னிங்ஸில் தென்மண்டல அணி 312 ரன்னும் வடக்கு மண்டல அணி 198 ரன்னும் எடுத்தனர். சென்னையில் வரும் 6 தேதி நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் தென்மண்டல அணி கிழக்கு மண்டல அணியை எதிர்கொள்கிறது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது. துபாயில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8 தொடங்குகிறது. 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீர் சேமிப்பிற்கு திறன்மிகு தொழில்நுட்பங்களை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் சாலை விபத்துகளை தடுப்பதற்கு மக்களிடையே அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை வரை தடையின்றி சென்றடைவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்மண்டல் அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தென்காசி. ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்ற சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவமிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக், BDS, FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் இசக்கியம்மாள். எனக்கு வயசு 61. நான் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் வியாபாரம் பார்க்கறதுக்கு முன்னாடி சித்தாள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். சித்தாள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என் பையன் பிறந்தான். பையனை வச்சுக்கிட்டு சித்தாள் வேலைக்கு போக முடியலை. அதனால் நான் சரி சிம்பிளாக ஒரு எங்கள் வீட்டுக்காரரோடு சேர்ந்து கருவாடு வாங்கி விற்கலாம் அப்படின்னு மீன் எடுத்தோம். மீன் எடுத்து கருவாடு போட்டு விற்க எனக்கு முடியலை. இந்த பையன் பிறந்து 7 வரை இருந்தாப்புல. 7 வரை இருந்துட்டு கேன்சர் தொண்டையில் இறந்துட்டார். சாப்பாட்டுக்கு கூட இல்லாத அளவுக்கு கஷ்டப்பட்டேன். இந்த பையனெல்லாம் வளர்க்கறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த பையனுக்கு பால் வாங்கிறது கூட காசு இருக்காது. இப்படி ரோட்டில் நின்றுக்கிட்டு யாராச்சும் நல்லா தெரிஞ்சவங்க, நம்மள்கிட்ட தப்பாக பேசாதவங்க இவங்களாக பார்த்து, அண்ணே ஒரு 10 தாங்கண்ணே, ஒரு 10 தாங்கண்ணே என் பையனுக்கு பால் வாங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்து வளர்த்தேன் அவனை. அதுக்கு பிறகு தான் இப்படி கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த டீ கடையில் வேலைக்கு கூப்பிட்டாங்க, இந்த கிளாஸ் கழுவுறதுக்கு. அப்போ சரின்னு சொல்லி போனேன். அங்கேயே ஊஞ்சல் போட்டிருப்பேன், தொட்டி ஊஞ்சல் போட்டு இவன் அந்த மரத்தில் கட்டி போட்டுட்டு அப்படி வேலை பார்த்தேன். அதுக்கு பிறகு தான் ஒரு பையன் சொன்னான், வெற்றி வெற்றின்னு ஒரு பையன் சொன்னான், நீ இதை போட்டு அலைகிறதுக்கு மண்டபத்தில் போய் கூனி வாங்கி கொண்டு வில்லு, உனக்கு நல்லா வியாபாரம் ஓடும் அப்படின்னு சொன்னான். அப்போ நானும் சரின்னு சொல்லி மண்டபத்துக்கு போனேன். அதை கொண்டு வந்து நான் விற்றேன். விற்றா அன்றைக்கு சமயத்தில் ஒரு 200-300 இருந்து. அப்போனா இப்போ ஒரு 15 முன்னாடி, அப்பவே ஒரு 300-400 இருந்துச்சு. அப்பவே நான் நினைச்சேன், சரி அப்ப இது நல்ல வியாபாரம் தான், அந்த பையனுக்கு கோடி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கூனியை வாங்கி ஒரு நாள் வித்தேன், 2 வித்தேன். திருப்பி இந்த பக்கமும் தெற்க கடற்கரைக்கும் வடக்கு கடற்கரைக்கும் போக ஆரம்பிச்சேன். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த கூனி வியாபாரம் கை கொடுத்துச்சு. கை கொடுத்த என் பையனும் சின்ன பையனா, அவனையும் வச்சுக்கிட்டு அவனை பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு போவேன், இல்லை கையில் கொண்டுட்டு போவேன். அப்படியே கொண்டு போய் இந்த கூனி வியாபாரம் ஆரம்பித்தேன். இப்போ முத விட இருந்ததுக்கு இப்போ நல்லா பரவாயில்லைன்னு சொன்னாலும், ஆனால் இப்போதைக்கு 1 கொஞ்சம் வியாபாரங்கள் இல்லை. என்ன ரேட்டு கூட கடற்கரை ரேட்டு கூடங்க அங்கே எடுத்துகிட்டு வந்து எனக்கு விற்க முடியலை. சும்மா சிம்பிளாக ஒரு 200-200 தான் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் நம்ம இங்கே பழகினதுனால நம்மளுக்கு அது 61 ஆயிருச்சு. இதுக்கு மேலே கடவுள் விட்ட வழி, அதுதான் இப்படியே தான் இருக்கிறேன்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: இன்னைக்கு கேஸ் விலை கூடிட்டே போகுது. அதை சிக்கனமா பயன்படுத்துறது நல்லது. எப்படி சிக்கனமா பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அடுப்புக்கு கனெக்ட் ஆகுற பைப்பு, பர்னரு, ரெகுலேட்டர்ல எதுவும் லீக் இல்லாம பாத்துக்கணும். சமைக்கிற பாத்திரங்களை முன்னமே தண்ணி இல்லாம தொடச்சு கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். சமைக்கிற சாப்பாட்டை கரெக்டான அளவுல சமைச்சதும் அடிக்கடி சூடுபடுத்தாம அடுப்பை விட்டு இறக்கிடலாம். காய்கறிகளை பிரிட்ஜ்ல இருந்து கொஞ்ச நேரம் வெளியில எடுத்து வச்சு குளிர்ச்சி போனதுக்கு அப்புறமா சமைக்கலாம். இந்த மாதிரியான எளிதான வழிகளை பின்பற்றினாலே ஓரளவுக்கு கேஸ மிச்சம் பண்ணலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 8:32 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான், அலெக்ஸ் பாண்டியன். அடுத்ததா விளையாட்டு தகவல்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். விளையாட்டு தகவல்ல இப்போ என்ன ஒன்றுன்னா, தேசிய யூத் தடகள போட்டி அப்படின்ற ஒரு போட்டி நம்ம இந்தியாவில் வந்து நடந்துட்டுருக்கு. பஞ்சாப் ஹரியானாவில் வந்து நடக்கிற 21வது தேசிய யூத் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் அது 15 வயதுக்குட்பட்டவர்களுக்கான விளையாட்டு போட்டிகள் நடந்துட்டுருக்கு. இதில் நம்ம தமிழகத்தைச் சேர்ந்த வீரர்கள் வீராங்கனைகள் கிட்டத்தட்ட ஒரு 21 வீரர்களும் 16 வீராங்கனைகளும் 37 பேர் வந்து கலந்துருக்காங்க. இதில் 100 மீட்டர் ஓட்டப்பட்டு பந்தயத்திலையும் சரி, நேற்று கடைசியாக நடந்த ஒரு 14 பிரிவுகளில் ஃபைனல் வந்து நடந்திருக்கு. இதில் நிறைய நல்ல விளையாட்டுகள் வந்து விளையாண்டு நம்ம தமிழக அணி மொத்தமாக நிறைய பதக்கம் வந்து வாங்கியிருக்காங்க. முன் ஒரு 4 வெள்ளி, 2 தங்கம், 3 வெண்கலம் அப்படின்னு சொல்லிட்டு 9 பதக்கத்தை வந்து வாங்கியிருக்காங்க. 9 பதக்கத்தை வாங்கி பட்டியலில் 4வது இடம் வந்து பிடிச்சிருக்காங்க நம்மளோட தமிழக அணி. அதனால் நம்மளோட தமிழக அணிக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்களை வந்து சொல்லிடலாம். சிறப்பாக வந்து விளையாண்டு 4வது இடம் பிடித்த தமிழக அணிக்கு ஒரு வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததான் நம்ம இந்தியா என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்திய பெண்கள் அணி வந்து T20 உலகக்கோப்பை போட்டியில் வந்து நடந்துட்டுருக்காங்க. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அங்கே வந்து நடந்துட்டுருக்கு. அதில் விளையாடுறதுல நேற்று நடந்த போட்டியில் நம்ம இந்தியா சூப்பரான ஒரு வெற்றி வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கான இந்த போட்டிகளை அதிகமாக இந்த 100 செஞ்சுரி அடிக்கிறதுனா ஒரு பெரிய விஷயம். அதை நேற்று மந்திரம் நம்ம ஸ்மிருதி மந்திரா நம்ம இந்தியாவோட சூப்பரான ஒரு பிளேயர் அவங்க வந்து அடிச்சிருக்காங்க 2வது செஞ்சுரி. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கும் பெண்களுக்கான கிரிக்கெட்டில் ஒட்டுமொத்த கிரிக்கெட்லேயே அதிக ரன் அடிச்சிருக்க வீராங்கனை யார் அப்படின்னா ஸ்மிருதி மந்திரா தான் நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க. அடுத்து 2வது இடத்துல இருக்கிறது முன்னாள் கேப்டனாக இருந்த மித்தாலி ராஜ் அவங்க வந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட 10,880 ரன் மொத்தமாக சேர்த்து வந்து அடிச்சிருக்காங்க ஸ்மிருதி மந்திரா. உண்மையிலே நிறைய வீரர்களே இன்ன வரைக்கும் அந்த ரெக்கார்டை வந்து தொடலை. 10,000 ரன்னுக்கு மேலே வந்து அடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆசிய விளையாட்டுப் போட்டிகளும் இன்னும் சில நாட்களில் வந்து தொடங்க இருக்காங்க. ஆசிய விளையாட்டு போட்டிகளை நம்ம கிரிக்கெட்டை வந்து சேர்த்துருக்காங்க. போன வருஷம் இங்கே கிரிக்கெட் இருந்துச்சு, ஒரு வெற்றி வந்து பெற்றோம். இந்த வருஷமும் கிரிக்கெட் இருந்து ஒரு தங்கப்பதக்கம் வந்து வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனிதரி ராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4
1: அனைவரும் தகவல்களோடு வெளுப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4
2: நேரம் சரியாக 8:40 ஆகிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பகுதியில் மீண்டும் இன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்களை எல்லா மக்களுக்கும் வந்து சொல்லிவிட்டு சிறப்பாக வந்து கொண்டாடுங்க. நல்லபடியாக வந்து கொடு வச்சு நிறைய பேர் வீடுகளுக்கு வந்து குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு வந்து குழந்தைகளுக்கு வந்து நல்ல பலகாரங்கள்லாம் வந்து கொடுத்து அவங்களோட சேர்ந்து வந்து கொண்டாடுவீங்க. நல்லா கொண்டாடுங்க, சிறப்பாக கொண்டாடுவீங்க. எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கிறேன். நீங்கள் நேரம் நினைந்திருந்தது நம்ம பாம்பன் நேசக்கரங்களாக இருக்கட்டும் கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்ப போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பை, சி யூ மக்களே.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பெல்ஜியம் பிரதமர் திரு பாட் டி வீவரும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றனர். நாட்டு மக்களின் சுகாதாரம், வாழ்வாதாரம் ஆகியவற்றுக்காக சேவையாற்றும் பொறுப்பு மருத்துவ பட்டம் பெறும் மாணவர்களுக்கு உள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பீகாரில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கினால் பாகல்பூர், சமஸ்திபூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. யுக்ரைன் விவகாரம் தொடர்பாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த தாம் தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பெல்ஜியம் பிரதமர் திரு பாட் டி வீவரும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றனர். பிராந்தியம் மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த உலகளாவிய விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். இந்தியாவில் 3 நாள் அரசுமுறை பயணமாக பெல்ஜியம் பிரதமர் நேற்றிரவு புதுதில்லி வந்தடைந்தார். அவருடன் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் திரு தியோ பிராங்கனும் வருகை தந்துள்ளார். இப்பயணத்தின் போது இந்திய தொழில்துறை வர்த்தக கூட்டமைப்பின் கூட்டத்திலும் பெல்ஜியம் பிரதமர் உரையாற்ற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டு மக்களின் சுகாதாரம், வாழ்வாதாரம் ஆகியவற்றுக்காக சேவையாற்றும் பொறுப்பு மருத்துவ பட்டம் பெறும் மாணவர்களுக்கு உள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். பட்டமளிப்பு விழா என்பது வெறும் கொண்டாட்டத்திற்கான தருணம் மட்டுமின்றி பொறுப்புணர்வுக்கான தருணம் என்றும் அவர் கூறினார். ராய்ப்பூரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையின் வளர்ச்சி சத்தீஸ்கரில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டார். அம்மாநிலம் கடந்த கால சூழல்களிலிருந்து விடுபட்டு தற்போது முன்னேற்றம் அடைந்து வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் 14 வயதுடைய வளரிடம் பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி செலுத்தும் முகாம் இன்று தொடங்குகிறது. இம்முகாம் இம்மாதம் 17 தேதி வரை மாநிலத்தில் உள்ள 75 மாவட்டங்களிலும் நடைபெறவுள்ளது.

0: சுமார் 10 லட்சம் 14 வயதுடைய வளரிளம் பெண்களுக்கு இந்த தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனவே தகுதியுடையவர்கள் இம்முகாமில் கலந்து கொண்டு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுமாறு லக்னோ முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் என் பி சிங் கேட்டுக் கொண்டுள்ளார். நேபாள வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1250 அதிகரித்துள்ளது. போதேகோஷி ஆற்றின் அருகே உள்ள சுரங்கங்களிலும் நிலத்தடி மின் நிலையங்களிலும் சிக்கியிருப்பவர்களை கண்டறிய மீட்புக் குழுவினர் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நேபாள ராணுவத்தினர் உட்பட கூட்டு பாதுகாப்பு படையினர் இதுவரை சுமார் 12,000 பேரை மீட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேடுதல் மற்றும் மீட்புப் பணிகளில் 21,000 மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். அங்குள்ள நீர்மின் நிலைய பகுதிகளில் மீட்புப் பணியில் இந்தியா, சீனா, தென்கொரியாவைச் சேர்ந்த நிபுணர்கள் ஈடுபட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மக்கள் தொகை பெருக்கம், எதிர்கால நீர் தேவை உள்ளிட்ட சவால்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் மத்திய நீர்வள அமைச்சகம் ஏற்பாடு செய்திருந்த நீர் தொடர்பான தேசிய அளவிலான துறைசார் உச்சிமாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார். உச்சிமாநாட்டின் மூலம் பெறப்பட்ட கருத்துகளின் அடிப்படையில் செயல் திட்டங்களை பின்பற்ற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நீர் சேமிப்பில் மக்களின் பங்களிப்பு குறித்து வலியுறுத்திய பிரதமர் நீர் திருவிழா திட்டத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார். நீர்நிலைகளில் தூர்வாரும் பணியை வழக்கமான திட்டமாக மாற்றுவதற்கு ஏற்ற நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அணை பாதுகாப்பு குறித்து குறிப்பிட்ட பிரதமர் ஆண்டுதோறும் பருவமழைக்கு முன்பாக ஆயத்த பணிகளை முழுமையாக மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அதை பாடத்திட்டங்களில் சேர்ப்பதன் மூலம் பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். அத்துடன் பல்கலைக்கழகங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் ஆகியவற்றில் நீர் மேலாண்மை மற்றும் அதன் நிர்வாகம் குறித்த திறனை வலுப்படுத்த வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார். சுத்திகரிக்கப்பட்ட நீரை வேளாண் மற்றும் தொழில்துறை நடவடிக்கைகளுக்கு உரிய முறையில் பயன்படுத்துவதன் வாயிலாக தண்ணீர் பற்றாக்குறையை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். நீர் சேமிப்பிற்கு தொழில்நுட்பங்களை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இதற்காக உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் திறன்மிக்க தீர்வுகளை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். அதை விரிவுபடுத்தும் வகையில் உலக அளவில் சிறந்த நடைமுறைகளை அறிமுகப்படுத்த கண்காட்சிகளையும் பயிலரங்குகளையும் நடத்த வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கூறினார். பீகாரில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் பல்வேறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. சோன் ஆற்றின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் பீகாரின் வடக்கு, மத்திய மற்றும் தெற்கு பகுதிகள் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளன. கங்கை ஆற்றிலிருந்து வெளியேறிய வெள்ளநீர் பாகல்பூர், சமஸ்திபூர், பாட்னா, ககாரியா, பக்சர், பூஜ்பூர், வைஷாலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் தாழ்வான பகுதிகளை சூழ்ந்துள்ளது. இதற்கிடையே பாட்னாவில் உள்ள அனைத்து முக்கிய படித்துறைகளிலும் கங்கை ஆற்றின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மனேர், திகா படித்துறை, காந்தி படித்துறை மற்றும் ஹதிதா ஆகிய பகுதிகளில் நீர்மட்டம் அபாய எல்லையை தாண்டியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. யுக்ரைன் விவகாரம் தொடர்பாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த தாம் தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். யுக்ரைனுக்கு எதிரான போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் அமைதி ஒப்பந்தத்திற்கான முயற்சியில் ரஷ்யா ஈடுபட்டால் தாம் அந்நாட்டு அதிபருடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ரஷ்யா, யுக்ரைன் ஆகிய இரு நாடுகளுடனும் நல்லுறவை கடைபிடிக்க அமெரிக்கா விரும்புவதாக அவர் கூறியுள்ளார். இவை வர்த்தகத்திற்கு நன்மை ஏற்படுத்தும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது. துபாயில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:00 தொடங்குகிறது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வல் தேவ் சீனாவின் ஜி கியூ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் சீன இணையை வென்றது. மகளிர் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டி இந்தியாவில் நடைபெறும் என்று சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அறிவித்துள்ளது. இப்போட்டி இலங்கையில் நடைபெறுவதாக இருந்த நிலையில் அங்கு நிலவும் நிர்வாக விவகாரங்கள் காரணமாக போட்டி இந்தியாவுக்கு மாற்றப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டி அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் மும்பை மற்றும் வதோதராவில் நடைபெறவுள்ளது. துலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்மண்டல் அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பெங்களூருவில் நடைபெற்ற இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தின் நான்காவது மற்றும் இறுதி நாளான நேற்று 7 விக்கெட் இழப்பிற்கு 256 ரன் என்ற முந்தைய நாள் ஸ்கோருடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய வடக்கு மண்டல் அணி 297 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. இதையடுத்து 181 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய தென்மண்டல் அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முதல் இன்னிங்ஸில் தென்மண்டல் அணி 312 ரன்னும் வடக்கு மண்டல் அணி 198 ரன்னும் எடுத்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பெல்ஜியம் பிரதமர் திரு பாட் டி ரீபரும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றனர். நாட்டு மக்களின் சுகாதாரம் வாழ்வாதாரம் ஆகியவற்றிற்காக சேவையாற்றும் பொறுப்பு மருத்துவ பட்டம் பெறும் மாணவர்களுக்கு உள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பீகாரில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கினால் பகல்பூர் சமஸ்திபூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. யுக்ரைன் விவகாரம் தொடர்பாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த தாம் தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: பாட்டி, உங்க வயசு 60-16 இல்ல, மலையில டைல்ஸ் வலிக்கிற போகுது, உள்ள வாங்க.
2: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல் ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஜ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் அண்ட் தென்காசி.
3: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள். தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: எனது அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். செப்டம்பர் 4 ஆவணி 18 இன்னைக்கு வந்து செப்டம்பர் 4 ஆவணி 18 அதிகாலை 2:25 இருந்து நம்ம கோகுல அஷ்டமி நள்ளிரவு 12:13 வரையும் இருக்குது. இந்த கண்ணனை வழிபடும் அனைத்து நல் உள்ளங்களும் காலையில் 9:15 10:15 வரையும் வழிபடலாம். அடுத்து 6:30 to 7:30 வரையும் வழிபடலாம். இந்த கண்ணன் வந்து ஒரு தர்மத்தை காக்கிறதுக்காக இன்னைக்கு அவதரித்த நாள். இவரை பற்றி சொல்லணும்னா ஒரு வருஷம் இல்லை, ஒரு யுகம் ஆகும் அவரை சொல்கிறதுக்கு. அதனால் அவருக்கு பிடித்த ஒரு 3 இலைகள் இருக்குது, அதுக்கும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்திருக்கு. நம்ம எவ்வளவு தான் நம்ம பலகாரங்கள் வைத்தாலும் நெல்லி இலை அது வைக்கணும், துளசி இலை, மருதாணி இலை. இந்த மருதாணி இலை வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச இலை, துளசி இலை கிருஷ்ணருக்கு பிடிச்ச இலை, இந்த வில்வ நெல்லி இலை வந்து நம்ம குபேரனுக்கு பிடிச்ச இலை. அதனால் இது எல்லாத்தையும் வைத்து நம்ம கிருஷ்ணரை வழிபடுவோம். கிருஷ்ணர் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பரமாத்மா, தர்மம் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் அவதரிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வாய்ஸ் நோட் இருக்குது, யாருன்னு கேட்போம்.
2: தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சி தொகுத்து வழங்கும் தங்கம் ஐயாவிற்கு இனிய காலை வணக்கம். ராமேஸ்வரம் ஜெய் கணேஷ், கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் ஐயா உங்களுக்கும். நேரலையை பார்த்து கொண்டிருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும், பார்க்காத அனைத்து மக்களுக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்களை முன்னிட்டு ரசவார படத்திலிருந்து முகுண்டா அந்த பாட்டை போட்டு விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.
1: ராமேஸ்வரத்துலேருந்து ஜெய் கணேசன், எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்.
3: கடலோசை நேயர்களுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் மற்றும் தங்கமான நிகழ்ச்சியை வழங்கக்கூடிய தங்கமன் அவர்களுக்கும் எங்களுடைய காலை வணக்கத்தையும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் கிருஷ்ண ஜெயந்தி நிகழ்ச்சிக்காக ஒரு பாடலை ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். முகுந்தா முகுந்தா என்ற பாடலை ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். ராஜேஷ் கண்ணன், பாம்பன்.
1: பாம்பன்லேருந்து ராஜேஷ் கண்ணன் அண்ணா தான் வந்து ஒரு அழகான பாடல் சொல்லியிருக்காங்க. அனைத்து மக்களுக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. புதன்கிழமை ராமநாதபுரத்தில் ஜாயர் ஹுசைன் அசினா இவங்க வந்து வீடு பாலுகாச்சினாங்களாம், அதுக்கு வந்து வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. பாண்டியன் மற்றும் ஜெய் கணேஷ் இருவரும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு விஸ்வரூபம் படத்திலிருந்து ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. நீங்களும் உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை 7094349999 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க. இன்னைக்கு கோகுல அஷ்டமி, நம்ம கண்ண பரமாத்மாவுக்கும் வாழ்த்துக்களை சொல்லுங்க மக்களே, இணைஞ்சிருங்க. இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம். என் பேர் கோல்டா. வயசு 48. என்ன சொல்ல, எங்கூர் வைப்பார். கல்யாணம் பண்ணி கொடுத்தது இங்கே. ஒரு 10 வயசு, ஒரு 9-10 வயசு இல்லையெல்லாம் லீவு நாள்களில் எங்கள் தாத்தா வந்து மீன் கலிக்க போயிருப்பாங்க. கலிக்க போகும்போது எங்கள் பார்த்தா தூச்சட்டியில் கஞ்சி கொடுத்து, காப்பியும் கொடுப்பாங்க கஞ்சியும் கொடுப்பாங்க, ரெண்டும் கொண்டு கொடுத்துட்டு தாத்தா சாப்பிட வச்சுட்டு, என்னால் முடிஞ்சது கீழே சாதாரண மீனெல்லாம் எடுத்து குடையில் போட சொல்லுவாங்க தாத்தா, அதெல்லாம் போடுவேன். அப்புறம் திரும்பி வரும்போது அந்த தூக்குச்சட்டி வாங்கிக்கிட்டு அதில் மீனை போட்டு கொடுத்துருவாங்க. கஞ்சி கொண்டுட்டு போன தூக்குச்சட்டிலையும் மீனையும் போட்டு கொடுப்பாங்க. அது அந்த வேலை அந்த முடிஞ்ச உடனேயே ஃப்ரெண்ட்ஸுகளோட திருப்பி கிளம்பிடுவோம். எங்கள் ஊரில் தண்ணி கஷ்டம் ரொம்ப இருக்கும். கம்மாயில் போய் துணி துவைப்போம். அப்புறம் நல்ல தண்ணிக்காண்டி பரவாயில்ல தூரம் போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவோம். தலையில் ஒரு குடம், இடுப்பில் ஒரு குடம் தண்ணி எடுத்துகிட்டு வருவோம். நான் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்புறம் எங்கள் ஊரில் இருந்து கல்லூரணின்னு ஒரு ஊர் இருக்கும், 5 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அங்கேருந்து தான் அந்த நல்ல தண்ணிக்காண்டி அவ்வளோ தூரம் சின்ன வயசில் போவோம். தலையில் ஒரு குடம், இடுப்பில் ஒரு குடம் கொண்டுட்டு அவ்வளோ தூரம் நடந்து வந்து, அது வந்து ஊற்று தண்ணி அள்ளும்போது கலங்கலாகவே இருக்கும். மறுநாள் ஆன பிறகுதான் கீழே மண்டியும் மேலே தெளிஞ்ச தண்ணியும் வரும். அதுக்கப்புறந்தான் அதை ஃபில்டர் பண்ணி மறுநாள் இருந்தால் அதை யூஸ் பண்ணுவோம். அது கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும். குடத்தை தூக்கிட்டு நடந்து போகும்போது நிறையா பேர் போவோம். மொத்தமாக ஒரு 10-20 பேர் மொத்தமாக தான் போவோம். அந்த இடம் வழுக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு ஆள் கீழே நிற்பாங்க, ஒரு ஆள் மேலே நிற்பாங்க. எல்லாருக்குமே ஷேரிங் பண்ணி தான் தண்ணியெல்லாம். ஒரு ஆளாக பண்ண முடியாது அந்த வேலை. ஒரு ஆள் தண்ணியை அள்ளி தர்றதுக்கு கீழே ஒரு ஆள் நிற்பாங்க, ஒரு ஸ்டெப்புக்கு கீழே நிற்பாங்க. அப்புறம் அவங்க அள்ளி மேலே உள்ள ஆள்கிட்ட கொடுப்பாங்க. மேலே உள்ள ஆள் இன்னொரு ஆள்கிட்ட கொடுக்கும்போது அவங்க குடத்துக்கு நிரப்புவாங்க. அப்படியே போயிருக்கிற எல்லாருமே அப்படியே மாறி மாறி எல்லா வேலையுமே பார்த்துட்டு திரும்பி வரும்போது மொத்தமாகவே தலையில் தூக்கி வச்சுட்டு வருவோம். ஜாலியாகவும் இருக்கும், கஷ்டமாகவும் இருக்கும். இப்போ வண்டி தண்ணி ஊருக்குள்ளே வண்டி தண்ணி வருது. குடம் 10 ரூபா போட்டு வண்டி தண்ணி பிடிச்சிக்கிறாங்க. இப்போ பெரும்பாலும் வீடுகளில் வாசல்லையே பெரிய தொட்டி மாதிரி கட்டி வச்சுக்கிறாங்க. ஃபுல் வண்டி தண்ணியுமே அதில் எடுத்துக்கிடுவாங்க. நான் அந்த பட்ட கஷ்டத்துக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக பாம்பன்ல வச்சுருக்காரு. பாம்பன்ல தண்ணி கஷ்டம் இல்லாமல் வளர்ந்துருக்கேன். வீட்டுக்குள்ளேயே தண்ணி நல்ல தண்ணியுமே ஃபில்டர் எல்லாம் வீட்டில் ஃபில்டர் வச்சுருக்கோம். இப்போ நான் தண்ணி கூட தூக்கியே பல நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நன்றி பாம்பனுக்கு வந்து நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர் தம்மாயா நீவா ஆயர் தம்மாயா.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: எந்த கிருமினாலையும் பாதிப்பு ஏற்படுத்த முடியாத உயிரினம் எதுன்னு தெரியுமா? அதற்கான விடை சுறாமீன். இயற்கையாவே சுறாமீன்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வச்சிருக்கிறதுனால எந்த வைரஸாலும் நுண் கிருமிகளாலும் பாதிக்கப்படுறது இல்ல. சுறாக்கள் அதிகமான செவித்திறனும் முகர்ந்து பாக்குற திறனுமே கொண்டது. சுறாக்கள் 440 வகை இருக்குது. இதுல 30 வகை சுறாக்கள் மட்டும்தான் மனுஷங்களை தாக்கும். சுறாக்கள் மாச கணக்கா பட்டினி கிடந்தாலும் அதோட உடல் அமைப்புல எந்த மாற்றமும் ஏற்படாது. காரணம், அது ஈரல்ல சேமிச்சு வச்ச கொழுப்பும் எண்ணெயும் சுறாக்களை பசி இல்லாம பாத்துக்கிறோம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: இணைஞ்சிருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. இன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்தியில் வந்து நம்ம ஒரு 5 பொருளை வச்சு கண்டிப்பாக அந்த பகவானுக்கு படைச்சே ஆகணும். ஏன்னா இந்த 5 பொருளுமே அவருக்கு ரொம்ப பிடிச்ச பொருள். பால், தயிர், மோர், நெய், வெண்ணெய், இந்த 5 பொருளையும் வச்சு நம்ம படைச்சு பகவானை வழிபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு கிட்னியில் வந்து கொஞ்சம் கல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, அதாவது இதுக்கு வந்து ஒரு அழகான ஒரு மருந்து இருக்குது, கொள்ளு இருக்கு, கொள்ளை வாங்கி கொஞ்சம் நல்லா ஊற வச்சு சுடுதண்ணியில் வச்சு ஒரு 3 டம்ளர் தண்ணி வச்சு ஒரு 1.5 டம்ளர் வத்துற வரையும் அந்த கொள்ளை போட்டு நம்ம குடித்தோம்னா அந்த கழிவுகளை நம்ம யூரின் வெளியே அகற்றிடும். ஏன்னா இதில் அயன் இருக்குது, ஆன்டிஆக்சிடன்ட் இருக்குது, அதனால் நம்மளை வந்து மீண்டும் வந்து அந்த கல்லை உருவாக்காம ஓரளவு தடுக்கக்கூடிய சக்தி இந்த கொள்ளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்.
2: வணக்கம் தங்கமான தங்கமன்னனுக்கு இனிய காலை. இன்று கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வாழ்த்துக்கள். ராமு படத்திலிருந்து கண்ணன் வந்தான் இந்த பாட்டை அனைத்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பாட்டை ஒளிபரப்பு செய்யவும். நன்றி, வணக்கம். நான் கடலாடி வட்டம் சவரியார்பட்டினத்திலிருந்து ராபர்ட்.
1: கடலாடி வட்டம் சபரியார் பட்டினத்திலிருந்து ராபர்ட் அண்ணா தான் ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அனைத்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடும் அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க. இதே பாடலை வந்து முனியசாமி, பிரகாஷ், ராஜீவ், கண்ணன் இப்படி நிறையா பேர் நீண்டுக்கிட்டே போகும். அதனால் நேரம் குறைவாக இருக்கிற காரணத்தினால நிறையா பேரை படிக்க முடியலை மக்களே அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம். என் சகோதரி, உங்கள் பேர்?
3: கேம்பிலேருந்து மீனாட்சி பேசுகிறேன்.
1: மீனாட்சி சகோதரி, இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள்.
3: உங்களுக்கும் உங்கள் அலுவலகத்தில் வேலை பார்க்குற அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள்.
1: நன்றி சகோதரி.
3: எனக்கு கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் பாட்டுக்காண்டி ராதை மனதில் ராதை மனதில் அந்த பாட்டு போடுங்க.
1: கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சகோதரி.
3: நன்றி. எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருங்க என் சார்பாக.
1: நன்றி.
3: நன்றி.
1: மண்டகம் கேம்பில் இருந்து சகோதரி மீனாட்சி அவங்க தான் பேசியிருந்தாங்க. எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. தங்கச்சி மடத்திலிருந்து கென்னடி அண்ணன் எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு அவங்க ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க. பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

0: ஆடை உலகின் அரசன் ஐயு கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயு கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. ஜோஸ்வின் சஹானா அவங்க வந்து இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. பிரவீன் யாதவ் அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும், ஜோஸ்வின் சஹானா அவங்க சார்பாகவும் நூறாண்டு கால வாழ்க என சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்டு.
4: தௌஃபீக் ராமன் பேசுகிறேன். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி, நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதுபோல் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடும் நண்பர்களும் குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள். எனக்காக வந்து இரட்டை வாழ்க்கை படத்தில் வந்து கண்ணன் வந்து பாடுகிறான் பாடலெல்லாம், அந்த பாட்டை போடவும். இந்த தோச்சி இந்த நிகழ்ச்சியை வளர்ந்த அண்ணன் தங்கமானன் அவர்களுக்கும் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களுடன் வணக்கத்துடன் சித்தாரோடு தௌஃபீக் ராமன்.
3: சித்தார்கோட்டையிலேருந்து தௌபிக் ரஹ்மான் அண்ணா தான் எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்.
5: அன்பிற்கினிய நண்பர் பாம்பன் கடல் ஓசை 90.4 எஃப்எம்இல் பணிபுரியும் தங்கச்சி மடம் தங்கம் அவர்களே, உங்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய சிறப்பு கிருஷ்ண ஜெயந்தி. மீண்டும் ஓர் சந்தர்ப்பம் கிடைக்க வாய்ப்புள்ளது என்பதை அறிந்து கிருஷ்ண ஜெயந்தியில் ஒரு 3 சொற்கள் தரப்படுகின்றன. நான் என்ற ஆணவம், அவனா என்ற பொறாமை, எனக்கு என்ற பேராசை. இதை மூன்றையும் தவிர்த்து வாழ்வது வாழ்வியல் கடமை என்பதின் உள்ளர்த்தம் விளக்க முடியாதது. அதை புரிந்து கொண்டால் வாழ்வு சிறப்பானது என்பதுடன், மீண்டும் கடலோசையில் கால் பதிக்கும் நாள் என்றென்றால் பாடல் தந்தருள்வீர்கள் என்று நம்புகிறேன்.

0: இந்த வரிகளில் அந்த பாடலை ஒலிக்க விடுங்கள். நமது பாம்பன் கடல் ஓசை 90.4 வழியாக. நன்றி, காலை வணக்கம். கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள்.
1: மண்டபத்திலிருந்து முகேஷ் அம்பானி அவங்க தான் எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அழகான 3 வரிகள் சொன்னாங்க. அருமை, அதை பயன்படுத்தினார் எல்லோருமே சிறப்பாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. இதோட நம்ம நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. நிறையா பேர் பாடல் கேட்டிருக்கீங்க.

நீங்கள் சில பாடல்கள் கொடுக்க முடியும். பல பாடல்களை நீங்கள் கேட்கணும்னா அடுத்து நேசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் சகோதரி அமளி வர்றாங்க. ஒரு அழகான தலைப்பில் வர்றாங்க. தலைப்பை கேட்டுட்டு உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்கள் அவங்கள்ட்டையும் கேட்கலான்னு சொல்லிட்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தங்கம். இணைஞ்சிருங்க. இது நமது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:01. நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரமும் உங்ககிட்ட பேச போறது நான் உங்க அமளி ஜெனிஃபர். இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கத்தை சொல்லிட்டு அதோட கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்களையும் சொல்லுவோமா? இந்த கிருஷ்ண ஜெயந்தி எதுக்காக கொண்டாடுறோம்னா, இது வந்து கிருஷ்ணரோட பிறந்த நாள் நினைவு கூற வகையில கொண்டாடப்படுது. முக்கியமான பண்டிகையாகவும் புராணங்களின்படி கிருஷ்ணர் வந்து தேவகிக்கும் வாசுதேவருக்கும் மகனாக மதுரையில பிறந்ததா சொல்லப்படுது. அந்த நேரத்துல கம்சன் வந்து மக்களை கொடுமைப்படுத்திட்டு இருந்தாராம். அவருடைய கொடுமையை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணர் அவதரித்ததா சொல்லப்படுது. அதனாலதான் கிருஷ்ணர் பிறந்தனால கிருஷ்ணர் ஜெயந்தி இல்லைன்னா ஜன்மாஷ்டமி அப்படின்னு சொல்றோம். அன்னைக்கு வீட்டை சுத்தம் பண்ணி கிருஷ்ணருக்கு பிடிச்ச வெண்ணெய் சீடை முறுக்கு மாதிரி பலகாரங்களை செஞ்சு படைப்பாங்க. அது மட்டும் இல்லாம சின்ன குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் மாதிரி வேஷம் போட்டு அவங்க பாதச்சுவடுகளையும் வீட்டுக்குள்ள வரைகிறது நம்ம வழக்கம். சாயங்காலம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுகள்ல எல்லாம் கால் சின்ன பிள்ளைய காலில் ஏதோ மாவையெல்லாம் முக்கி அப்படியே பிள்ளைய உள்ள போற மாதிரி, அந்த பிள்ளைய உள்ள போறது கிருஷ்ணர் உள்ள போற மாதிரி நம்மளை நினைச்சிட்டு சந்தோஷம் அந்த ஒரு உணர்வை நமக்கு தரும். மொத்தத்துல பார்த்தா கிருஷ்ண ஜெயந்தி வெறும் ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டம் மட்டும் கிடையாது. நல்லது எப்பயுமே கெட்டதை ஜெயிக்காது, தர்மம் எப்பயுமே நிலைச்சு நிற்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படுது. இதை சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளேயுமே போகலாம். பஸ் ஸ்டாண்ட்னு சொன்னாலே நம்ம கண்ணுக்கு முன்னாடி முதல்ல வர்றது என்ன? எப்ப பார்த்தாலும் கூட்டம், ஆளுங்க நடமாட்டம், பஸ்ஸோட சத்தம், கண்டக்டர் விசிலு, இந்த பஸ் எங்க போகுதுன்னு கேட்கறவங்க இப்படின்னு எப்பவுமே ஒரு கலகலப்பா இருக்கும் இல்லையா? அதுவும் காலையில போய் பாருங்க, வேலைக்கு போறவங்க, ஸ்கூல் காலேஜ் போறவங்கன்னு எல்லாரும் அவசர அவசரமா ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் பஸ்ஸை பிடிக்க ஓடுவாங்க, இன்னொருத்தங்க அண்ணா இந்த பஸ் அங்க போகுமா அப்படின்னு கேட்பாங்க, இன்னும் சில பேர் பஸ் வர்றதுக்குள்ளேயே சீட்டு பிடிக்கணும்னு முன்னாடியே போய் நின்றுட்டு இருப்பாங்க. அதுவும் பஸ் வந்த உடனே உட்கார சீட்டு பிடிக்கவே ஒரு சின்ன போட்டி மாதிரி ஆயிரும். எல்லாரும் நகருவாங்க, ஏறுவாங்க ஒரு பக்கம், இறங்குவாங்க இன்னொரு பக்கம், கண்டக்டர் ஒரு பக்கம், டிரைவர் ஹான் ஒரு பக்கம், மொத்தத்துல பஸ் ஸ்டாண்டே பரபரப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம பஸ் ஸ்டாண்ட்ல ஒவ்வொரு மனுஷங்களும் ஒவ்வொரு கதை இருக்கும் அவங்களுக்கு. யாரோ ஒருத்தர் பல வருஷத்துக்கு பிறகு ஊருக்கு போற சந்தோஷத்துல இருப்பாங்க, இன்னொருத்தவங்க வேலைக்காக தினமும் அதே பஸ்ஸுக்காக காத்துட்டு இருப்பாங்க, இன்னொருத்தரை பாத்தீங்கன்னா முதல் தடவையா ஊருக்கு போறதால இந்த பஸ் சரியானது தானான்னு 10 பேர்கிட்ட கேட்டுட்டே இருப்பாங்க. அப்புறம் அங்க இருக்கிற டீ கடை, ஜூஸ் கடை, சின்ன சின்ன கடைகள், இதெல்லாம் பஸ் ஸ்டாண்டுக்கு இன்னொரு அழகுன்னே சொல்லலாம். பஸ் வர்றதுக்கு காத்திருக்கிற நேரத்துல ஒரு டீ குடிச்சிட்டு பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டுக்கிட்டே நேரத்தை போக்குறவங்களும் இப்படி பஸ் ஸ்டாண்டு பத்தி சொல்லிக்கிட்டே போலாம். இன்னைக்கான நிகழ்ச்சியில நாம பேச போறது பொதுமக்கள்

0: ஆகிய நம்ம பஸ்ஸுக்காக பஸ் ஸ்டாண்டு போனாலும் அந்த பஸ் ஸ்டாண்டு யூஸ் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி சூழ்நிலையை சந்திச்சிருக்கீங்களா? எந்த காரணத்துக்காக அந்த பஸ் ஸ்டாண்டு யூஸ் பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சு? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. அடுத்ததான் முனியசாமி அண்ணா களத்தில் இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்.
1: என்ன மாதிரி பாத்திருக்கேன்
0: பொதுவாகவே பஸ் ஸ்டாண்டு வந்து முன்ன மாதிரி இல்லை. ஒரு நிழற்குடையில் போய் நின்னாலுமே அந்த பஸ் ஸ்டாண்டு ஓரத்தில் உள்ள குப்பையும் கூலமாக தான் இருக்குது. அதை வந்து சுத்தமாக வச்சுக்கிறது யாரோட கடமை அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்ததாக பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: போஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம் நண்பர்களே, நான் வந்து தண்ணீரூட்டு கிராமத்திலேருந்து ராபின். எனக்கு கிட்டத்தட்ட நான் சின்ன பிள்ளையில ஒரு விளையாட்டு திறமை ஆரம்பிச்சது தான் அந்த கடல் தொழிலுக்கு நான் போனது. கடல் வந்து எனக்கு மெயினு. கடலில் உள்ள பவளப்பாறைகள் இதெல்லாம் வந்து யாராவது அதை டிஸ்டர்ப் பண்ணால் கூட எனக்கு அதை டக்குன்னு போய் தட்டி கேட்பேன், ஏன் இந்த இதில் கடலில் உள்ள பாறைகளை உடைக்கிறிய. இப்போ கூட ஒரு மிதவ பாலம் இருந்துச்சு. மிதவ பாலம் வந்து கடல் வந்து வத்துற டயத்தில் வந்து அந்த முகுரஞ்சிலும் முருகை அது வந்து ஒரு பவளப்பாறை தான், அது டேமேஜ் ஆகும் சொல்லிட்டு நாங்கள் அதை கூட தடுக்கிறதுக்கு முத ஆளாக குரல் கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஊர் சார்பாக கொஞ்சம் போராட்டம் பண்ணி அதை நிறுத்தினோம். இப்படி பல ரீதியாக வந்து கடலில் ஈர்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த கடல் தொழில் இப்போ பார்த்துட்ருக்கேன். அது நண்டாக இருக்கட்டும், மீனாக இருக்கட்டும், கனவா, ராலி, இது எல்லாத்துக்கும் வந்து பவளப்பாறை வந்து மெயின். அதனால வந்து எனக்கு பவளப்பாறை வந்து யாராவது டேமேஜ் பண்ணால் கண்டிப்பாக அது எனக்கு பிடிக்காது. நான் செய்கிறத கூட்டு தொழில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ கூட்டு தொழில் எடுத்துட்டால் பாரம்பரிய தொழில் அது. மொத மொதல் கூடு வைக்கும்போது ஒரு பாகம் ஒன்றரை தண்ணியில் தான் ஓடுங்க. அதுவும் வந்து எப்படின்னா காதுலாம் வலிக்கும். மொதல் மொதல் ஓடும்போது காது லைட்டாக பொறுக்கும். இப்போ வந்து 3.5-4-5 உடச்சனாலும் ஓடுவேன். இதில் வந்து என்னென்னா நாங்கள் இறை கொண்டு போவோம். ரால் மண்டை நண்டு போகுது. அப்போ கொண்டு போகும்போது நாங்கள் இறைய எடுத்துகிட்டு டைப் பண்ணி உள்ளே தண்ணிக்குள்ள போகும்போது குட்டி மீன்கள் சின்ன சின்ன மீன்கள் வந்து எப்படின்னா எங்களை சுற்றி நிறைய வரும். வந்து அது அந்த வேஸ்ட் அப்படிலாம் சாப்பிடுவார். அதே போல் கூட்டை வந்து உள்ளே இறைய போட்டதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையில்லாத மீன்கள் இருக்குது, அதெல்லாம் உள்ளே போய் சாப்பிடும். எல்லாமே இது வேணும். அதே போல் நாங்கள் கூட்டை வந்து இப்போ மீன் நிறைய ஏறிச்சு, எங்களுக்கு தேவையான மீன் அந்த கூட்டுக்குள்ள இருக்குது அப்படின்னா நாங்கள் அது மேலே எடுப்போம். எடுத்து எங்களுக்கு தேவையான விலை போகக்கூடிய மீன்களை மட்டும்தான் நாங்கள் எங்கே யூஸ் பண்ணுறதை கொண்டு வருவோம். விற்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தேவையில்லாத மீன்கள், சின்ன மீன்கள் இதெல்லாம் வந்து ரேட்டு போகாது அப்படின்னா அதை வளர்கிறதுக்காக திருப்பி கடல்லே விடுவோம். நான் ஒரு நாள்லாம் வந்து எனக்கு அதிர்ச்சின்னு கொடுத்ததை பார்த்துட்டா ஒரு நாள் கூடு பார்த்துட்ருக்கேன். நல்ல கடல் வந்து ரொம்ப தண்ணி கலக்காக இருக்குது, தண்ணி வந்து மங்களாக தெரியுது, கிளியராக இல்லை. அப்போ என்னுடைய உள் மனசு உள்ளது, இந்த கலக்குக்குள்ளே கூடு பார்த்துட்ருக்கோமே பக்கத்தில் அஞ்சாலா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக திரும்பி பார்க்குறேன். நான் எந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா அதுலேயே என்னை பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு அரை அடி கேப்பில் நிற்கிது, பொந்துக்குள்ளேருந்து வெட்டி பார்த்துட்டு. அது எனக்கு ஒரு அதிர்ச்சி, பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா அது சப்போஸ் வெளியே வந்து அஞ்சாலை வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்துச்சுன்னா சினையாக இருந்துச்சுன்னா கடிக்கும் சொல்லுவாப்பில். அது வந்து கொஞ்சம் மூர்க்கத்தனம் அதிகமாக இருக்கும். அதுக்கு கடிச்சிச்சுன்னா எலும்பு மட்டும்தான் இருக்கும் கடிக்கிற இடத்துல, அப்படியே உருவி சதையை எடுத்துரும். ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம். கூட்டத்தில்
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ஆடை உலகின் அரசன் ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:19 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசகரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமலி ஜெனிஃபர். பொதுமக்களாகிய நம்ம பஸ்ஸுக்காக பஸ் ஸ்டாண்டு போனாலும் அந்த பஸ் ஸ்டாண்டு யூஸ் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி சூழ்நிலையை சந்திச்சிருக்கீங்களா? எந்த காரணத்துக்காக அந்த பஸ் ஸ்டாண்டு யூஸ் பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சு? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. அரசாங்கம் பஸ் ஸ்டாண்டை ஒழுங்கா கட்டித்தரல, சரியா பராமரிக்கல, காவல்துறை பாதுகாப்பு இல்ல அப்படின்னு நம்மள சில பேர் குறை சொல்லிட்டே இருப்போம். ஆனா ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தோம்னா அரசாங்கம்னா யாரு? நம்ம எல்லாருமே சேர்ந்தது தாங்க அரசாங்கம். சொல்ல போனா நம்ம தான் அரசாங்கம். அரசாங்கம் செஞ்சு தர்றத காப்பாத்துறது யாரோட பொறுப்பு? நம்ம ஊரு பஸ் ஸ்டாண்டுகளை நம்மள ஒரு சில பேர் கை வச்சு மோசமா வச்சிருக்கோம் தெரியுமா? அதைத்தான் நம்ம இன்னைக்கு வெளிப்படையா பார்க்க போறோம். முதல்ல நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ள நுழைஞ்சதும் என்ன கண்ணுல படும்? எங்க பார்த்தாலும் பிளாஸ்டிக் கவரு, டீ கப்பு, தின்பண்ட கவர்கள்னு குப்பை கூலமா தான் கிடக்கும். டஸ்ட்பின் பக்கத்துல இருந்தாலும் அதுல போடாம நம்மள சில பேர் அப்படியே ரோட்லயோ இல்ல உட்கார்ற இடத்துலயோ வீசி எறிஞ்சிட்டு போறது இங்க ஒரு சில பேருக்கு பழக்கம்னே சொல்லலாம். சுத்தம் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க அப்படிங்கிற அலட்சியம் நம்மள சில பேர் கிட்ட இருக்கிறதுனால தான் சுத்தமா இருக்க வேண்டிய பஸ் ஸ்டாண்டு கொஞ்ச நாள்லயே குப்பை தொட்டி மாதிரி மாறிக்கிட்டே போகுதுன்னு கூட சொல்லலாங்க. அடுத்ததா பெனான்சி அவங்க களத்துல இணைஞ்சிருக்காங்க. அவங்க யாரு, என்ன கருத்துக்கள் தராங்க அப்படிங்கறத பாக்கலாம்.
3: பேருந்து
4: நிலையங்கள்ல பெரும்பாலும் ஆம்பளை ஆட்கள் தான் அதுல அதிகமா இருக்கிறாரு. இப்ப வந்து ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்றால அந்த பொம்பளை பிள்ளை அவனுக்கு போய் நிக்கிறதுக்கு அச்சப்படுது. இப்ப நாங்க ஒரு பேங்குக்கோ ஏதோ ஒரு சமயத்துல ஒரு பஸ் ஆட்டோ ஏற போறோம் அந்த சமயத்துலனாலும் எங்களுக்கு ஒரு மாதிரி அச்சமா கூச்சமா தெரியுது. இருந்தாலும் அந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட போகவே ஒரு மாதிரியா தெரியுது. ஏன்னா அதுல குடிச்சிட்டு நிறைய பேர் இருந்து படுத்து கிடக்குறாங்க. கடலுக்கு போகாத நேரங்கள்லாம் அதுல பஸ் ஸ்டாண்டு உள்ள ஆம்பளைதான் நிறைஞ்ச நிக்கிறாங்க. ஒரு நிழலுக்கு கூட அதுல கூட ஒதுங்க முடியல. வெயிலையே இருந்துட்டு நின்றுட்டு பெரும்பாலும் பஸ்ஸை எதிர்பார்க்காம இந்த அச்சத்துக்காகவே ஆட்டோக்குள்ள ஒதுங்கி நின்று ஆட்டோக்குள்ள ஏறி போற சூழல் தான் இருக்குது.
3: எப்பாச்சும் சொல்லிருக்கீங்களா இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப சங்கடமா இருக்கு?
4: பெரும்பாலும் இங்க பிராந்திஸ் நகர பொறுத்தவரை ஒரு ரெண்டு மூணு பிரச்சனைகளும் வந்திருக்கு. ஸ்கூல் பிள்ளையில பசங்க இருந்துகிட்டு போக முடியாங்க, வர முடியாமனுக்காங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனைகள் எல்லாம் நிறைய வந்திருக்கு. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னு சொன்னாங்க, அது என்னன்னு உறுதியா எனக்கு தெரியல. ஆனா இதை கொஞ்சம் சரிபடுத்தினாங்கன்னா பெண்களுக்கு எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும்.
3: உண்மையிலேயே ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை வந்து சொல்லியிருக்கீங்க. இந்த விஷயம் எல்லாரும் புரிஞ்சு முறை நடந்துக்கணும். நன்றி மேம் கருத்துக்கு.
4: நன்றி, மிக்க நன்றி. இது இந்த எஃப்எம் மூலமா எங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பதில் கிடைச்சிச்சுன்னா இந்த பஸ் ஸ்டாண்ட் எங்களுக்கு நிழல் தர பஸ் ஸ்டாண்டா இருந்துச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
3: உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றியம்மா. உங்களுக்கு என்ன பாடல் என்ன சொல்லுங்க?
4: ரஜினி படத்துல வந்து அண்ணன் தம்பி என்ன இந்த பாட்டு.
3: நன்றி
4: நன்றி.
2: பஸ் ஸ்டாண்டு முன்ன மாதிரி இல்லை, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. பிள்ளைங்க வந்து போய் நிற்கிறதுக்கே பயமாக இருக்குது. நாங்களுமே பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்க பயமாக இருக்குது. ஒரு சில பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி பெனான்சி அக்கா சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம எல்லாருமே சிங்க பெண்கள் அப்படிங்கிறத மறந்துடாமல் நம்ம அண்ணன் தம்பி தான் என்ன பண்ணி பயப்பட நம்ம பின்னாடி போயிட்டே தான் இருக்கணும். பயப்படாமல் போய் நில்லுங்க. என்ன பிரச்சனை தைரியமா போய் நின்று எந்த விஷயமா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுங்க. பின்னாடி வர்றதுனால என்ன ஆக போகுது? நம்ம பயந்துட்டே இருக்கணும் வாழ்நாள் ஃபுல்லா. நம்ம அண்ணன் தம்பி தான், நம்ம அப்பா தான், நம்ம சித்தப்பா தான், இந்த மாதிரி நினைச்சிட்டு போய் தைரியமா நில்லுங்க. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்க தேவையே இல்லை. போய் நில்லுங்க. அது நம்மளுக்கான நம்மளோட பொது இடம், நம்மளோட பஸ் ஸ்டாண்டு அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க. அவங்க யாரு, எங்க இருந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம்மா,
2: சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க?
5: என்ன
2: மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு?
5: அதாவது பராமரிப்பு இல்லமா,

0: அதாவது நம்ம நம்மளா செஞ்சோம்னா பராமரிப்பு பண்ணி வைக்கலாம். நம்மளால இருக்கிறோம், நம்ம யாரையும் அரசாங்கத்திலேயோ மத்த அந்த ஊராட்சி மன்றத்தை எதிர்பார்க்க கூடாது.
1: ஆமா கண்டிப்பா.
0: நாங்க இப்ப ஸ்டாண்ட் வச்சிருக்கோம், வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோம்.
1: ஓகேனா,
0: நாங்க என்ன செய்வோம், அந்த பெண்களுக்கு மொத்தமா சேர்ந்து நாங்க அந்த இடத்தை பூரா சுத்தம் பண்ணுவோம். நாங்களா டிரைவர் மாதிரிலாம் சேர்ந்து
1: ஓகேனா
0: சுத்தமா இது பண்ணிக்கிறோம்.
1: சரி சரி.
0: அதே போல அது மாதிரி செஞ்சா நமக்கு ஒரு நல்ல, அதாவது பஸ் ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் திரு பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, வர்ற ஆட்களும் வந்து தங்குற மாதிரி இருக்கலாம்.
1: சரி, நீ இங்க இந்த மாதிரி போகும்போது இந்த அங்கிட்ட கிட்ட குப்பை கூளங்கள்லாம் இருக்குதுல்ல,
0: பாதுகாக்கணும் கண்டிப்பா. அதாவது நம்ம நம்மளோட பொறுப்பு தான், நம்ம தான் பார்த்தா தான் நம்மளோட இது சுத்தமா இருக்கும்.
1: சரி அண்ணா, உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
0: படம் வந்து சிட்டுக்குருவி.
1: சிட்டுக்குருவி ஓகேனா.
0: பாட்டு வந்து என் கண்மணி என் காதலன் வரும்ல, அந்த பஸ்ல வர பாடு
1: என் கண்மணி என் காதலன். ஓகேனா தந்துடலாம்ணா. தேங்க்யூ அண்ணா.
0: சரி ஓகேண்ணா, உங்களுக்கு நன்றிமா.
1: தேங்க்யூ அண்ணா.
0: ஓகே
1: ஓகேண்ணா. உண்மைக்குமே தௌஃபிக் அண்ணா செய்யறது ரொம்ப பெரிய விஷயம். எல்லாருமே டீயை குடிச்சிட்டு அங்கேயே போட்டு போயிடுவோம். ஒரு சில பேர் தான், எல்லாரையும் அப்படி சொல்ல முடியாது, ஒரு சில பேர். ஆனால் அண்ணா கேங்காக இருந்துட்டு நாங்கள் இப்படிலாம் டீ வாங்கி குடிக்கும்போது குப்பையில் பார்த்தா நாங்கள் டஸ்ட்பினில் போட்டுருவோம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி எல்லாருமே யோசித்தோம்னா பஸ் ஸ்டாண்டில் எல்லாருமே உள்ளே போகலாம், உட்காரலாம், பாட்டு பாடலாம், ஆடலாம், பாடலாம், எல்லாமே பண்ணலாம். நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கிறணும் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுட்டு தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அடுத்ததாக பாடல் வருது. இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:35 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமல் ஜெனிஃபர். அடுத்ததா பஸ் ஸ்டாண்டுகளில் சுவர்களில் போஸ்டர் ஒட்டுறதுல நாம் அடிச்சுக்கவே முடியாது. புதுசாக பெயிண்ட் அடித்து வச்சிருக்கிறத கூட அன்னைக்கு இரவே யாராவது நம்மளில் ஒரு சில பேர் வந்து கல்யாண போஸ்டர்களாக இருக்கட்டும், கடையை திறக்கிற விளம்பரங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒட்டி வச்சு சுவரே தெரியாமல் மாற்றி வச்சுருப்போம். அது மட்டும் இல்லாமல் பஸ் ஸ்டாண்டுகளில் இருக்கிற சிமெண்ட் பெஞ்சுகளை காலால் உதைக்கிறது, எல்லாரையும் சொல்லலை ஒரு சில பேரை சுவரை கிறுக்கி வைக்கிறது, பல்புகளை உடச்சி விடுறதுன்னு நம்ம பசங்க பண்ணுற அட்ராசிட்டிகளுக்கு அளவே இல்லை. பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா நம்ம சொத்து மாதிரி தான். மாதிரி என்ன, நம்ம சொத்து தான், அதை நம்ம தான் பார்த்துக்கணும்னு நம்மளில் ஒரு சில பேருக்கு புரிய மாட்டேதுன்னு சொல்லலாம். இதையெல்லாம் தாண்டி சில நேரம் நம்ம போனாலும் சத்தமாக பேசிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி எச்சில் துப்புறது, புகையில போட்டுட்டு துப்புறதுன்னு நாமளே அந்த இடத்தோட அழகை கெடுத்து வச்சிடறோம். இது போதாதுன்னு சில வியாபாரிகள் தங்களோட கடையோட பொருட்களை பஸ் ஸ்டாண்டில் கொண்டு வந்து கொட்டி வச்சு ஆக்கிரமிப்பும் ஒரு சில பேர் பண்ணுறாங்க. வெளிநாட்டுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பொது இடங்களை எவ்வளோ சுத்தமாக வச்சுருப்பாங்க தெரியுமா, அப்படி வச்சுருக்காங்கன்னு நாமளே பெருமையாக பேசுவோம். ஆனால் நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டை பற்றி குறை சொல்லுவோம், நம்ம அரசாங்கத்தையும் குறை சொல்லுவோம், குறை சொல்கிறதுல மட்டும் நம்ம எந்த குறையும் வைக்கிறதில்ல. மற்றவங்களை திருத்துறதை விட முதல்ல நம்ம பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிட்டா தான் நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டுகளும் பொது இடங்களும் என்றைக்குமே சுத்தமாகவும் அழகாகவும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக சோஸ் மெர்சா அக்கா களத்தில் இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்.
3: வணக்கம், என் பேர் ஜோஸ்மிஷா, நான் இங்க வாமன்ல இருந்து பேசுறேன்.
4: இப்ப நம்ம ஊர்ல நிறைய இடத்துல பேருந்து நிலையம் வந்து கட்டி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்குமே அந்த இருக்கு பேருந்து நிலையம், இருந்தாலுமே அதை ஒரு யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கு. அதை எப்போ நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா, யூஸ் பண்ண முடியாம போன மாதிரி இருக்கா?
3: நிறைய தடவை வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பாமன் பஸ் ஸ்டாப்பாக இருக்கட்டும், காலையில் நம்ம வந்து அவசர அவசரமாக அவ்வளோ வெயில், இப்போல்லாம் காலையில் 9 மணினாலே ரொம்ப ஜாஸ்தியாக வெயிலாக இருக்கும். சரி நம்ம போய் அந்த நிழல் கூடையில் போய் உட்காரலாம் இல்லை நிற்கலான்னு பார்த்தா கூட அங்கே பின்னால் டீ கடையில் இருக்கவங்களும் நம்மளை தான் ஒரு மாதிரி ஆக்வர்டாக பார்க்குறாங்க. எப்படின்னா என்னடா எல்லாரும் கீழே நிற்கிறாங்க, இந்த பிள்ளை மட்டும் அந்த பஸ் ஸ்டாண்ட்குள்ளே நிற்கிதா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்படியே நம்ம உட்காரலான்னு பார்த்தா அந்த உட்கார இடம்லாமே இந்த சாப்பாடு வேஸ்ட்டாக இருக்குது, அப்புறம் துணிகளாக இருக்குது, அந்த இடமே ஃபுல்லாக வந்து அழுக்காக இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய பேர் அங்கேதான் உட்காந்து குடிக்கிறாங்க. அந்த மாதிரி அது வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து பொது பயன்பாடு அப்படின்னு சொன்னது போய் இப்போ அவங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக பஸ் ஸ்டாண்ட் இப்போ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை விட ரொம்ப எது ஓவராக இருக்கும் அப்படின்னா நம்ம நின்றுட்டு இருப்போம், நம்மளே வந்துட்டு வேகமாக நம்ம அவசரத்துக்காக வந்து நின்றுட்டு இருக்கோம் ஒரு பஸ் ஸ்டாண்டில். அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்போதான் சிகரெட் பிடிச்சி நம்ம முகத்திலே ஊதுவாங்க. நம்ம முறைச்சு பார்த்தா கூட இது பொது இடம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்மளால அங்கே பதில் கூட பேச முடியாது. ஏன்னா நம்ம இது எனக்கு பொதுவான இடம்னு நம்மளும் அங்கே எதுவும் பேச முடியாது. அவங்க பேசுறாங்கன்றக்காக நம்ம எதிர்த்து எதுவும் சொல்ல முடியாது. அதனால அங்கே சிகரெட்லாம் ஊதுறது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஆக்வர்டா இருக்கும். என்னடா இப்படிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும்.
4: இந்த மாதிரி நீங்க ஏதாச்சும் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து போயிட்டு அந்த பஸ் ஸ்டாண்ட் நிற்க கூட முடியலனால ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்த மாதிரி சூழ்நிலை இருக்கா?
3: ஃபர்ஸ்ட் நம்ம பாமன் பஸ் ஸ்டாண்ட்ல அந்த மாதிரி எனக்கு நிறைய தடவை தோணிருக்கு. முன்னா நான் வந்து ராம்நாடு வேலை பார்த்தேன். அப்போ டெய்லி நம்ம வந்து பஸ்ஸுக்கு ஏறக்காக நிற்கும் போதெல்லாம் ஒரு நாள் ஒருத்தர் வந்து சிகரெட் பிடிச்சி நம்ம முகத்திலேயே ஊதுவாங்க, இன்னொரு நாள் பார்த்தா அந்த இடத்துல தான் டீ குடிச்சிட்டு இருப்பாங்க, உட்காந்து எல்லாரும் உட்காந்து டீ குடிப்பாங்க. அப்படி இல்லை இதையும் கடந்து நம்ம போய் உட்காடுறோம் அப்படின்னா என்ன பேசுறாங்க யாரை பத்தி பேசுறாங்கலாம் தெரியாது. ஆனா நம்ம அங்க நிற்கும் போது நம்மளையே நம்ம பேசுற மாதிரி ஒரு மாதிரி குத்திட்டே இருக்கும். அதனாலே அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கவும் முடியாம வெயிலே நிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ராம்நாடு கலெக்டர் ஆபீஸ் பஸ் ஸ்டாண்டுமே அதே மாதிரிதான் இருக்கும். ரெண்டு பக்கமே கலெக்டர் ஆபீஸ், ஆயுதப்படை அப்படின்னு சுத்தி இருந்தா கூட நம்ம உட்கார்றதுக்கே அந்த இடம் ஒரு மாதிரி ரொம்ப அருவறுக்கத்தக்க வகையில இருக்கும்.
4: உங்களோட கருத்துக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சொல்லுங்க?
3: எனக்கு வந்து காதலன் படத்துல வந்து என்னவளி அடி என்னவளி அந்த பாடல் வேணும்.
4: நல்ல ஒரு பாடல், நன்றி.
3: நன்றி அண்ணா.
2: ச ஜோசக்கா சொன்ன மாதிரி பஸ் ஸ்டாண்டுகளில் ஒரு சில பேர் பண்ணுற தப்புகள்னால பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போக முடியல, பெண்களாக இருக்கட்டும் எங்களுக்கு பயமாக இருக்குது, அந்த மாதிரி கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. யார் என்ன பண்ணாலும் நம்ம தைரியமாக எந்த விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணணும். அவங்க அப்படி பண்ணுறாங்க, இவங்க அப்படி பண்ணுறாங்க, சுத்தம் இல்லை அப்படிலாம் நம்மளுமே அதை பாதுகாக்க வேண்டியது. அது பொது சொத்து தானே, பொது சொத்துன்னா அதில் நமக்கு மங்கு இருக்குது. வீடுனா மட்டும்தான் நம்ம வீடு, பொது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி எல்லாமே எல்லாருக்குமே சொந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க. அவங்க யாரு எங்க இருந்து பேசுறாங்க அப்படின்னு பாக்கலாம். கட் ஆயிட்டாங்க, பரவாயில்ல, அடுத்து வந்து கலந்துக்குவாங்க. அடுத்ததா பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:50 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். பேருந்துக்காக பேருந்து நிறுத்தம் போகும்போது ஒரு சில பேருந்து நிறுத்தங்கள் பயன்படுத்த முடியாத நிலைமையில இருக்கு. அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், எந்த மாதிரிலாம் பேருந்து நிறுத்தத்துல அசௌகரியங்களை நீங்க உணர்ந்திருக்கீங்க, உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. வெளிநாட்டுகள்ல பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்குன்னு பார்த்தா நம்ம ஊர்ல ஒரு சில இடங்களை மாதிரி அங்கங்க குழிகளும் மேடுகளும் ரோட்டை காணணும் தேட வேண்டிய அவசியமே அங்க இருக்காது. ரோடுனா அப்படி ஒரு கண்ணாடி மாதிரி பல பலன்னு மினுமினுக்கும். கோடு போட்ட மாதிரி டிராபிக் விதிகளை எல்லாரும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம ஊர் மாதிரி ஓவர் சவுண்டு ஹான் அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி வண்டியை முந்திக்கிட்டு ஓட்ட மாட்டாங்க. எந்த பக்கத்தில் இருந்து ஆள் வந்தாலும் ஜிப்ரா கிராசிங்கில் கால் வச்சாலே போதும், வண்டியை தூரத்தில் இருந்தே நிப்பாட்டிட்டு நமக்காக வழிவிட்டு வண்டியை நிறுத்தி போங்கன்னு நமக்காக வழிவிடுவாங்க. அப்போது நமக்கே ஒரு மரியாதை தோணும் அவங்க மேலே. அடுத்ததாக பஸ் ஸ்டாண்டும் நிழற்குடையும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அடேங்கப்பா, நம்ம ஊரில் ஒரு சில இடங்களில் இருக்கிற மாதிரி குப்பை கூளத்தை சுத்தமாக பார்க்கவே முடியாது. ரொம்ப நீட்டாக கிளாஸ்லாம் போட்டு மழை வெயில் படாத மாதிரி சூப்பராக அமைச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். அதில் ஒரு டிஜிட்டல் போர்டும் வச்சுருப்பாங்க. அதில் பஸ் எந்த நிமிஷத்துக்கு எத்தனை மணிக்கு வந்து நிற்கும்னு செகண்ட் விடாமல் கரெக்டாக அந்த டிஜிட்டல் போர்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் பயணிகள் பஸ்ஸு எப்போ வரும்னு ரோட்டை பார்த்துட்டு பஸ்ஸு எப்போ வரும்னு தவிக்க வேண்டிய தேவையே இல்லை. கரெக்டான நேரத்துக்கு வந்து பஸ்ஸு ஏறிடலாம். அது மட்டும் இல்லாமல் பஸ் ஸ்டாண்ட்லேயோ ரோட்டோரத்துலேயோ ஒரு சின்ன துரும்பு கூட குப்பை இருக்காது. போஸ்டர் ஒட்டுறதையோ இல்லை எச்சி துப்புறதையோ வெளிநாட்டில் நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படி பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே பெரிய ஃபைன் போட்டுருவாங்க, இல்லைனா கேமரா மூலமாக நம்ம மாட்டிக்குவோம். வெளிநாட்டில் மட்டும்தான் இது சாத்தியமானு கேட்டால் சத்தியமாக இல்லை, நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி பண்ணலாம். பொதுமக்களாகிய நம்ம தான் நம்ம பஸ் ஸ்டாண்டை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பார்த்துக்கணும், இது நம்மளோட கடமையும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: நேயர்களுக்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:05 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். பேருந்துக்காக பேருந்து நிறுத்தம் போகும்போது ஒரு சில பேருந்து நிறுத்தங்கள் பயன்படுத்த முடியாத நிலைமையில இருக்கும். அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், எந்த மாதிரிலாம் பேருந்து நிறுத்தத்துல அசௌகரியங்களை உணர்ந்திருக்கீங்க, உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 7094349999. பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம்னா முதல்ல நமக்கு தேடுறது உட்கார ஒரு இடம் தானே. ஆனா ஒரு சில பஸ் ஸ்டாண்ட்ல கூட்டம் அதிகமா இருக்கும், உட்கார இடமும் கிடைக்காம பஸ் வர்ற வரைக்கும் நின்றுட்டே இருக்க வேண்டியிருக்கும். வயசானவங்க குழந்தைகளோட வர்றவங்கன்னு சொல்லவே வேண்டாம், ரொம்ப கஷ்டப்படுவோம். ஒரு சில பஸ் ஸ்டாண்ட்ல குப்பை அங்கங்க கிடக்கும், தண்ணீரும் தேங்கி இருக்கும், அதனால அங்க கொஞ்ச நேரம் நிக்கிறதே கஷ்டமா இருக்கும். மழை நேரம்னா இன்னும் கஷ்டம், ஒதுங்கி நிக்க சரியான இடம் இல்லைன்னா மலையில நினைஞ்சு பஸ்ஸுக்காக காத்திருக்க வேண்டியதுதான். ஏற்கனவே நிறைய பேர் நின்றுட்டு இருப்பாங்க, அப்ப எங்க போய் நம்ம போய் நின்றுகிட்டு இருக்க, அங்க இடமே இல்லை அப்படின்னு தான் நம்ம தவிக்கணும். குடிநீர் வசதியும் ஒரு முக்கியமான விஷயம். குறிப்பா வெயில் நேரத்துல ரொம்ப நேரம் பஸ்ஸுக்காக காத்திருப்போம், குடிக்க தண்ணீர் கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி கழிப்பறை வசதியும் பயணிகளுக்கு ரொம்ப அவசியம். அந்த வசதி இருந்தாலும் அதை சுத்தமா பராமரிக்கல பயன்படுத்தவே முடியாத நிலை வந்துடும். அதோட ஒரு சில பஸ் ஸ்டாண்ட்ல கூட்டம் அதிகமா இருக்கும் போது பொருட்களோட நடக்கிறதும் ஒரு சிரமம்தான். குடும்பமா வர்றவங்களுக்கு இன்னும் கூடுதல் சிரமம்னே சொல்லலாம். இரவு நேரத்துல வெளிச்சம் போதுமான அளவு இல்லாம இருந்தா பயணிகளுக்கு அசௌகரியம் இருக்கும். அதனால பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னா பஸ் வந்து நிக்கிற இடமா மட்டும் இருக்கக்கூடாது. பயணிகளான நம்ம பஸ் வர்ற வரைக்கும் கொஞ்ச நேரம் நிம்மதியா உட்கார்ந்து சுத்தமான சூழல்ல சுத்தமான அடிப்படை வசதிகளோட பாதுகாப்பாக காத்திருக்கக்கூடிய இடமா இருக்கணும். பயணம் நல்லா அமையணும்னா அந்த பயணம் தொடங்குற இடமான பஸ் ஸ்டாண்டு நல்லா இருக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ஹென்றி வில்லியம். ஊர் தண்ணீர் ஊற்று. 12 வயசுலேருந்து நான் இங்கே கடல் தொழில் தான் போயிட்டுருக்கோம். என் ஊர் பூர்வீகமாக தான் நாங்கள் இங்கே இருந்துக்கிட்டுருக்கோம். நான் எல்லா தொழிலுக்கும் போயிருக்கேன். லாஞ்சி போயிருக்கேன், நாட்டு படகுக்கு போயிருக்கேன், சுருக்குமடிக்கு போயிருக்கணும், எல்லா இதுக்கும் போயிருக்கேன். ஆனால் கடலில் வந்து ஒரு சில மீன்களெல்லாம் கடையும் வாங்கியிருக்கேன், குத்தும் மட்டும் ரொம்ப முடியாமல் இருக்கேன். இந்த சாமி மீன் சொல்லிட்டு ஒரு மீன் வகை, ஒரு வகையான மீன், அது வந்து சாமானத்திலே வந்து நம்மளை வந்து குறி வைக்காது. அது தண்ணிக்குள்ள பார்த்தோம்னாக்கா அந்த ரெக்கையை விரிக்கும் போது அந்த சப்பரம் எந்த எப்படி எந்த அளவுக்கு ஜொலிக்குமோ அந்த அளவுக்கு அந்த சப்பரம் மாதிரியே இருக்கும். அப்படியே நின்று அப்படியே ஆடி வரும் அப்படியே அந்த சாமியில். நாங்கள் அந்த அருகிலெல்லாம் கூடு வைக்க போயிருக்கோம். அப்போலாம் இருந்திருக்கு. ஒரே ஒரு நாள் வந்து முதல் நாள் வந்து நான் வலை விட்டுட்டு வந்தேன், நல்ல பாடு மீன். அடுத்த நாள் வந்து பாடு கம்மியில் வந்து அந்த ஒரே ஒரு சாமி மீன் தான் வந்துச்சு. அப்போ எங்கள் அப்பாவோட சொல்லுவாங்க, சாமி மீன் வந்துச்சுன்னா ஒன்றும் அடித்து தூக்கி தண்ணியில் போட்டு இல்லாக்கும் தண்ணியிலே அங்கே லாரியை தொங்க போட்டுட்டேன்னா அது வாட்டும் கிடந்துட்டு கரையை வந்து தெரிச்சு தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு. நான் என்ன பண்ணால் அடித்து என்ன பண்ணால் 10 மேலேயே வச்சுட்டேன். 10 மேலேயே வச்சுட்டு நான் மாட்டுக்கு வலை பிடிச்சிக்கிட்டே இருந்தேன். பிடிச்சிக்கிட்டாப்புல கடல் திடீர்னு குறுக்கு கடல் வந்து மாசாக்கு ஒத்தையை தள்ளி விட காலி இடறி கொண்டு போய் கையை கொண்டு போய் அந்த சாமி மீன்லேயே வச்சுட்டேன். வச்சா தான் எனக்கு தெரியும் அவ்வளோதான். என்னால் ஒன்றும் செய்யல. ஒரு பக்கம் ஃபுல்லாகவே செயலந்து வச்சு. அப்போ காற்று வந்து கச்சாங்காத்து. அப்படியே கை தாங்களாக வந்து எப்படியும் கடைக்காரிக்கு வர ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாப்போ. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வாயில் நொற மாதிரி வந்துடுச்சு. ஏன்னா ரொம்ப உள்ள முள் ஒடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 3 மாதமாக நான் முடியாமல் இருந்தேன். அதுக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக சரியாச்சு. அதுக்கப்புறம் இந்த மீனை எடுத்த போக வத்தைக்கெல்லாம் இந்த இது வண்டி கிடக்கும். அவள் லேசாக கம்பு வச்சு அமைக்கிட்டு அப்படியே அந்த வாயை பிடிச்சி தூக்கி தண்ணியில் தூக்கி போட்டோம். அது அந்த குஞ்சுகள் அந்த இது பக்கம் போனால் தான் வந்து ரொம்ப அப்படியே சிலுப்பிக்கிட்டு ஓடிடும். அதை சிலுப்பும் போது நம்ம பார்த்து நம்மளே மெயின் மறந்துடும். அந்த மாதிரி அப்படியே சாமி மீன்னா அதுதான் சாமி மீன். அப்போ படம் எடுத்து ஆடுற மாதிரி அப்படியே அந்த ரெக்கை அப்படியே அப்படியே திருப்பி அழகாக இருக்கும் அந்த மீன். ஆனால் சாப்பிட்லாம். சாப்பிட்டா அந்த மீன் மாதிரி டேஸ்ட் எதுவும் கிடையாது. அப்படியே தீயை சுட்டோம்னா முள்ளுக்கெல்லாம் கறியும். அப்படியே எடுத்து பிச்சு சாப்பிட்டோம்னா அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதுக்குள்ளேயும் ஒரு விஷத்தன்மை உள்ளதுன்னு நான் அன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிறேன்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ஆடை உலகின் அரசன் ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்னோ ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்காவா இருக்கும்.
4: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:19 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமல் ஜெனிஃபர். பேருந்துக்காக பேருந்து நிறுத்தம் போகும்போது ஒரு சில பேருந்து நிறுத்தங்கள் பயன்படுத்த முடியாத நிலையில இருக்கும். அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரிலாம் பேருந்து நிறுத்தத்துல அசௌகரியங்களை உணர்ந்திருக்கீங்களா? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம பஸ்ஸுக்காக தானே போறோம். ஆனா சில நேரங்கள்ல அங்க பஸ்ஸுக்காக காத்திருக்கிறத விட அங்க இருக்கிற ஒரு சில பேருனாலதான் நமக்கு அதிக பிரச்சனை வரும். குறிப்பா மது அருந்திட்டு சில பேர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு சத்தம் போடுறது, கூச்சல் போடுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறதுன்னு சில பிரச்சனைகள் நடக்கும். சில பேர் பஸ் ஸ்டாண்டையே அவங்களுக்கான இடம் மாதிரி நினைச்சிட்டு விடிய விடிய அங்கேயே உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு சில பேர் மறைமுகமாக கூட கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்தில் பஸ்ஸுக்காக காத்திருக்கிற நமக்கு அது ரொம்ப சங்கடமாகவே தெரியும். நம்ம பாட்டுக்கு ஒரு ஓரமாக நின்றுட்டு பஸ் எப்போ வரும்னு பார்த்துட்டு இருப்போம். ஆனால் பக்கத்தில் அவங்க போடுற சத்தத்தையும் கூச்சலையும் கேட்கவே பயப்பட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். அதுவும் இரவு நேரம்னா சொல்லவே வேண்டாம், பஸ் ஸ்டாண்டில் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். அந்த நேரத்தில் சில பேர் மது அருந்திட்டு சத்தம் போடுறது, தேவையில்லாமல் அங்கே இங்கே நடக்கிறது, ஒருத்தரை ஒருத்தர் கேலி பண்ணிட்டு இருக்கிறது மாதிரி இருந்தால் அங்கே தனியாக நிற்கிற பயணிகளான நமக்கு ஒரு விதமான அசௌகரியம் தான் ஏற்படும். சில நேரங்களில் யாராவது ஒருத்தர் அதிகமாக மது அருந்திட்டு அங்கேயே படுத்திருப்பாங்க. இன்னும் சில பேர் எழுந்து நடக்க முடியாமல் தடுமாறிட்டும் இருப்பாங்க. இதையெல்லாம் பார்க்குற மற்ற பயணிகளுக்கு, குறிப்பாக குடும்பத்தோடு வர்றவங்களுக்கு நம்ம இங்கே எங்கே போய் நிற்கிறதுன்னு ஒரு சங்கடம் தான் வரும். பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர் பண்ணுற செயலால் மற்றவங்களுக்கு தொந்தரவு ஏற்படுற மாதிரி நடந்துக்கிட்டால் அந்த இடத்தோட இயல்பே மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக ஒரு நேர்மே வாட்ஸ்அப் வழியாக அவங்க கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, எங்கேருந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்கலாம்.
3: முதல் வணக்கம். மண்டபம் ஸ்ரீ முகேஷ் அம்பானி. அன்பிற்கினிய அறிவிப்பாளர் அமிலி, உங்கள் நேசக்கரங்கள் நிகழ்ச்சி வழியாக நல்லதொரு நாளில் விரும்பி கேட்கும் பாடலுக்காக இணைகிறேன். கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்களுடன். சுத்தம் என்றுமே சுகாதாரம். அதன் அடிப்படையில் இப்படி சொல்கிறேன். சுற்றமும் நட்பும் சூழ நின்று குப்பையில்லா நகர வீதிகளாய் இருக்கட்டும் அன்று. நாடும் வீடும் நல்லதாய் அமையட்டும் இன்று. அவரவர் தனி ஒருவர் தனி நபர் சிந்தனை தன்மை மேலோங்கிவிட்டாலே சிதறுகின்ற பொறுப்புகள் பொய்யாகிவிடும் என்பதனை நினைவில் கொண்டால் நிலம் நிதம் பெறும் எல்லையற்று. நம்மை நாமே முதலில் கண்டிப்போம் என்ற வாக்கினை முன்னெடுப்போம். அகிலம் அருமருந்தாய் மாறிவிடும். இது புத்தம் பூமி, புத்தம் புது பூமியாய் விளையும். அதே வரிகளில் பாடல் இருக்கின்றது, தந்தருளுங்கள். எனவே இந்த அகிலம் நமக்கானது. எந்த குப்பையையும் எந்த மேடாக்க வேண்டாம் என்று இந்த சிறு வரிகள் வழியாக கடமைப்படுகிறேன் சொல்லிக்கொள்ள. நன்றி உணர்வோடு மண்டபம் ஸ்ரீ முகேஷ் அம்பானி, கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்களுடன். நன்றி, வணக்கம் அம்மா.
2: சூப்பரா சொல்லிட்டாங்க முகேஷ் அம்பானியண்ணா. என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு இடத்த நம்ம பஸ் ஸ்டாண்ட சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னாலும் முதல்ல நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயத்த முடிவு பண்ணணும். நம்ம எல்லாருமே சேர்ந்தாதான் அந்த இடத்த சுத்தம் பண்ண முடியும். அதுக்கு முதல்ல நம்மளை நாமளே சுத்தமா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பண்ண தவிர நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு முடிவு பண்ணாலும் அந்த விஷயங்களை பண்ணிடலாம், செஞ்சிடலாம், ஜெயிச்சிடலாம், எந்த இடத்தையும் சுத்தமா வச்சுக்கலாம் அப்படின்னு முகேஷ் அம்பானியண்ணா சூப்பரா சொல்லியிருக்காங்க. நம்ம எப்பயுமே பஸ் ஸ்டாண்டை இதிலிருந்து ரொம்ப நம்ம எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு சுத்தமாக வச்சுக்கணும். அடுத்தவங்க பண்ணுவாங்க, இவங்க பண்ணுவாங்க, அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்காம நம்ம எல்லாருமே சேர்ந்தா எந்த விஷயத்தையும் கண்டுக்காம போகிறத விட நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்றிணைஞ்சா நம்ம பஸ் ஸ்டாண்டை நம்ம பொது இடத்த சுத்தமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு முகேஷ் அம்பானி அண்ணன் கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 11:33 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். பேருந்துக்காக பேருந்து நிறுத்தம் போகும்போது ஒரு சில பேருந்து நிறுத்தங்கள் பயன்படுத்த முடியாத நிலையில இருக்கு. அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், எந்த மாதிரிலாம் பேருந்து நிறுத்தத்துல அசௌகரியங்களை உணர்ந்திருக்கீங்க, உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போனாலே சில நேரங்களில் பஸ்ஸுக்காக காத்திருக்கிறது தான் பிரச்சனைன்னு நினைப்போம். ஆனால் அதை விட முக்கியமான இன்னொரு விஷயம், சில இடங்களில் கடைகள் வைக்கிறதுக்காக சில பஸ் பயணிகள் நடந்து போக வேண்டிய இடத்திலேயே பொருட்களை வச்சிருப்பாங்க. தின்பண்ட கடை, பழக்கடை, டீ கடைன்னு ஒவ்வொரு கடையும் அவங்க அவங்களுக்கு கிடைச்ச இடத்த கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்த ஆரம்பித்தா நடக்கிற பாதையே குறைஞ்சிடும். நம்ம பஸ்ஸை தேடிக்கிட்டு பஸ்ஸை பிடிக்கிறதுக்குள்ளே இந்த கடைகளுக்கு ஊடையெல்லாம் போய் கடைகளையெல்லாம் தாண்டி போகிறதுக்குள்ளே நம்ம எந்த பஸ்ஸை தேடி வந்தோமோ அந்த பஸ்ஸே போயிருன்னு சொல்லலாம். அந்த வழியாக போகிறவங்க சத்தியமாக சுற்றி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வரும். ஏன்னா பாதையிலேயே கடைகள் எல்லாமே இருக்குது, அந்த கடைகளில் மக்களுமே தொடர்ந்து நின்றுட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம ஒரு பஸ்ஸை தேடி போனோம் அப்படின்னா கூட அந்த பஸ்ஸை பிடிக்க முடியாத நிலையில தான் இருக்குது, நம்ம அடுத்த பஸ்ஸுக்கு காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது. ஆனால் ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான பேர் பயன்படுத்துகிற இடத்துல ஒரு சின்ன சின்ன இடையூறுகளே பெரிய பிரச்சனையாக மாறும். பஸ் ஸ்டாண்டு அரசாங்கத்தோட இடம் கிடையாது, நம்மளோட அன்றாட வாழ்க்கையோட ஒரு பகுதி. நாம் இதை எப்படி பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து தான் அந்த இடமும் அப்படியே இருக்கும். அதனால் நம்ம இடம் நம்ம பொறுப்புன்னு நாம் நினச்சி நடந்துக்கிட்டாலே நம்ம பஸ் ஸ்டாண்டு மட்டுமில்லை நம்ம ஊரில் இருக்கிற ஒவ்வொரு பொது இடத்தையும் இன்னும் நல்லா வச்சுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க. அவங்க யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்ப்பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். எப்படி இருக்கீங்கப்பா?
2: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன்ப்பா.
2: ஓகே, நான் சொல்லுங்க. இப்ப வந்து பஸ் ஸ்டாண்டுக்குலாம் போகும்போது சில அசௌகரியமான விஷயங்கள்லாம் நடக்குது. அந்த அசௌகரியமான விஷயங்கள்ல நீங்க எந்த மாதிரி விஷயங்களை நீங்க கடந்து வந்திருக்கீங்க?
3: சில பேர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தே புகை பிடிப்பாங்கப்பா. ரொம்பவே முகம் சுளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். என்னதான் அரசாங்கம் வந்து சூப்பரா சட்டம் போட்டாலும் சில பேர் தவறு செய்யறாங்க, அது எனக்கு கொஞ்சம் பாதிப்பு தர மாதிரி இருக்கு. அதே மாதிரி அந்த பலகைகள் மாதிரியான விஷயங்கள்லாம் உட்காரத்துக்கு வச்சிருப்பாங்கப்பா, அது மேல பாத்தீங்கன்னா பயங்கர அழுக்கு மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரொம்பவே தப்பா இருக்கும்.
2: ஓகேண்ணா, அந்த மாதிரி டஸ்டா இருக்கு இல்ல ஒரு பகுதியில உடைஞ்சிருக்கு, காலர்ஸ் கட் ஆயிட்டாங்க, மறுபடியும் வந்தாங்கன்னா இணைஞ்சுக்கலாம். அடுத்து பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.

0: நேரம் சரியாக 11:45 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். பேருந்துக்காக பேருந்து நிறுத்தம் போகும்போது ஒரு சில பேருந்து நிறுத்தங்கள் பயன்படுத்த முடியாத நிலைமையில இருக்கும். அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், எந்த மாதிரிலாம் பேருந்து நிறுத்தத்தில் அசௌகரியமா நீங்கள் உணர்ந்திருக்கீங்க, உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இந்த நேரத்தில் 3 நேயருமே வாட்ஸ்அப் வழியாக கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படிங்கிறத கேட்கலாம்.
1: வணக்கம்ப்பா, நான் கேம்பிலேருந்து மீனாட்சி பேசுகிறேன். எஃப்எம் கடலோ சிலையது பணிபுரியும் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். சுத்தம் என்பதை பற்றி பேசியிருக்கியே, 2 தடவை நான் ஃபோன் பண்ணேன், திருப்பி நீயும் எடுக்க நேரம்ல எனக்கு நேரம் நம்ம போயிடுச்சு, மன்னிக்கவும். சுத்தம்ங்கிறது பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா ஒரே குப்பை தூசியாக இருக்குது. வெயிலுக்கு போய் நம்ம பஸ் ஸ்டாண்டில் நிற்போன்னு பார்த்தா கூட நிற்க முடியல, உட்கார முடியலை. அப்புறம் ஜென்ஸு கொஞ்சம் கொஞ்சம் போய் படுத்துக்கிறாங்க, கொஞ்சம் மனநிலை சரியில்லாத குப்பையை போட்டுறாங்க, தூசியாக இருக்குது, ஆடு போய் அடையுது. இவ்வளோதும் நம்ம பஸ் ஸ்டாண்டுகளை பார்க்கத்தான் செய்கிறோம். பெரிய பெரிய பஸ் ஸ்டாண்டில் நாய்கள் நிறைய தொந்தரவு பண்ணுது. இந்த நாய்களுக்கு ஏதோ ஒரு கட்டுப்பாட்டோடு இருந்தாலும் நம்மளும் தனியாக நிற்க முடியும். அது மாதிரி நம்ம வாங்குகிற ஸ்நாக்ஸு இதுகளெல்லாம் தனியாக அதுக்குன்னு உள்ள குப்பை தொட்டியெல்லாம் போடணும், நம்ம மக்கள் போட மாட்டாங்க. கழிவறைக்கு போனாலும் நல்லபடியாக சுத்தமாக தண்ணி ஊற்றுவோங்கிற மாதிரி இது நமக்கு என்னென்னு போட்டு வந்துடுறது. நம்ம வீட்டில் எப்படி இருக்கிறோமோ அது மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் கவர்மெண்ட் என்னென்ன நமக்கு சொன்னாலும் நம்மளும் கொஞ்சம் ஒத்துழைச்சி சுத்தமாக இருக்க வச்சுக்கணும். வரவுகளும் அதை நல்லபடியாக பயன்படுத்தணும்ப்பா. நன்றி, வணக்கம். எனக்கு வந்து கமல் பாட்டு போடுங்கப்பா, சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் என்பது நம்ம வீட்டில், அந்த பாட்டு போடுங்கப்பா. நன்றி, வணக்கம்.
0: அடுத்ததா இன்னொரு நேயருமே கருத்துக்கள் தந்திருக்காங்க, அவங்க எங்கிருந்து என்ன கருத்துக்கள் தந்திருக்காங்க அப்படின்னு கேட்கலாம்.
2: அன்பு தங்கை அமளி ஜெனிஃபர் அவர்களுக்கு வணக்கம். சேலம் அமானி குண்டலாம்பட்டி காட்டூர் கே கணேசன். அருமையான தலைப்புமா, ஏன்னா இது சுகாதாரத்தை ஒட்டி வரக்கூடிய தலைப்பு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பஸ் ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா கழிப்பிடம் இருக்குது. அந்த கழிப்பிடம்ங்கிறது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களும் அதை சுத்தமாக வச்சுருக்கணும், அதே நேரத்தில் தனி மனிதர் நாம்பளும் வந்து அது முறையாக அந்த கழிப்பிடத்துக்கு சென்று வந்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா ஊற்றி விட்டு வெளியே வரணும். ஆனால் இன்றைக்கி நிறைய செய்ய தவறுறாங்க. அதே மாதிரி அரசு ஊழியர்களும் பார்த்திங்கன்னா அதுக்குன்னு இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களும் அது கழிப்பிடத்துக்கு 10 ரூபா கட்டணம் வாங்குறாங்க, ஆனால் ஏனாத்தானு உட்காந்துட்ருக்குறாங்க. அது சுத்தப்படுத்துறதில்லை, அது வந்து ஒரு அந்த செயல் வந்து சரியாக இருக்காதுங்கிறது நான் வந்து கருதுகிறேன். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா முன்னே ஊடகங்கள்லாம் வளராத பட்சத்தில் வந்து பஸ் நிலையங்கள்லாம் சிலர் உட்காந்துக்கிட்டு பெண்களை கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, சீக்கடிக்கிறது, தேவையில்லாம சத்தம் போடுறது, இதெல்லாம் நடந்தது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் இப்போ ஊடகங்கள் வளர்ந்த பின்னாடி அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா பயம் வந்துருச்சு, எல்லாருமே செல்ஃபோன் மூலயமா அதை படம் எடுத்து அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி நடவடிக்கை வருதுங்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு பயம் வந்துருச்சு. அதனால் அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நிழல் கூடங்கள் இருக்குது. நிழல் கூடனா ஒரு 100 பேர் 200 பேர்லாம் நின்று பேருந்து ஏற இடமெல்லாம் இருக்குது, பெரிய பெரிய இதெல்லாம் இருக்குது, பஸ் நிறுத்தமெல்லாம் இருக்குது. அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா கழிப்பிட வசதி, யூரின் போகிறதுக்கு எதுவுமே வசதி இல்லாமல் குறிப்பாக பெண்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஆனால் ஆண்கள் வந்து அது வந்து அவங்க எப்படி வேணாலும் நடந்துக்கிறாங்க, அதனால் பெண்கள் இதில் வந்து மிகவும் சிரமப்படுறாங்க. இதையெல்லாம் வந்து அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கணும். இது வந்து ஏன்னா மக்களுக்கான தலைப்பு, நல்ல தலைப்பு. அதனால் இன்றைக்கி இந்த ஊடகம் வளர்ந்துருக்கக்கூடிய காலத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்குது. அதே நேரத்தில் கழிப்பிடம் இந்த பஸ் நிலையம் போன்ற இடத்தெல்லாம் கொஞ்சம் சுத்தமாக வச்சுருக்கணும். பஸ் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு போட்டுக்கிறாங்க, எங்கே வேணாலும் துப்புறாங்க, எச்சலில் துப்புறாங்க. இதெல்லாம் நோய் வர்றதுக்கு ஒரு அறிகுறி இருக்குது. அதனால் ஒரு நல்ல தலைப்பு எங்களுடைய கடலோச பண்பலை நாள்தோறும் நல்லதொரு தலைப்பு கொடுத்து மக்களை சிந்திக்க வைக்கிறீங்க, ஒழுக்கப்படுத்துகிறீங்க. அதுக்கு காலாளருக்கும் உங்களுக்கும் நன்றிமா, வாழ்த்துக்கள். சேலம் அமானி கொண்டலாம்பட்டி காட்டூர் கே கணேசன், எனது மனைவி மல்லிகா. நன்றி.
0: அடுத்ததா இன்னொரு நேருமே கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க, அவங்க எங்க இருந்து தந்திருக்காங்க அப்படின்னு கேட்கலாம்.
3: இனிய நற்காலை வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருந்து சந்திரசேகர். பேருந்து நிறுத்தத்துல குறிப்பிட்ட இந்த மழை பெய்யக்கூடிய சமயங்கள்ல சில பேருந்து நிறுத்தம் ரொம்ப குட்டியா இருக்கும். அப்ப நம்ம மேல சாரல் அடிக்கும். அண்ட் சில இடங்கள்ல இந்த ஷீட் அப்படிங்கறது கூட கொஞ்சம் சரியா பராமரிக்கிறதுனால நம்ம மேல அந்த தண்ணீர் அப்படிங்கறதும் சொட்டு சொட்டா வந்து விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேருந்து நிறுத்தத்திலேயே பாத்தீங்கன்னா சைடு எல்லாம் கூட அந்த தண்ணீர் அப்படிங்கிறது குளம் போல தேங்கி இருக்கும். இந்த அசௌகரியங்கள்ல மழைக்காலங்கள்ல ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி இந்த பேருந்து நிறுத்தத்துல சில பேர் அவங்க உட்கார்ற இடத்துக்கு பக்கத்திலேயே அந்த லக்கேஜ் அப்படிங்கறதையும் வச்சிருவாங்க. அப்ப நம்ம உட்கார்றதுக்கு ஒரு வழி அப்படிங்கறது இருக்காது. சோ அந்த சமயத்துல கொஞ்சம் நீங்க லக்கேஜ் எடுத்துக்கிழ வைங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சிலர் பண்ணுவாங்க, சிலருக்கு வாக்குவாதத்துல ஈடுபடுவாங்க. அந்த ஒரு அசௌகரியமும் இருக்கு. பேருந்து நிறுத்தத்துல நம்ம இருப்போம், ஆனா பஸ் கரெக்டா அங்க நிக்காம முன்னாடி போய் நிக்கும். அப்ப அந்த பஸ் அறக்க பறக்க அந்த இடத்துல இருந்து ஓடி போய் பிடிக்கிறதும் கொஞ்சம் அசௌகரியமா தான் இருக்கும். நன்றி. வேலூர் சந்திரசேகர்.
0: மூன்று நேருமே நல்ல நல்ல கருத்துக்களை தந்திருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளோடது தான், நம்மளோடது பொதுவா நம்ம எல்லாருக்குமே சொந்தமான ஒன்று தான். அதை வந்து ஒரு சில பேர் பண்ற தப்புனால எல்லாருக்குமே கெடுதி அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒருத்தவங்க செய்யற விஷயம் வந்து இன்னொருத்தவங்க தான் பக்கத்துல போய் உட்கார வந்த பெஞ்சில எல்லாம் ஒரு சில பேர் சேர்ல உட்காந்துருப்பாங்க, அவங்க லக்கேஜ் வைக்கிறதுக்காக இன்னொரு சேரை வந்து பிடிச்சி வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அடுத்தடுத்து வர்ற பயணிகளுக்கு அது இடையூறாதான் இருக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டு நம்மளுமே நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இவ்வளவு நேரம் நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல என்னென்ன பிரச்சனைகள் வருது, எதனால சில நேரங்கள்ல நம்மளால அந்த இடத்தையே பயன்படுத்த முடியாத மாதிரி ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிட்டோம். ஆனா இதுல நம்ம பங்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம பஸ் ஸ்டாண்ட நல்லா வச்சிருக்கணும்னு சொல்றது அதிகாரிகளோட பொறுப்பு மட்டும் இல்ல, நம்ம வீடு எப்படி நம்மளுக்கு ஒரு முக்கியமான இடமோ அதே மாதிரிதான் நம்ம பஸ் ஸ்டாண்டு. நம்ம வீடு எப்படி நமக்கு சொந்தமான இடமோ அதே மாதிரி நம்ம பஸ் ஸ்டாண்டு நம்ம எல்லாருக்குமே பொதுவான இடம். அதனால இது நம்ம இடம் இல்லைன்னு நினைக்காம இது நமக்கான இடம் அப்படின்னு நினைச்சு பயன்படுத்தணும். நம்ம பயன்படுத்துற ஒவ்வொரு வசதியும் நமக்கு மட்டும் இல்லாம நமக்கு பின்னாடி வர்றவங்களுக்கும் பயன்படணும்னு நினைச்சு நடந்த நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல ஏதாவது பழுதா இருக்கு, ஏதாவது வசதி சரியா செயல்படல அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா அதை பார்த்துட்டு சும்மா எல்லாம் கடந்து போயிடக்கூடாது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்துறது நம்மளோட கடமை. அங்க ஏதாவது எச்சரிக்கை பலகைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல ஏதாவது குறை இருந்தா அதை குறையா சொல்லிட்டு மட்டும் நின்றாம அதை எப்படி சரி பண்ணலாம், யார்கிட்ட சொல்லலாம், நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கிற பழக்கம் நம்ம எல்லாருக்குமே வரணும்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஒரு பொது இடத்தை நல்லா வச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சா அதை பராமரிக்கிறவங்க மட்டும்தான் பொறுப்பா இருந்தா போதாது. நாமளும் அதை பயன்படுத்துறோம்ல, பயன்படுத்துற மக்களும் பொறுப்பா இருக்கணும். அதனால பஸ் ஸ்டாண்டு நல்லா இருக்கணும்னு எதிர்பார்த்தோம்னா முதல்ல யாராவது வந்து இதை சரி பண்ணுவாங்கன்னு நினைக்காம நம்மளால என்ன செய்ய முடியும்னு நாம யோசிக்க ஆரம்பிக்கணும். எல்லாருமே சேர்ந்து மொத்தமா ஒன்னு சேர்ந்து களத்துல இறங்கினா மட்டும்தான் நம்ம இடங்களை நம்மளோட பொது இடங்களை சுத்தமா வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நிகழ்ச்சிக்கான நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிறைய நேயர்கள் கலந்துக்கிட்டீங்க, ஒரு சில நேயர்கள் கால் பண்ணீங்க, ஒரு சில நேயர் கால் பண்ணீங்க, அந்த காலை என்னால எடுக்க முடியல, ஒரு சில காரணங்களால எடுக்க முடியல. இப்பயுமே மூன்று நேயர் வந்து பாடல்கள் கேட்டிருக்கீங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் தருவேன், இல்லைன்னா நாளைக்கு நீங்கள் வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான கருத்துக்களையும் எங்களுக்கு தேவையான கருத்துக்களை சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான பாடலையும் கேட்டு மயிலுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஊசை எஃப்எம் 90.4.

0: ఆలోసై ఎఫ్ఎం 90.4
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. தமிழ்நாட்டில் நிறைய சுற்றுலா தலங்கள்லாம் இருக்கு. நம்மள பலரும் நிறைய இடங்களை சுத்தி பார்த்திருப்போம். ஆனா அதுலயுமே நம்ம கடற்கரை பகுதிகளில் இருக்கிற இடங்களுக்கெல்லாம் நம்ம சுற்றுலா போனோம்னா ஒரு சில பகுதிகளில் இந்த குதிரை சவாரி இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும்னா சென்னையில மெரினா பீச்சு, அப்புறம் மகாபலிபுரம், கன்னியாகுமரி, இப்படி ஒரு சில இடங்கள்ல குதிரை சவாரி இருக்கும். இதையும் தாண்டி கொடைக்கானல், ஏற்காடு, குன்னூர் மாதிரியான மலைப்பகுதிகளிலையும் குதிரை சவாரி வசதிகளும் அதிகமா இருக்கும். கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடியே போக்குவரத்துக்காக தான் இந்த குதிரைகளை பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. நம்ம மாவட்டத்திலையும் ராமேஸ்வரம் பகுதிகளில் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி குதிரைகள்ல சவாரி இருந்துச்சு. அதாவது ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கோயிலுக்கு பயணிகளை ஏத்திட்டு போறதுக்காக இருந்துச்சு. முதல்ல இந்த குதிரை இனங்கள்லாம் வட அமெரிக்காவில தான் இருந்திருக்கு. அதுக்கு அப்புறம் தான் ஆசியா, ஐரோப்பியால இருந்து வந்து அப்புறம் இந்தியாவுக்கு வந்திருக்கு. நம்மள பலருமே குதிரை சவாரி செஞ்சிருப்போம். சவாரி பண்ணதுக்கு அப்புறம் இறங்கி போகும்போதுதான் இன்னும் கொஞ்ச நேரம் சவாரி பண்ணா நல்லா இருக்குமேனு தோணும். இதே இது நம்ம கிட்ட ஒரு குதிரை இருந்து அதை நம்மளே வளர்த்துட்டு டெய்லியும் அதுல சவாரி செய்யறது மட்டும் இல்லாம 4 பேருக்கு சவாரி செய்ய சொல்லி கொடுத்தோம்னா நல்லா இருக்கும்ல? ஆமாங்க, இன்னைக்கான நெய்தல் பண்ண நிகழ்ச்சியில குதிரை ஓட்டுறதுக்கு கத்துக்கிட்டு குதிரை சவாரி சம்பந்தமான விளையாட்டுல ஆர்வம் இருக்கிற பெண்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டும் வர கன்னியாகுமரியை சேர்ந்த சுகன்யா பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். பிஜி ஹோமியோபதி மருத்துவம் படிச்சுட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு தனியார் மருத்துவ கல்லூரியில பேராசிரியரா வேலை பார்த்துட்டு வர்றவங்க தான் சுகன்யா. இவங்களோட கணவருக்கு குதிரையில சவாரி போறதுல ஆர்வம் இருந்ததால 2011 குதிரை ஒன்ன வாங்கி வளர்த்துட்டு வந்திருக்காங்க. இவங்களோட கணவருக்கு மட்டும் இல்லாம இவங்களோட மகனுக்குமே குதிரை மேல சவாரி செய்யவும் தெரிஞ்சிருக்கு. 2023 இவங்களோட கணவர் தொழில் சம்பந்தமா வெளியூருக்கு போகவுமே குதிரைக்கு சரியான பயிற்சி அளிக்க யாரும் இல்லாததால இவங்க தான் குதிரைய பராமரிக்க வேண்டி இருந்திருக்கு. ஏன்னா நம்ம வீட்ல எல்லாம் ஏதாவது ஒரு செல்ல பிராணிகளை வளர்த்தோம்னா அதுக்கான பயிற்சி கொடுப்போம்ல, அதே மாதிரிதான் குதிரைக்கு டெய்லியுமே பயிற்சி கொடுத்தாதான் அது ஆரோக்கியமா இருக்கும். இதுக்காக பேசிக்கான பயிற்சிய இவங்களோட பையன்கிட்ட இருந்தே இவங்க கத்துக்கிட்டு தன்னோட 40வது வயசுல முதல் முறையா குதிரை மேல ஏறி சவாரி செய்யவும் ஆரம்பிச்சிருக்காங்க. 3 மாசம் பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் குதிரை சவாரி அவங்களோட உடலுக்கு நல்ல பயிற்சியாகவும் தன்னம்பிக்கை ஊற்ற விதமா இருந்ததால டெக்னிக்கலான ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு கோவை, பூனே பகுதிகளில் போய் பயிற்சியும் எடுத்துக்கிட்டு பயிற்சியாளரா ஆகிறதுக்கான தகுதியையும் உருவாக்கியிருக்காங்க. ஆரம்பத்துல திருப்பரப்புல பயிற்சி கொடுக்கும் போது 10க்கு மேல பெண்கள் வந்திருக்காங்க. கிராம பகுதிகளில் இருந்தே இவ்வளவு பேர் குதிரை சவாரி கத்துக்க வந்திருக்காங்கன்னு ஆச்சரியப்பட்ட இவங்க நகரத்திலையும் பயிற்சி தொடங்கலாம்னு யோசிச்சு நாகர்கோவிலையும் பெண்கள் அப்புறம் குழந்தைங்களுக்காக குதிரை ஏற்ற அகாடமின்னு ஒன்னு தொடங்கி அதுல 6 வயசுல இருந்து 35 வயசு வரை உள்ள பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் பயிற்சியும் கொடுத்துட்டு வர்றாங்க. 1 மாசம் பயிற்சி எடுத்தாலே குதிரை மேல நல்லபடியா சவாரி செய்ய முடியும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம குதிரை சவாரி பத்தி இவங்க என்ன சொல்றாங்கன்னா, குதிரை மேல ஏறி உட்கார்றதே ஒரு எக்ஸசைஸ் தான். நம்ம 30 நிமிஷம் நம்ம குதிரை மேல ரைடு போனாலே நம்ம உடம்பு ஃபுல்லா வேர்த்துரும். குதிரையில போகும்போது எல்லாருமே நம்மள திரும்பி பார்ப்பாங்க. அப்பெல்லாம் நம்ம

நம்மளே ஒரு இளவரசியா உணர்வோம்னு சொல்றாங்க. இப்படி தினமும் காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு தன்னோட எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டு நைட்டு 11 மணிக்கு தான் தூங்குறாங்க. பொதுவா 30 வயசுக்கு மேல ஆனாலே பெண்கள்லாம் ஈஸியா டயர்ட் ஆயிடுவாங்க. ஆனா இவங்க 40 வயசை தாண்டியும் டயர்டாகாம ஆரோக்கியமாக இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இந்த குதிரை சவாரி பண்றதுதான். பொதுவா பெண்கள்னாலே அதிகமா நர்சிங் படிப்போ இல்ல டீச்சர் ஆகணுமோ இல்ல ஐடி கம்பெனிலயோ வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா ஹோமியோபதி டாக்டரா இருந்தும் இப்போ குதிரை சவாரி பண்ணி பெண்கள் நினைச்சா எந்த ஒரு தொழிலையும் சிறப்பான முறையில கத்துக்கிட்டு முன்னேற முடியுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா இருக்கிற கன்னியாகுமரி சேர்ந்த சுகன்யா அவங்களுக்கு கடல் ஓசை எஃப்எம் 90.4 சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் பெனடிக்ட், தங்கச்சிபாளையம் தண்ணீர் ஊற்று கிராமத்தை சேர்ந்த மீனவன். நான் கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷமாக மீன்பிடித்தொழில், துடுப்பு இல்லாத படகுகளில் போய் கரையோரங்களில் வந்து இயற்கை வளங்கள் கெட்டுப்போகாத அளவுக்கு மீன் பிடிக்கிற தொழில் தான் நாங்கள் பாரம்பரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் சிறு பிள்ளையாக இருந்த காலத்தில் என்னென்னா, சூந்து சூடைன்னு ஒரு வகை மீன் பிடிப்பாங்க. சூந்து சூடைங்கிறது தென்னை ஓலைகளால் வந்து நல்லா அதை ஒன்று திரட்டி கட்டி நீண்ட இதாக பிடிச்சி அதை வச்சு அதில் வந்து தீ வச்சு விடுறது. தீ வச்சு விட்டு சின்ன பத்தையில் ஏறி போய் ஒருத்தர் வந்து அந்த தீப்பதத்தை பிடிப்பார். ரெண்டு பேர் படகுக்கு அந்த பக்கம் இந்த பக்கமும் ஒரு வலை, ரவுண்டு வலை இருக்கும், அதால் வந்து கச்சான்னு சொல்லுவாங்க, அதை அந்த கச்சாவில் அள்ளி போட்டு சூந்து சூடை பிடிப்போம். அந்த பாரம்பரிய மீன் பிடிப்புகள்லாம் இப்போ இல்லை. அதே போல் வந்து நாங்கள் சிறுபிள்ளையா இருக்கையில் பக்கத்து ஊர் அரியாங்குண்டு அந்த பள்ளிக்கூடத்தில் படித்தோம். இங்கேருந்து நடந்து போகையிலேயே கரையோரங்களில் வந்து இனப்பெருக்கம் அதிகமாக இருந்த காலத்தினால கணவாய் மீன்கள் வந்து கரையோரத்தில் வரும். அதை நாங்கள் சின்ன பருவத்திலேயே விளையாடி விளையாடி காலால் தள்ளி கொண்டு போய் பிடிச்சி கொண்டு வந்து அதை எங்கள் ஸ்கூல் வாத்தியாருக்கே கொடுப்போம். எங்கள் வாத்தியார் ரொம்ப சந்தோஷப்படுவார். அதே மாதிரி இப்போ வந்து இந்த இழு வலைகளை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாரு. கனவா முட்டைகள் மற்ற விஷயங்கள் வந்து சேதமாகி எந்த மீன்களுமே கரையை இறங்குறதில்ல. அதே போல் இப்போ தற்போது அரசு வந்து ஒரு மாறுதல் செஞ்சுருக்கு. கடற்கரை ஓரங்களில் வந்து செயற்கை பவளப்பாறை மற்றும் கல்கள் போட்டதுனால பழைய அளவுக்கு வந்து அந்த கணவாய்கள் இறங்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.
2: நேர்கள் இணைந்திருப்பது கடலோசை FM 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. நிறைய இடங்கள்ல மக்கள் வந்து சாப்பிடுறதுக்கு உணவு இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இது நம்ம சமூக ஊடகங்கள்ல நிறைய இடங்கள்ல பாக்குறோம். அதே ஊடகங்கள்ல தான் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, மக்கள் வந்து ஆடம்பரத்துக்காக உணவுப் பொருட்களை அதிக அளவுல வாங்கி அதை வீணடிச்சுட்டும் இருக்காங்க. முன்னாடி எல்லாம் நிறைய சுப நிகழ்வுகள் நடக்கிற இடங்கள்ல உணவு மிஞ்சிருச்சுன்னா மொத்தமா கொண்டு போய் குப்பையில கொட்டுறதோ இல்ல குழி தோண்டி புதைக்கிறதோ பழக்கமா இருந்துச்சு. ஆனா இப்போ அது மாறி உணவுப் பொருட்களை தேவைப்படுற மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கற மாதிரியான நல்ல விஷயங்களையும் செஞ்சுட்டு வராங்க. இப்படி ஃபங்க்ஷன் வீட்டுல மிஞ்சி போனதை நம்ம வெளியிடங்கள்ல போய் தேவைப்படுற மக்களுக்கு கொடுத்துருவோம். ஆனா வீட்டுல மிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்றோம், வீட்டுக்கு வெளியே கொட்டிடுவோம். இல்லைன்னா நம்ம வீட்டுல இருக்கிற வளர்ப்பு பிராணிகளுக்கு சாப்பிடறதுக்காக நம்ம கொடுப்போம். அதுவுமே நல்லதுதான். ஆனா ஒரு சில நேரங்கள்ல நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வருவாங்கன்னு நம்ம எப்பவும் சமைக்கிறத விடவும் கொஞ்சம் அதிகமா சமைச்சிட்டோம்னா அப்போ சாதம் ரொம்பவே அதிகமா மிஞ்சிரும். அப்படி ஒருவேளை சாதம் மிஞ்சிடுச்சுன்னா நம்ம அந்த சாதத்தை வச்சு கூட நம்ம வீட்ல இருந்தே அப்பளம் போட்டு விற்பனை பண்ணலாம். இன்னைக்கான நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சியில நம்ம அப்பளம் வீட்ல இருந்து எப்படி தயாரிக்கலாம் தான் தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. இந்த அப்பளம் போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மகிட்ட மீதி இருந்த சாதத்தை நம்ம நைட்டே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் காலையில நம்ம அப்பளம் செய்யறதுக்கான வேலையை தொடங்கலாம். ஒருவேளை நம்ம மறந்து போய் நைட்டு சாப்பாடை தூக்கி ஃப்ரிட்ஜில் வைக்கலன்னா சாதம் ஃபுல்லாவே கெட்டு போயிடும். ஸோ அதனால கவனமா வீட்டில் எப்பவுமே சாதம் மிஞ்சிடுச்சுன்னா அதை நைட்டே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். சரி, இப்போ அப்பளம் எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல நம்ம எந்த ஒரு உணவுப் பொருள் செய்யறதா இருந்தாலும் புதுசா நம்ம ட்ரை பண்றோம்னா நம்ம கொஞ்சம் அளவுல ஃபர்ஸ்ட் செஞ்சு பார்க்கணும். நம்ம செஞ்ச பதம் பக்குவம் எல்லாம் கரெக்டா வந்ததுக்கு அப்புறம் வேணா நம்ம கொஞ்சம் கூட்டி அதிக அளவுல செய்யறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். முதல்ல மீதி இருக்கிற இந்த சாதத்துல ஒரு 2 கப் எடுத்து அதை மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து தேவைப்பட்டா கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும். இது கூடவே ஒரு சிலர் பச்சை மிளகாய் போடுவாங்க, ஒரு சில பேர் காஞ்ச மிளகாய் போடுவாங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க போட்டு அதையும் ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் இல்ல வத்தல் ஏதாவது ஒன்ன ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சு எடுத்த அந்த பேஸ்டையும் நம்ம ஆல்ரெடியே மிக்ஸி ஜார்ல போட்டு எடுத்த மாவுல சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் சோம்பு, வாசனைக்காக கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் கொஞ்சமா பொடி பண்ண கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே சேர்த்து தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியா கட்டி இல்லாம நல்லா கலக்கி எடுத்துக்கணும். நம்ம கரண்டில மாவை எடுத்து ஊத்தும் போது ரொம்ப கட்டியா இட்லி மாவு மாதிரி இல்லாமலும் ரொம்ப தண்ணியா ஆப்ப மாவு மாதிரி இல்லாமலையும் இந்த ரெண்டுக்கும் எடப்பட்ட பதத்துல இருக்கணும். கடைகள்ல கண்ணாடி பேப்பர் மாதிரி இருக்கும், அந்த பேப்பரை நம்ம நல்லா விரிச்சு அந்த பேப்பரை நம்ம வாங்கிட்டு வந்து அதை நல்லா சமப்பரப்புல விரிச்சிட்டு அதுக்கு மேல ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ரெடி பண்ணி மாவச்ச ஊத்தி அதை ஒரு ரவுண்டு ஷேப்ல நல்லா பரப்பி விட்டு காய வச்சிட வேண்டியதுதான். ஒரு சிலர் இப்படி அப்பளம் காய வைக்கிறதுக்காக வெள்ளை துணியை கூட பயன்படுத்துவாங்க. ஆனா நம்ம துணியில வச்சோம்னா காஞ்சதுக்கு அப்புறம் அதை எடுக்கிறதுக்குமே கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கும். இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நைட்டு அந்த துணி மேல தண்ணிய லேசா தெளிச்சு விட்டுருவாங்க. தெளிச்சு விட்டுட்டாங்கன்னா அடுத்த நாள் காலையில நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியா வரும். ஆனா இப்ப நம்ம பாலித்தீன் பேப்பர்களை போட்டிருக்கிறதுனால நமக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். பேப்பர்ல இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 3 நாள் அதை நம்ம வெயில நல்லா காய வச்சு எடுத்தோம்னா இப்போ நமக்கு தேவையான அப்பளம் ரெடி ஆகிடுச்சு. இந்த அப்பளத்தை நம்ம ரொம்ப நாள் வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தயாரிச்ச இந்த அப்பளத்தை நம்ம சாதாரண கவர்களில் போட்டு பேக் பண்ணி உள்ளூர்கள்ல இருக்கிற கடைகள்லயோ இல்ல மளிகை கடைகள்லயோ இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட்ல கொடுத்து கூட நம்ம விற்பனையும் பண்ணிக்கலாம். நம்ம விற்பனை செய்யறதுக்காக நம்ம செலக்ட் பண்ற இந்த கவர் இல்ல பேக்கிங் பண்ற கவர் நல்ல மக்களை கவர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல முறையில விற்பனை ஆகும். அது மட்டும் இல்லாம நம்ம கொடுக்கிற தரத்தை பொறுத்துமே நம்மளோட பொருள் நல்ல விற்பனையாகும். வீட்டுல இருந்தே சின்ன முதலீட்டுல தொழில் செய்யறதாலையும் அதிக அளவு முதலீடு தேவைப்படாததாலையும் இது நமக்கு லாபம் தரக்கூடிய தொழில்னே சொல்லலாம். வீட்டுல தங்களுக்கான நேரம் போக ஃப்ரீயா இருக்கிற பெண்கள் ஏதாவது தொழில் செஞ்சு நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமா இந்த தொழில் எடுத்து பண்ணலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: நாம எல்லாருமே உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில செய்தித்தாள்கள் படிக்கிறது வழக்கம். அந்த செய்தித்தாள்கள் படிக்கும் போது அடியில ஊதா, இளஞ்சிவப்பு, மஞ்சள், கருப்பு கலர்ல 4 புள்ளிகள் இருக்குமே, அதை கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 4 புள்ளிகளை CMYK சொல்றாங்க. இது சயான், மெஜெண்டா, எல்லோ அண்ட் கீ கலர். அதாவது செய்தித்தாள்கள்ல கருப்பு கலர் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால சில நேரங்கள்ல செய்தித்தாள் பக்கம் தெளிவா இல்லனா இந்த 4 புள்ளிகளும் மேல கீழே மாறி மாறி ஒழுங்கற்ற நிலையில இருக்குமா? இந்த 4 புள்ளிகளும் தெளிவா இருக்கு அப்படின்னா செய்தித்தாள்கள்ல வரிகளும் தெளிவா இருக்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.
4: நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க கடலோசை FM 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நான் மதி. இப்போல்லாம் மொபைல் போன் இல்லாம யாரையுமே நம்ம பார்க்க முடியறது இல்ல. ஏன்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில இந்த மொபைல் போனுங்கிறது இன்றியமையாத ஒண்ணுன்னே சொல்லலாம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், அவங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலுமே இவங்க எல்லாருக்கிட்டயுமே நம்ம வாட்ஸ்அப் மூலமா பேசுறதுக்கும், நிமிஷத்துக்கு நிமிஷம் நமக்கு தேவையான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும், வீட்ல இருந்தே ஈஸியா பண பரிமாற்றம் செய்யறதுக்கும், இப்படி நிறைய வழிகள்ல மொபைல் நமக்கு ரொம்ப உதவியா இருக்கு. ஆனா இது எல்லாமே அளவோட பயன்படுத்தினா மட்டும்தாங்க, இல்லைனா பிரச்சனை நமக்கு தான். எதுக்காக இன்னைக்கு மொபைல் பத்தி பேசுறேன்னா, பெண்களோட சவால்கள்ல இப்ப புதுசா, அதாவது குழந்தைங்க கையில இருந்து மொபைலை எப்படி வாங்குறது, எப்படி அவங்க மொபைல் பாக்குறதுல இருந்து அவங்கள வெளியே கொண்டு வர்றதுதான் பெண்களோட பெரிய சவாலாவே இருக்கு. இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா, சின்ன வயசுல நம்ம வேலை பார்க்கணும், இல்ல நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணுங்கிறதுக்காக குழந்தைங்க கையில மொபைல கொடுத்துட்டு நம்ம போய் நம்மளோட வேலையை பார்க்க போயிருவோம். அப்போ நம்ம கொஞ்ச நேரம் கொடுத்தது இப்போ அவங்கள விட்டு பிரியாம இருக்குது. முன்னாடிலாம் அம்மா கையை பிடிச்சிட்டுதான் குழந்தைங்க நடந்து போவாங்க. ஆனா இப்போ ரெண்டு கையையும் வச்சு மொபைல் போனை நல்லா பொத்தி பிடிச்சாப்புல குழந்தைங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்படி குழந்தைங்க மொபைல் போனுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்கன்னா குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாம பெரியவங்களுக்குமே நிறைய பிரச்சனைகள் வரும். அதுல முக்கியமானது என்னன்னா, மன அழுத்தம், தூக்கம் இல்லாம போறது, பார்வையில குறைபாடு, கூன் விழுகிறது, காது கேட்கும் திறன் குறைஞ்சு போகிறது, இப்படி நிறைய பிரச்சனைகள் வரும். ஒரு விளம்பரம் ஒண்ணு வந்துச்சு, அதுல தொடர்ந்து மொபைல் பார்த்துட்டே இருக்கிறதுனால எல்லாருக்குமே கூன் விழுந்து கடைசியில எல்லாருமே ஒரு காலர் மாதிரி போடுற மாதிரி நிலைமை இருக்கு. சோ இந்த மாதிரி நிலைமை நம்மளோட குழந்தைங்களுக்கும் வராம நாம பாதுகாத்துக்கணும். இதெல்லாம் வராம இருக்க நம்ம என்ன பண்ணலாம்னா, நைட்டு குழந்தைங்க தூங்குறதுக்கு முன்னாடி மொபைல ஆஃப் பண்ணிட்டு நம்மளை விட்டும் குழந்தைங்களை விட்டும் மொபைல் கொஞ்சம் தூரமா இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். குழந்தைங்கிட்ட எப்பவுமே நம்ம சொல்லலாம், இந்த மொபைல் யூஸ் பண்றதுனால என்னென்ன பாதிப்புகள் வருதுன்னு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லும் போது, அவங்களையும் ஒரு 3 கிளாஸ் படிக்கிற குழந்தைங்களா இருந்துச்சுன்னா அவங்க நல்லாவே புரிஞ்சுப்பாங்க. அப்புறம் எப்பவுமே நம்ம முதல்ல ஆன்லைன்ல இருக்கிறத கட் பண்ணிட்டு அப்பப்போ தேவைப்பட்டா மட்டும் நம்ம ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். காலையில எந்திரிச்சதுமே நிறைய பேரு ஸ்மார்ட் போனோட முகத்துலதான் முழிச்சிருப்பாங்க. இதுக்கு நிறைய காரணம் இருக்கும், ஏதாவது பார்த்து வச்சிருப்பாங்க, அப்படியே தூங்கிருப்பாங்க, காலை நினைச்சு அதை கண்டினியூ பண்ணலாம் நினைச்சிருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் ஏதாவது அலாரம் வச்சிருப்பாங்க. சோ இந்த மாதிரி ஒரு சில காரணங்களால காலைல எந்திரிச்சோடனேயே ஸ்மார்ட் போனை பாக்குறவங்களா இருப்பாங்க. அப்படி பண்ணாம காலையில எந்திரிச்சதும் ஒரு 1 நேரம் போனை கையிலே எடுக்காம நம்ம இருக்க பழகணும்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. அது மட்டும் இல்லாம நம்மளோட குழந்தைங்களோட இல்ல நம்மளோட நண்பர்களோட நம்ம வெளியே போகும்போது புத்தகம் வாசிக்கிறது, குடும்பமா உட்கார்ந்து நல்ல நகைச்சுவை திரைப்படங்களை பாக்குறது, குழந்தைங்க கூட அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்றது மூலமாவும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம குழந்தைங்களை பாதிக்காம நம்ம பாத்துக்கலாம். குறிப்பா ஒன்னு சொல்லணும்னா, குழந்தைங்க நம்மள பார்த்துதான் கத்துக்கிறாங்க. அதனால வீட்டுல இருக்கிறப்போ பெற்றோர் மொபைல் போன அதிகமா யூஸ் பண்றத கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா குழந்தைங்களோட உலகமே பெற்றோர் தான், அதுக்கப்புறம் தான் மத்த எல்லாமே. அதனால அம்மாக்கள் தான் ஒரு சவாலை எடுத்துக்கிட்டு குழந்தைங்கள இந்த மொபைல் போனோட தாக்கத்துல இருந்து வெளியே கொண்டு வரணும். ஒரேடியா நம்ம மொபைல்ல இருந்து அவங்கள வெளியே கொண்டு வர்றது கஷ்டம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா குழந்தைங்க கிட்ட பேசி அவங்க கிட்ட நம்ம புரிய வச்சோம்னா கண்டிப்பா குழந்தைங்களை இந்த மொபைலோட தாக்கத்துல இருந்து நம்ம வெளியே கொண்டு வரலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: ஐஸ்னு ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கிற மேசு, எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.

0: நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க. நேதல் பெண்ணை நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. கண்டுபிடிச்சது பொருட்கள்லாம் கெட்டு போகாம ரொம்ப நாளைக்கு நாம பதப்படுத்தி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தாங்க. ஆனா பொருட்களை வைக்கலாம்னு சொன்னதுக்காக என்ன வேணாலும் வைக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கூடவே கூடாதுங்க. நம்ம பகுதிகளில் அதிகமா ஃப்ரிட்ஜில் வைக்கிற பொருட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதாங்க. முதல்ல சோறு, அப்புறம் குழம்பு, சட்னி, மாவு, அப்புறம் நிறைய ஃப்ரூட்ஸ். அதையும் தாண்டி இப்போ ஒரு சிலர் அதை எப்படி பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னா, நம்ம வெட்டிட்டு மீதி இருக்குள்ள காய்கறிகள் அதை நாளைக்கு பயன்படுத்தலாம், வெளியே வச்சோம்னா கொசு மிச்சரும்ல கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க. ஆனால் நமக்கே தெரியாம நம்ம வைக்கிற ஒரு சில உணவுப் பொருட்கள் வந்து நம்மளோட உடலுக்கு ஆபத்தை உண்டு பண்ணிட்டு இருக்குங்க. ஸோ நம்ம நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் இந்த பொருட்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்னென்ன பொருட்களை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்துறதுனால நம்மளோட உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வருங்கிறத பத்தி தாங்க இன்னைக்கான நெய்தல் பண் நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சுக்கலாமா? இதுல முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க போறது என்னன்னா, இஞ்சி. நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை வெளியேற்றுறதுக்காக நம்ம பயன்படுத்துற பொருள் தாங்க இஞ்சி. ஆனா இதே இஞ்சிய நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு பயன்படுத்தும் போது அதுல இருக்கிற எண்ணெய் பொருள் வந்து விஷமா மாறி நம்மளோட வயிற்றுல இருக்கிற கொழுப்பை குறைக்கிறத விட்டுட்டு நம்மளுக்கு வயிற்று வலிய உண்டு பண்ணிரும். சோ அதனால இனிமே மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்ததும் ஃப்ரிட்ஜ்ல வைக்காம காற்றோட்டமான கூடைகளை வச்சு நம்ம வெளியே வச்சுக்கலாம். ரெண்டாவதா பூண்டு. இதை நம்மள யாருமே அதிகமா ஃப்ரிட்ஜ்ல வைக்க மாட்டோம். ஒருவேளை நம்ம உணவு சமைக்கிறதுக்காக அதோட தோலை உரிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லேட்டா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னுட்டு ஃப்ரிட்ஜ்ல வைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடும் போது நம்மளோட கல்லீரல் பாதிக்கிற அளவுக்கு நச்சுத்தன்மையா அதை மாறிடுங்க. நம்மளோட கல்லீரல் பாதிப்படைய கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த நேரங்கள்ல நம்ம வந்து பூண்டை சும்மா சுட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. மூணாவது பாத்தீங்கன்னா சோறு. எல்லாரும் வீட்லயுமே வைக்கிற முக்கியமான பொருள் தாங்க சோறு. மற்ற பொருட்களை நம்ம அதிகமா வைக்கிறோமோ இல்லையோ, இந்த சோறு மட்டும் தினம் தினம் வச்சிருவோம். ஏன்னா அளவுக்கு அதிகமா சமைக்கிறது, அப்புறம் வீட்டுல யாரும் சாப்பிடல அப்படின்னு ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறது. இப்படி நம்ம ஃப்ரிட்ஜில் சாதத்தை வச்சு சாப்பிட்றதுமே கூடவே கூடாதுங்க. பழைய சோறு நம்ம சாப்பிட்டுக்கலாம். பழைய சோறுனா நான் எதை சொல்றேன்னா, இப்போ நைட்டு போங்கன்னா சோறை நம்ம தண்ணி ஊற்றி அடுத்த நாள் காலையில் நம்ம வெங்காயம் வச்சு சாப்பிடுவோம்ல, அப்படி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை அடுத்த நாள் கொஞ்சம் தண்ணியை கொதிக்க வச்சு இந்த சோறை போட்டு சாப்பிட்றது கூடவே கூடாதுங்க. ஸோ அது நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே ஆபத்து. நாலாவது வெங்காயம். சாதத்துக்கு அடுத்தபடியா நம்ம அதிகமா எல்லாருமே வைக்கிறது பாத்தீங்கன்னா வெங்காயம் தாங்க. ஏன்னா தாளிக்கிறதுக்கு நம்ம வெங்காயம் எடுத்துட்டு மீதி இருக்கிறத வேஸ்ட் பண்ணாம நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு வெங்காயத்தை ஃப்ரிட்ஜ்ல வச்சிருப்போம். ஆனா ஃப்ரிட்ஜ்ல வெங்காயத்தை வைக்கிறதுனால நம்மளுக்கு ஸ்மெல் அடிக்கும், அதை கூட நம்ம கண்டுக்க மாட்டோங்க. இப்படி வைக்கும் போது அது சீக்கிரமே ஆக்சிடைஸ் ஆகி அதோட நச்சுத்தன்மை உருவாக்கி தேவையில்லாத உடல் பிரச்சனைகளை நமக்கு ஏற்படுத்தும். நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற உங்கள யாரெல்லாம் இதே மாதிரி ஃப்ரிட்ஜ்ல வச்சு பயன்படுத்துறீங்களோ உடனே அதை ஸ்டாப் பண்ணிருங்க. ஒருவேளை என்னால இதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியாதுப்பா, என்னால பொருட்கள்லாம் வேஸ்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்கன்னா கம்மியான அளவுல சமைச்சிட்டு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாமதி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேதல் பிணை நிகழ்ச்சி.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வாழ்த்துக்கள்.
1: என் பேர் சுகுணா, எனக்கு வயசு 63 வயசாயிருச்சு. பாம்பன், ஆமாம், நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் படிச்சுட்டு இருந்தேன், எங்கள் பாம்பன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எங்களுக்கு ஒரு 2 வல்லம் கிடந்துச்சு. வல்லம் கிடந்தா நான் எங்கள் ஃபேமிலியே, எங்கள் அப்பா வந்து அந்த காலத்து எஸ்எல்சி. எங்கள் அப்பா வந்து, எங்கள் அப்பா ஒரு பஞ்சாயத்து மாதிரி இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு போலீஸு ஒருத்தன் திடீர்னு யாரையாவது பிடிச்சிட்டாங்களா, ஸ்டேஷனில் பிடிச்சிட்டாங்கன்னா எங்கள் அப்பா பேசுகிற இங்கிலீஷில் அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியுமா, விட்டுட்டு போவாங்க. அப்படி ஒரு ஃபேமிலி தான் எங்கள் ஃபேமிலி. ஆனால் நான் வந்து இப்போ அண்ணன்லாம் நல்லா படித்தாக, அண்ணன் லோயலா காலேஜில் படித்தாக, ஒரு அண்ணன் கஸ்டம்ஸில் வேலை வைத்தாக, 2 தேவகோடியில் படித்தாக. நாங்கள் 2 பொம்பளை பிள்ளைகளும் படிக்கலை. நான் 7 படிச்சுட்டு இருந்தேன். அக்கா எத்தனை கிளாஸ் படித்தாங்கன்னு தெரியல, நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எப்படின்னா, தெக்குவாடி வந்து அந்த அந்தோணியார் கோயிலுக்கு நேரெல்லாம் பார்த்தா குரங்கு மரம், பூசரி மரமாக இருக்கும். குரங்கு நம்ம தலையில் உழு, நம்ம வச்சுருக்கிறத அப்பிட்டு போயிடும். அப்படி உள்ள கால சூழ்நிலையில் என்ன செய்யறது, சோறை வடித்த தண்ணி எங்கள் அம்மா முன்னாடி போயிடுவாங்க. அந்த கருவாடு பற்றியில் வேலை பார்க்கறதுனால அம்மாவுக்கு சொந்தமாகவே அம்மா கருவாடி வியாபாரம் பார்ப்பா. அப்பா அம்மாவும் வியாபாரம்னா அவங்க வியாபாரம், அவங்களுடைய சரக்கை அவங்களே உணர்த்துவாங்க. இதுக்கெல்லாம் நான் என்ன செய்வேன்னா, சோறு வடித்த தண்ணி கொண்டு போகணும். கொண்டு போய் அந்த அவ்வளோ சூழ்நிலையில் 1 மணி நேரம் நடக்கணும். நடந்து நான் போய் அதை கொடுத்துட்டு வருவேன். பிரேக் விடும்போது என்ன செய்யணும், அந்த தண்ணியை கொண்டு கொடுத்துட்டு வரணும். கொடுத்துட்டு வந்தால் நான் அதை அப்படியே படிப்பை நான் கண்டினியூ பண்ண முடியல. வீட்டு சுமை அதிகம், அதுக்கெல்லாம் வேலை. அதனால் வயதுக்கு வந்ததுக்கப்புறமா அதிகமான வேலை. தம்பி மசாலா அரைக்கணும், அரைச்சி அதை தாளித்து, தங்களுக்கு தான் போகும் இல்லைங்க, அதை அரைச்சி தாளித்து கொடுக்கணும். எல்லா வேலையும் பார்க்கணும். இதுக்கெல்லாம் எங்கள் அம்மா சாயந்தரம் வருவாங்க. இதுக்கெல்லாம் 2 வல்லக்காரலுக்கு சோறாக்கி நான் சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடு கொடுத்தா எங்கள் அப்பா வந்து இந்த ஆம்பளையெல்லாம் வருவாங்க, ஒரு 10 பேர்கிட்ட இருப்பாங்க வெள்ளத்துக்கு போகிறதுக்கு. அப்போ என்ன செய்வாங்க, எங்கள் அப்பா சாப்பாடு கொடுக்குற நேரத்தில் எங்கிட்ட வந்து உட்காந்துக்குருவாங்க. அப்போ அதுக்கப்புறம் வேலை செய்வாங்க. அதுக்கப்புறம் படிப்பை தொடரவே முடியல. இந்த 7 முடிஞ்சிச்சு, கடைசியில் வயதுக்கு வந்தாச்சு. அப்புறம் 2.5 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் என் கணவர் வந்தாக கல்யாணம் முடித்தோம். எனக்கு 47 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. நன்றி.
2: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: தோசை எஃப்எம் 90.4.
1: ஏய் துவார் குட்டிக்கு துட்டு ஓட்டியா இருக்கும் அடுத்து அடுத்து போதா.

0: கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று நீ வருவாய் என மற்றும் துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணணுங்கிற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை, ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணியை விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: நீ வருவாய் என மற்றும் துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவி இருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஒசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: இன்று நீ வருவாய் என மற்றும் துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று நீ வருவாய் என மற்றும் துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: போஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: பேரு மெக்கலந்தனி, வயசு வந்துட்டு 53. இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன கோடைகள்லாம் வச்சு கடக்கல்ல கிடக்கும்போது வெள்ளம் மாயால கிடக்கும்போது நடந்தது. ஒரு சின்ன பையலா மரத்தில் ஏற்றிட்டு போயிட்டோம். கோடியா கடைன்னு சொல்ல பொறுத்தளவுக்கு எல்லா நேரமே நீ வாடு போகாமல் ஓடணும், ஓடத்தான் செய்யும். அதை பார்த்து பார்த்து தான் இறங்கணும். பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள்லாம் நீய முடியாது, அந்தளவுக்கு நீ வாடு போகணும். மரத்தில் ஏற்றிட்டு போய் வள்ளத்தில் ஏற்றி விட்டுட்டு மரத்தில் வந்து வள்ளத்தில் நாங்கள் ஏறிட்டோம். மரக்காரன் லாக்காக வலிஞ்சான், வலிஞ்ச லக்கத்துலேருந்து பிள்ளைய வந்துட்டு தவறவிட்டான். தவறி தண்ணியில் உழவும் அந்த பிள்ளையை பார்க்கறது எடுக்கிறதுக்கு எல்லா பேருமே தண்ணியில் விழுந்துட்டாங்க, யாரும் பார்க்க முடியல. காலு சரியில்லாத நான் வள்ளத்தில் இருந்தேன், மற்ற பேர்லாம் இறங்கிட்டாங்க. நான் வள்ளத்தில் இருந்ததுனால நான் பிள்ளைய பார்த்தேன். சின்ன பிள்ளை ரொட்டி பாக்கெட்டு கையில் வச்சுருந்தது, அது மட்டும் கொஞ்ச நேரம் சென்று கிளம்புச்சு. கிளம்பவும் அந்த ரொட்டி பாக்கெட் மேலே பாஞ்சிட்டேன். பாஞ்சா புள்ள தண்ணிக்குள்ள போவா உள்ளக்கு போகும்னு கையை பிடிச்சி தூக்கிட்டேன். தூக்கிட்டு இன்னொரு வெள்ளம் பக்கத்தில் கலந்த வளத்தில் ஏறி அந்த ஒத்த கையில நீஞ்சு போய் ஒத்த கையிலேயே பிள்ளையை தூக்கிட்டு போய் அந்த வளத்தில் அம்மாரை பிடிச்சி ஏறி ஓசக்க தூக்கி போட்டுட்டேன். ஒரு அம்மாரை கையை வச்சு பிடிச்சி, ஒரு அம்மாரில் கையை வச்சு பிடிச்சிக்கிட்டோமே அடுத்த பக்கம் வாயை வச்சு கடிச்சிக்கிட்டு தான் மறுபக்கம் கையை போட முடியும். ஏன்னா ஒரு கையை புள்ள பிடிச்சி தூக்கியிருக்கோமா, அதனால் அந்த அம்மாரை ஒரு வாயை வச்சு ஒரு கடி, கையை வச்சு ஒரு பிடி, இப்படி பிடிச்சி பிடிச்சி ஏறி தான் வள்ளத்தில் ஏறினேன். அந்த பிள்ளையை தூக்கி அந்த வள்ளத்தில் போட்டுட்டு தான் ரெண்டு கையை வச்சு ஏறினேன். தூக்கி போட்டுட்டு ஒசக்க ஏறி பிள்ளைய தடை விட்டுட்டு இருந்து அந்த மரத்தை வரவும் மரத்துலேருந்து பிள்ளைய தூக்கிட்டு போய் கடக்கல்லேருந்து பிள்ளைய சுற்றி தண்ணி அமுக்கி அமுக்கி எடுத்தாச்சு. எடுத்து பிள்ளைக்காரங்கள போடச்சாச்சு. பிள்ளைக்காரங்க அன்றைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு கடவுளே நீங்கள் தான் அப்படி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம்.

0: நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி கவிதா ஜவஹர் அவர்களின் பேச்சு. இது தெய்வ தமிழ் டிவி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
1: ஒரு சிறப்பு உலகம் முழுக்க தஞ்சாவூர்ல இருந்து கத்துக்கிட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தஞ்சாவூருடைய தலையாட்டி பொம்மை. ஆனா உண்மையிலேயே தஞ்சாவூருடைய தலையாட்டி பொம்மையை நீங்க எந்த பக்கம் வேணாலும் சாயுங்களேன், குப்புற கவுத்து பாருங்க, மல்லாக்க தள்ளி பாருங்க, சைட்ல சாய்ச்சி பாருங்க, நீங்கள் எந்த விதத்தில் தள்ளினாலும் சாய்த்தாலும் கவிழ்த்தாலும் அடுத்த நொடி தான் இருந்த இடத்திற்கு எழுந்து நிற்கக்கூடிய ஆற்றல் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைக்கு உண்டு. நம்ம எதையோ மோட்டிவேஷனலா சொல்றோம், லோகோவா சொல்றோம், ஆனால் உண்மையிலேயே ஒரு தன்னம்பிக்கைக்கும் எந்த சூழ்நிலையிலும் நான் என் இடத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆற்றலுக்கும் அடையாளம் அப்படின்னா அது நம்முடைய தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை தான். மனிதர்கள் அதுகிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும். ஏன்னா நம்ம கூடவே இருக்கிறவங்க படக்கு நம்மளை குப்புற கவுத்தி விட்டுருவாங்க, மல்லக்க தள்ளி விட்டுருவாங்க, சைட்ல இருந்தே குழி பறிப்பாங்க. ஆனால் எது செய்தாலும் நான் ஸ்டெடியா நிப்பேன் அப்படிங்கிறதுக்கு இந்த தலையாட்டி பொம்மை ஒரு ஆதர்ச அடையாளமாக இருக்கிறது. சோழ நாடு சோறு உடைத்து என்று சொல்வார்கள், உலகத்துக்கே சோறு போட்ட ஒரு மண். கஜா புயல் வந்தபோது நீங்க எல்லாருமே அந்த காட்சியை பார்த்துருப்பீங்க. தஞ்சை விவசாயிகள் எல்லாம் தென்னை மரம் நெல் எல்லாம் அடிபட்டு போய் கண்ணீரோடு அவர்கள் உட்கார்ந்திருந்த போது, திருச்சிக்கு பக்கத்துல இருந்து கல்லூரி மாணவ மாணவிகள் எல்லாம் ஒரு வேன் நிறைய அவங்களுக்காக பொருட்கள் கொண்டு வந்தாங்க. போர்வை, டார்ச் லைட்டு, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. கொடுத்துட்டு போகும்போது பாதிக்கப்பட்ட தஞ்சை மண்ணின் விவசாயிகள் என்ன செஞ்சாங்க தெரியுமா, நீங்க வெறும் கையோட போகக்கூடாதுன்னு விழுந்து கிடந்த தென்னை மரத்திலிருந்து இளநீர்களை பறித்து அந்த வேன் முழுக்க ஏற்றி அந்த பிள்ளைகளுக்கு திருப்பி கொடுத்து அனுப்பி விட்டார்கள். கவிராயர் அப்படின்னு ஒருத்தர் நிறைய கட்டுரைகள் எழுதிட்டு இருக்கிறாரு. அவரு ஒரு விஷயம் போட்டிருந்தார், வெயில் கொளுத்திட்டு இருக்க நேரத்துல இவர் ஒரு தேநீர் கடையில நின்றுட்டு இருந்திருக்கிறார். நிறைய பேர் அந்த வெக்க தாங்காம சாதாரண எளிய மக்கள் அப்படியே வேர்த்து விறுவிறுத்து நின்றுட்டு இருந்திருக்கிறாங்க. திடீர்னு ஒருத்தர் சைக்கிள்ல வந்து இறங்கியிருக்கிறார், பச்சை துண்டு கட்டியிருக்கிறார், கையில ரெண்டு மூணு விசிறி எடுத்துட்டு வந்து இந்த வேர்க்க விறுவிறுக்க நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு நிமிஷம் விசிறிக்கிட்டு இருந்திருக்கிறார். என்ன மனசு பாருங்க, அது வெறும் விசிறியின் விசிறல் அல்ல, அவர் மனதில் இருந்த நேயத்தின் விசிறல் என்று கவிராயர் என்பவர் எழுதியிருந்தார். அடுத்த தலைமுறை நல்ல வாசகர்களாக இருந்தால்தான் நல்ல தலைவர்களாக மாற முடியும் என்பதை நம் தலைமுறை குழந்தைகளுக்கு பெரியவர்களாகிய நீங்கள் தான் எடுத்து சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இன்னைக்கு எனக்கு தலைப்பு வந்து தெய்வம் தந்த வீடு அப்படின்னு கொடுத்துருக்குறேன். இப்போ தெய்வம் தந்த வீடு அப்படின்னா நம்ம அவள் ஒரு தொடர் கதையில் வர்ற அந்த ஒருத்தர் குடிச்சிட்டு பாடுவார்ல அந்த பாடல் வர்ற சம்பவமும் அந்த படத்தில் உள்ள கதையோ நிச்சயமாக கிடையாது. கொஞ்சம் விஷயங்கள் நாம் மறந்து போன, திரும்பி பார்க்க முடியாத, நான் தொலைத்து விட்ட சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பை நான் கொடுத்தேன். ஏன்னா வாழ்க்கையில் எல்லாமே நம்முடைய சாய்ஸ் தான், நம்முடைய தேர்வு தான், உங்கள் தேர்வு தான்.
2: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலம் எல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
1: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ் டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000க்கு மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
0: அனுஷ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி கவிதா ஜவஹர் அவர்களின் பேச்சு. இது தெய்வ தமிழ் டிவி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: இப்படி வாழ்க்கையில எல்லாமே நம்முடைய தேர்வு தான். உணவு, உடை, உறைவிடம் எல்லாமே நம்ம தேர்வு தான். அப்ப காலையில இட்லி சாப்பிடணுமா, தோசை சாப்பிடணுமா, நம்ம தான் சொல்றேம்மா. எப்ப பார்த்தாலும் இட்லியே வைக்கிறோமா, தோசை சுட்டு கொடுமா கேட்குறோமா இல்லையா, நம்ம செஞ்சு கொடுக்குறோமா இல்லையா, சாய்ஸ் கேட்குறாங்க வீட்டில் உள்ளவர். அன்னைக்கு ஒரு அம்மா அப்படித்தான் அப்பளத்துக்கு போய் குருமா வச்சுருந்துருக்காங்க. வீட்டுக்காரருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ஏமா அப்பளத்துக்கு போய் குருமா வச்சிருக்க அப்படின்னு இருக்காரு. பூரிக்கட்டை எடுத்து காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சப்பாத்திங்கிற விஷயமே அந்த அளவுக்கு தெரிய வந்திருக்கு. இது வந்து நம்ம தலைவிதி, இதுக்கு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. ஒருத்தர் அவசர அவசரமாக பசியில் சோறுக்கு தண்ணி ஊற்றி சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. எங்கள் ரசம் இந்த பக்கம் இருக்குங்க, தண்ணி ஊற்றி சாப்பிட்றீங்க, பரவாயில்லம்மா இதுவே நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு இருக்கார். அப்போ அவர் வாங்கி வர அதான் இருக்கலாம். ஆனால் நமக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. வீட்டில் சாப்பிட பிடிக்கலன்னா கூட வர்ற ஒளியில் இத்தனை உணவகங்கள், ஹோட்டல்கள் இருக்குது, பிடித்ததை தேர்வு செஞ்சு சாப்பிடக்கூடிய வாய்ப்பு நம்மகிட்ட இருக்குது. உடை அதுவும் நம்மளுடைய சாய்ஸ் தான். உடை வந்து கால மாற்றத்தில் ஒரு 30-40 வருஷத்தில் நம்ம காலத்திலே உடை எவ்வளோ மாறியிருக்கு பார்த்தீங்களா, பயங்கரமாக மாறியிருக்கு. அன்றைக்கெலாம் கிழிச்சதை தச்சு போடுவாங்க, இன்றைக்கி தச்சதை கிழிச்சு போடுறாங்க. எவ்வளோ ஃபேஷன் மாறிடுச்சு பாருங்க. அதைத்தான் நம்ம பிள்ளைகள் விரும்புகிறார்கள். அன்றைக்கெலாம் கிழிஞ்சு ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தோம்னா அவமானமாக இருக்கும், ஐயோ கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருக்கான் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி கிழிச்சு போட்டால் தான் அது ஒரு மரியாதை, அதுதான் ஒரு உயர்வு அப்படின்னு மாறிடுச்சு. அப்போ உடை நம்முடைய தேர்வு தான். உறைவிடம், ஒரு வாடகை வீடு பார்க்கணுன்னா கூட எத்தனை வீடு தேடி அலைகிறோம், அது நமக்கு சொந்தமான வீடு கிடையாது. இன்னும் 2 வருஷமோ 3 வருஷமோ இருந்துட்டு இன்னொரு வீட்டுக்கு மாறப்போகிறோம். ஆனால் கூட வாடகை வீடுக்கு 10 வீடு 12 வீடு தேடி தேடி அலைஞ்சு இந்த வீடு நல்லா இருக்கு, இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே மனசுக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்லாம் பார்த்து வீட்டுக்கு போகிறோம். ஆனாலும் வாடகை வீடு வாடகை வீடு தான். யுகபாரதி ஒரு வார்த்தை எழுதுவார், வாடகை வீட்டில் வசிக்க முடியுமே தவிர வாழ முடியாது அப்படின்னு எழுதுவார். வாடகை வீட்டில் நீங்கள் வசிக்கலாம், ஆனால் மனசார வாழ முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட வாடகை வீட்டுக்கு கூட நமக்கு சாய்ஸ் இருக்குது. இந்த வீடு பிடிக்கலன்னா அந்த வீடு, சொந்த வீடு கட்டுறது நம்மளுடைய சாய்ஸ் தான். எங்கே வந்து எந்த ரூம் இருக்கும், குழந்தைங்கள்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க, எங்கள் பெட்ரூம் வந்து பிங்க் கலரில் இருக்கணும், ஹால் இந்த கலரில் இருக்கணும், அது அங்கே இருக்கணும், இது இங்கே இருக்கணும் போட்டு மண்டையை உடச்சி வீடே ஒரு கந்தர கோலமாக ஆக்கி வச்சுருவோம். ஆனால் புதிதாக இனிமேல் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க எத்தனை அறை வேணாலும் வச்சு கேட்டுங்க, ஆனால் ரொம்ப கண்டிப்பாக படிப்பதற்காக ஒரு அறையை கண்டிப்பாக ஏற்பாடு செய்யுங்கள். புத்தகங்கள் வைப்பதற்கு ஒரு அறை இருக்கிற மாதிரியான ஒரு வீடை கட்டுங்கள். அப்போ வீடு என்பது நம்முடைய சாய்ஸ் தான். எல்லாமே நம்முடைய தேர்வு தான். ஹேர் ஸ்டைல்லிருந்து லைஃப் ஸ்டைல் வரைக்கும் நம்முடைய தேர்வு தான். ஆனால் ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்மால் தேர்வு செய்ய முடியவே முடியாது. ஒரு சில விஷயங்களை நம்மால் மாற்றவும் முடியாது. அந்த தேர்வு செய்ய முடியாத, மாற்ற முடியாத, இதுதான் நமக்கு சாஸ்வதம் என்று சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறது. அது நம்முடைய குடும்பம், அது நம்முடைய உறவு. அம்மா அப்பாவை யாராவது தேர்வு செய்ய முடியுமா? அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
2: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. மனுஷனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எல்லாரும் தூங்கணும்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டு கண்ணையும் மூடி தானே தூங்குவோம். ஆனா ஒரு விலங்கால ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முடியாதான். அப்படியே முயற்சி பண்ணாலும் அது இறந்தும் போயிடுமா? அதுக்கான காரணம் என்ன? அது என்ன விலங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஒரு விலங்கு டால்பின் தாங்க. டால்பின் தூங்கும் போது ஒரு கண்ணை திறந்து இன்னொரு கண்ணை மூடி வச்சுதான் வித்தியாசமா தூங்குமா. காரணம், நம்மள மாதிரி ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முயற்சி பண்ணா அது மூச்சு திணறி இறந்தும் போயிடுமா. ஏன்னா டால்பினோட மூளை தானா செயல்படாது, உடல்ல ஏதாவது அசைவு இருந்துகிட்டே தான் இருக்கணும். டால்பின் தூங்கும் போது மூளையோட இடது பகுதியை தூங்க வைக்க வலது கண்ணை திறந்திருக்கும். வலது மூளை தூங்கினா இடது கண் திறந்திருக்கும். இது மாதிரி கண்களை மாத்தி மாத்தி தூங்கும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏய், சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோட வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய், இதுல என்ன இருக்கு?
2: பிரியா, இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
7: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி கவிதா ஜவஹர் அவர்களின் பேச்சு. இது தெய்வ தமிழ் டிவி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
8: அம்மா அப்பாவை யாராவது தேர்வு செய்ய முடியுமா? நம்மலாம் அம்மானி, இவர் தான் எனக்கு அப்பா. அம்மா தான் ஹேமமாலினி, நமக்கு அண்ணன் எல்லாம் பெரிய பெரிய அதானி. இந்த மாதிரி நமக்கு பணக்காரங்க, பிடிச்சவங்க, அழகானவங்க, சினிமா நடிகர்களை தேர்ந்தெடுத்திருப்போம். ஆனால் நமக்கு தேர்வு இருந்ததா? இல்லை, யாரோ ஒரு அம்மா அப்பா வந்து நமக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பிகளை நாம் தேர்ந்தெடுத்தோமா? அக்கா தங்கச்சிகளை நாம் தேர்ந்தெடுத்தோமா? இல்லை, இவங்க எல்லாமே நமக்கு தெய்வம் தந்த வீடு, தெய்வம் தந்த உறவுகள். இதை நம்மால் வாழ்க்கையில் மாற்றவே முடியாது. இது நமக்காகவே படைக்கப்பட்டது. ஆனால் நமக்காகவே படைக்கப்பட்ட இந்த உறவுகளை நாம் எந்த அளவுக்கு கொண்டாடுகிறோம், இல்லை கொண்டாடி கொண்டிருக்கிறோம், இல்லை எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த தலைப்பை நான் கொடுத்தேன். இந்த தலைப்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது ஒரு 2 விஷயம். ஒரு அதிசய செய்திகள்னு ஒரு புஸ்தகத்தில் சில விஷயங்கள் போட்டிருந்தாங்க. அப்படி என்னோட அதிசய செய்தி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை நான் படித்தேன். அதில் 2 செய்தி உண்மையிலே அதிசயமாக தாங்க இருந்தது. அதில் முதல் செய்தி என்னன்னா, 1940 ஒரு வீட்டில் 2 குழந்தைங்க பிறந்திருக்காங்க, 2 பசங்க. ஆனால் ரொம்ப வறுமையின் காரணமாக 2 பசங்களையுமே தத்து கொடுத்துட்றாங்க. 2 பிள்ளைங்களும் பிறந்து 4 வாரத்தில் தத்து போயிடுறாங்க 2 பசங்களும். கிட்டத்தட்ட 1979 39 வருடம் கழித்து அவங்க மீண்டும் சந்திக்கிறாங்க, 2 அண்ணன் தம்பியும். அப்படி சந்திக்கும் போது ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, 2 பேரையுமே தத்தெடுத்துட்டு போனாங்களே எங்கெங்கையோ, அந்த பெற்றோர்கள் அவங்களுக்கு வச்ச பேர் ஜிம். அவங்களும் ஜிம்னு தான் பேரை வச்சுருக்காங்க, இவங்களும் ஜிம்னு தான் பேரை வச்சுருக்காங்க. இந்த 2 பேருமே லிண்டா அப்படிங்கிற ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஒரே பொண்ணு இல்லை, ஒரே பேர் உள்ள வேற வேற பொண்ணு. 2 பேருமே அந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணிவிட்டு, விவாகரத்து பண்ணிவிட்டு பெட்டி அப்படின்ற பேருள்ள இன்னொரு பொண்ணையும் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. 2 பேருக்குமே 2 பிள்ளைங்க. ஒரு பிள்ளைக்கு பேர் ஜேம்ஸ், இன்னொரு பிள்ளைக்கு ஆலன். 2 பேருமே ஒரே பேரை தான் வச்சுருக்காங்க. 2 பேர் வளர்த்த நாயின் பேரும் தாய் தான். உண்மையிலேயே அதிசயம் தானே? அதிசயம் வந்த கை தட்டலாம், இதெல்லாம் நம்பவே முடியல. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அது எப்படி, நீரும் நெருப்பும் படத்தில் தான் இந்த மாதிரிலாம் காட்சி இருக்கும். இந்த எம்ஜிஆர் அடித்தா அந்த எம்ஜிஆருக்கு வலிக்கும், அந்த எம்ஜிஆருக்கு காதலி புத்தம் கொடுத்தாங்கன்னா இவருக்கு சிலிர்க்கும், இதெல்லாம் நம்ப முடிகிற மாதிரியாக இருக்குது அப்படின்னு நமக்கு ஆச்சரியமாக இருந்தால் கூட, ஆனால் உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் பிரிந்து போன 2 சகோதரர்களுடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. 2 பேருமே பாதுகாப்பு துறையில் தான் வேலை பார்த்துருக்குறாங்க, தச்சு வேலையில் ஆர்வம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சார். பிரிஞ்சு போனால் கூட அண்ணன் தம்பி எப்படி ஒரே மனசோட, ஒரே சிந்தனையோட, ஒரே எண்ணங்களோட வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு. அதுலேயே இன்னொரு செய்தி படித்தேன், ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன். அந்த செய்தியிலேருந்து என்னால் வெளியில் வரவே முடியல.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தொழில் செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைமண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைமண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 04567234466 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கண்பார்வையில் கல்லூருமோ கல்லூரில் தள்ளாடுமோ சொர்க்கத்தை மது கிண்ணம் மலர் மஞ்சம் நமக்கு.

அதுக்கென்ன மலர் மஞ்சம் நமக்காக அம்மம்மாயிரம் இன்பங்கள் மயக்கத்தை திரும்பத்தான் நிறுத்தாதே தபலா மாமா டலக் தாத்தா தபலா மாமா டலக் தாத்தா தபலா மாமி டோ

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி கவிதா ஜவஹர் அவர்களின் பேச்சு. இது தெய்வ தமிழ் டிவி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: 1811 வருஷம் தாய்லாந்துல, அப்ப அந்த தாய்லாந்துக்கு சயாம் அப்படின்ற பேர், சயாம் நாடு அப்படின்னு பேர். 1811 மாற்றான் சகோதரர்கள் மாதிரி ஒட்டி பிறந்த அண்ணன் தம்பி. மாற்றான் படத்தில் சூர்யா ரெண்டு பேர் எப்படி ஒட்டி பிறந்திருப்பாங்க, ஒன்னாவே தான் அவங்க வாழ முடியும், பிரியவே முடியாது. அப்படி ஒட்டி பிறந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேர் வாழ்ந்திருக்காங்க. அங்கே அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு உதவியும் இல்லாமல் 1829 அமெரிக்கா போயிட்டாங்க. அங்கே உள்ள ஒரு கண்காட்சி, ஒரு சர்க்கஸ் மாதிரியான ஒரு கம்பெனியில் சேர்ந்து சின்ன சின்ன வித்தைகள் ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்தி, அப்போ அது ஒரு அபூர்வமாக தானே இருந்திருக்கும், ரெண்டு பேரும் ஒட்டி இருக்கிறது. சின்ன சின்ன வித்தியாசமான வேடிக்கையெல்லாம் பண்ணி நல்ல பணம் சம்பாதிச்சு நல்லபடியாக வாழ்ந்துருக்கிறாங்க. 1874 ஒரு மணி நேர இடைவெளியில் அண்ணனும் தம்பியும் இறந்து போயிடுறாங்க. முதல் அண்ணன் இறந்துடுறாரு, அதுக்கடுத்து தம்பி இறந்துடுறாரு. இதில் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, அவங்க சாகிறதுக்கு 4 முன்னாடியிலிருந்து ஒரு சின்ன கருத்து வேறுபாடு காரணமாக ரெண்டு பேரும் 4 ஒத்த வார்த்தை கூட பேசிக்கவே இல்லையா, சாகிற வரைக்கும் பேசிக்கவே இல்லை. அப்போ ஒருவன் இறந்த பிறகு இன்னொருத்தன் அந்த ஒரு மணி நேரம் மிஞ்சி இருந்திருப்பான்ல, அவன் மனசுக்குள்ளே என்ன நினைத்திருப்பான், 4 இப்படி பேசாமே, அது ஒன்றா தான் பல் தைக்கணும், ஒன்றா தான் குளிக்கணும், ஒன்றா தான் சாப்பிட்ணும், ஒன்றா தான் எங்கேயும் போகணும், ஒன்றா தான் தூங்கணும். ஆனால் இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்க பெற்றவர்கள் கூட 4 ஒரு வார்த்தை கூட கடைசி சாகும் வரைக்கும் பேசாமல் இருந்தார்கள் அப்படிங்கிற செய்தி ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அப்போ நம்ம அண்ணன் தம்பி அப்படிங்கிற உறவு, அண்ணன் தங்கைங்கிற உறவு, அக்கா தம்பிங்கிற உறவு, அக்கா தங்கைங்கிற உறவு இனிமேல் வேண்டி தேடினாலும் கிடைக்குமா, இனிமேல் கிடைக்குமா? அந்த சாகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு மணி நேரம் அந்த தம்பி உயிரோடு இருந்திருப்பாரு, அவர் தன்னை பற்றி தன்னுடைய வருத்தத்தை பற்றி அண்ணன்கிட்ட ஏதாவது சொல்ல நினைத்திருந்தாலும் சொல்லியிருக்க முடியுமா? ஏன்னா ஒட்டி தான் இருக்கிறார், ஆனால் சொல்ல முடியாது இல்லையா. அதை கேட்கும் போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம

0: தமிழ்நாட்டிலையும் பண்பாடை கலாச்சாரத்தை வளர்த்த நம் குடும்பங்களிலும் நிறைய பேர் அண்ணன் தம்பி அண்ணன் தங்கையோட சேராம ஒரு சின்ன சொத்து விஷயத்துக்கு, ஒரு நகை விஷயத்துக்கு, ஒரு வார்த்தைக்காக கோவித்து கொண்டு பேசாமல் இருக்கிற குடும்பங்கள் நிறைய பேர் இருக்கிறோம். இருக்கிறோமா இல்லையா? இருந்தால் நீங்கள் கைத்தட்டணும். இதை கைதட்டி பாராட்டுற விஷயமா நீங்கள் நினைக்கலாம். அப்படி ஏதாவது நீங்கள் கைதட்டினா தான் அடுத்து பேச முடியும். ஏன்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கைங்கிறதெல்லாம் அதெல்லாம் உறவாங்க, அதெல்லாம் உணர்வு இல்லையா?
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

கற்குழல் பாதம் அளந்தி ருஜித்திரமோ, முத்து நகை தரும் மெல்லிய செவ்விதழத்தினமோ, கொட்டு மலர்குழல் பாதம்

0: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
1: பின்ன பாத்ரூம் டைல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
2: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
3: ஆடை உலகின் அரசன் ஐயூப்.

0: ஆண் டெக்ஸ்டைல்ஸ் ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் ஆண் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: பேர் மூகுபுரி, வயசு வந்து 80 வயசு எனக்கு. இது வந்து கம்பிப்பாடு, இது புயல் அன்னைக்கு. புயலுக்கு ஒரு நாளைக்கு முன்னே எல்லாம் எச்சரிக்கை பண்ணிருச்சு. எல்லாம் எச்சரிக்கை பண்ணி குறிக்கோள் வந்துருச்சு புயல் எடுக்கிறாப்புல. இது தஞ்சுக்குடின்னு சொல்ல மாட்டாங்க, சின்ன கொழும்புன்னு சொல்லுவாங்க. ஓலைக்குச்சி தான் இருந்த மாதிரில, கிடுவில் தான் மேஞ்சிட்டு இருந்தான். இப்போ தான் நாங்கள் ஓடி போட்டு இருக்கிறோம். முதல்ல ஓலைக்குச்சி தான், அங்கிட்டே மீன் பிடிப்போம், இங்கிட்டே மீன் பிடிப்போம். வடக்கையும் தெற்கையும் தோணி வளைச்சு, கடலை தோணி வளைச்சு. வீடு வந்து இந்த பக்கமும் இருந்துச்சு, இந்த பக்கமும் இருந்துச்சு. இந்த இடத்துல இதே மாதிரி ரயில் ஓடிச்சு, எல்லாம் ஓடிச்சுல. அந்த புயல் வந்து கரைக்கிட்டா 12 மணிக்கு எடுத்தது. 12 மணிக்கு எடுத்து பலாண்டு விடியுது. இந்த காற்று மாறுது, சோலா காற்று மாறுது, பலாண்டு மாறி. அதோடு நாங்கள் என்ன செஞ்சோம், ரொம்ப கைத்தமாக வந்துருச்சு எங்களுக்கு. நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், உளுத்தின வேட்டி, உளுத்தின துண்டு எல்லாத்துடையும் இருக்கிறோம். மறு எதுவுமே செய்தாட்ட இதுவுமே எடுக்கலை, ஒன்றுமே எடுக்காமல் இருந்துட்டு அதோடு கிளம்பி போயிட்டோம் நாங்கள். ஆமாம், புயல் எடுத்த பிறகு அந்த காலையில் புயல் தண்ணியெலாம் வந்து இவ்வளோ இந்த இதோட வருஷம் வந்துருச்சு, இந்த ஓட்டு வருஷம் வந்துருச்சு தண்ணியெலாம். நைட்டு பிறகு குத்தா வச்சுட்டு தான் இருந்தால் அந்த தண்ணிக்கலையும் இருக்கலையும் இவ்வளோ தண்ணி, இவ்வளோ காத்தமிழ் தண்ணி. அந்த அங்கே ஒரு திற மாதிரி இருக்கும் தாங்கினேன். இந்த வளவு வருதுல, வளவு அதில் என்ன இருந்துச்சு பூரா குடிசை பூரா. அதில் தப்பிச்சது நாங்கள் மறுபடியில் ஊர் என்ன இருந்துச்சு, நம்ம பூரா தான் அழிஞ்சு வச்சு போயிட்டு திரும்பி வளர்த்தேன் இருந்தோம். வந்து மேல வந்து பார்த்தா அப்படித்தான் இருந்துச்சு. முதல் வெடிச்சியில் போயில் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் செம்மலி கரிசன் சாத்திரியம் வந்துட்டு அவங்க போறீங்கனாக்க அவங்க போயிடும் தண்ணியில். 5:30 ஒரு வண்டி போவோம், அந்த வண்டிக்கு போயிட்டாங்க. 12 மணிக்கு எடுத்து விடியக்காலம் 6 மணிக்கு பலாண்டு வெறிக்குது. வெள்ளி கட்டை வயசு என்றாலும் இதுவெல்லாம் போயிட்டாங்க.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி கவிதா ஜவஹர் அவர்களின் பேச்சு. இது தெய்வ தமிழ் டிவி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: நம்ம பேரரசுன்னு ஒரு டைரக்டர் நிறைய பாட்டு எழுதுவார், குத்து பாட்டா தான் எழுதுவார். ஆனா ஒரு பாட்டுல விஜய் அவர் தங்கச்சிய பார்த்து கருவறை தோழிடா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வார்த்தை எழுதியிருப்பார். என்ன அழகான வார்த்தை, கருவறை தோழி. நமக்கு வகுப்பறை தோழிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, வகுப்பறை தோழர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா கருவறை தோழன் என்றால், கருவறை தோழி என்றால், நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியை தவிர யாருமே கிடையாது. கருவறை தோழமை, ஒரே கருவறைக்குள்ள தானே இருந்தோம். ஆனால் அந்த உறவு ஏன் வளர்ந்து திருமணமாகி வேற வேற ஊருக்கு போன உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க கூட முடியாமல், பேசக்கூட விருப்பம் இல்லாமல் ஏன் நாம பிரிந்து போகிறோம்? நான் முத்துக்குமார்ங்கிற ஒரு அற்புதமான கவிஞன் அணிலாடு முன்றில் அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதினார், நீங்க படிச்சிருப்பீங்க. அது பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்க, ஏன்னா அடுத்த தலைமுறை பிள்ளைங்களுக்கு இனிமேல் அக்கா தங்கச்சிலாம் கிடையாது. ஏன்னா எல்லாம் வீட்டுக்கு ஒத்த பிள்ளை தானங்க பெற்றுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அக்கா கிடையாது, தம்பி கிடையாது, தங்கச்சி தாய்மாமே ஒரு கழுதையும் கிடையாது. எல்லாமே நண்பர்கள் அமைஞ்சாத்தான் உண்டு, இல்லைன்னா அதுவும் கிடையாது. இப்போ அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி உறவுகளோட ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்தோம் அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரி புஸ்தகம் வாங்கி கொடுங்க. அதில் நான் முத்துக்குமார் தன்னுடைய தம்பியை பற்றி எழுதியிருக்கிறாருங்க, ஒரு அண்ணன் தம்பியை பற்றி எழுதியிருக்கிறார். நான் மலர்ந்த தொப்புள் கொடியின் இன்னொரு பூ, நான் மலர்ந்த தொப்புள் கொடியின் இன்னொரு பூ, என் உதிரத்தின் பங்காளி. வேற்றுருவன் ஆனாலும் என் மாற்று உருவன், நான் உண்ட மிச்சப்பாலின் ருசி அறிந்தவன், அதனால் என் பசி அறிந்தவன். என் நாணயத்தின் இன்னொரு பக்கம் துக்கத்தில் என்னை தாங்கும் தூண் சக ஊன் என் தம்பி என்று நான் முத்துக்குமார் தன் சொந்த தம்பியை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். நம்ம அண்ணன் சாப்பிட்ட மிச்சைப்பாலை நாம சாப்பிட்ருக்கோம் இல்லையா, அந்த ருசி தெரிந்ததனால் அவர்களுடைய பசியும் நமக்கு தெரியும் அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு எத்தனை வீடுகளில் ஒரு சொத்து தகராறுக்கு, ஒரு கோவிச்சுக்கிட்டு என்னைக்கோ நடந்த ஒரு சண்டைக்காக நாம் பிரிந்து போயிருக்கிறோம். ஆனால் நம்முடைய இலக்கியம், நம்முடைய இதிகாசம், நம்முடைய புத்தகங்கள் எப்படிப்பட்ட அண்ணன் தம்பி உறவை எல்லாம் சொல்லியிருக்கு தெரியுமா? சிலப்பதிகாரத்தை யார் எழுதினார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாரும் சொல்லிடுவீங்க தானே? யாருமா எழுதினாங்க? சிலப்பதிகாரத்தை இளங்கோ அடிகள் எழுதினார். ஆனால் அவர் ஏன் எழுதினார், அவர் ஏன் இளங்கோ அடிகள் ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருக்கிற ஒரு சகோதர பாசம் ஆச்சரியமாக இருக்கும். அரண்மனையில் அண்ணனும் தம்பியும் உட்கார்ந்துருக்கிறாங்க, சேரன் செங்குட்டுவன் அண்ணன், இளங்கோ தம்பி. ஒரு நிமித்திகன், ஒரு ஜோசியர் வந்து சொல்கிறாரு, ஜாதகத்தை எல்லாம் பார்த்துட்டு நீ எப்படி பார்த்தாலும் அரசனாக முடியாது, தம்பியாக இருக்கிற இவன் தான் அரசராவன்னு ஒரு குண்டை தூக்கி போட்டு போயிட்டார். இப்போ குடும்பம் எப்படி இருக்கும்? உடனே அந்த இடத்தில் இளங்கோ சொன்னார், அவன் என்ன சொல்றது, நான் சொல்ற இந்த நிமிஷத்திலிருந்து நான் திருமணம் செய்து கொள்ள போவதில்லை, நான் துறவியாக வாழப்போகிறேன் என்று அரண்மனை வாழ்க்கையை அப்படியே விட்டு விட்டு போனார். தன் அண்ணனுக்குத்தான் அந்த ராஜ்யம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. நாமளா இருந்தா என்ன சொல்லுவோம், ஜோசியர் சொல்லிட்டாரு மரியாதை இடத்த காலி பண்ணு, அண்ணன் எப்போ போவான், பின்ன எப்போ காலியாகும் என்று நம்ம எதிர்மறை விஷயங்களைத்தான் நம் பிள்ளைகளுக்கு சொல்லி வைத்திருக்கிறோம். 5 வயதில் அண்ணன் தம்பி, 10 வயதில் பங்காளின்னு கற்றுக் கொடுத்துருக்குறோம். ஆனால் அண்ணன் தான் அரசால வேண்டுமென்றால் எனக்கு இல்லற வாழ்க்கை கூட வேண்டாம் என்று ஒதுங்கி போன இளங்கோ வடிகள் தான் சிலப்பதிகாரம் என்கின்ற ஒரு மாபெரும் நூலை எழுதினார். இது இந்த மண்ணின் வரலாறு.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணிய இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்தநாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசோயம் 90.4.
2: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: அறிவோம் ஆயிரம் இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி கவிதா ஜவஹர் அவர்களின் பேச்சு. இது தெய்வ தமிழ் டிவி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
1: ஒரு ஊர்ல பழனி மலைக்கு பக்கத்துல முதிராமலை பகுதின்னு ஒரு பகுதியில அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருந்திருக்காங்க. குமணன் ஒருத்தர், இளங்குமணன் ஒருத்தர். குமணன் தான் அண்ணன், இளங்குமணன் தம்பி. இங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா சண்டை. அண்ணனுக்குன்னா பேரு புகழ் எல்லாம் இருக்கு, வர்ற புலவர்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுக்குறாரு. அதனால எல்லாரும் இவரை புகழ்றாங்க. தம்பிக்கு சுத்தமா பிடிக்கல, அண்ணனை காலி பண்ணிட்டு அந்த இடத்துக்கு தான் வரணும்னு ஆசைப்படுறாரு. சரி, இப்படியாண்ட அல்பத்தனமா ஆசைப்படுற இந்த பதவியை நீயே வச்சுக்கோன்னு தம்பிக்கு கொடுத்துட்டு இவர் காட்டுக்குள்ள போயிட்டார். போன பிறகும் அண்ணனை பத்தியே எல்லாரும் புகழ் பாடுறாங்க. இவருக்கு ரொம்ப எரிச்சல் ஆயிடுச்சு. உடனே ஒரு தண்டோரா போட்டார், யாரு குமணனுடைய தலையை வெட்டி கொண்டு வர்றீங்களோ அவன் கையில வச்சிருக்கிற உடைவாளோட அவங்களுக்கு 1000 பொற்காசு பரிசாக வழங்கப்படும் தம்பி அறிவிச்சிட்டார். இந்த விஷயம் தெரியாம அந்த அரசவைக்கு அண்ணன் கிட்ட அடிக்கடி பரிசு வாங்கினார் பெருந்தலை சாத்தனார் அப்படின்னு ஒரு புலவர் போறார். நான் உங்க அண்ணனை பாடி எப்பயுமே பரிசு வாங்குவேன், அவன் எல்லாம் இல்ல பரிசு எல்லாம் கொடுக்க முடியாது போயான்னு வட்டி விட்டுரு. சரி, அண்ணனை தேடி இவர் காட்டுக்குள்ள போறார். குமணனை பாக்குறார், என்னப்பா நீ எல்லா புலவர்களுக்கும் உதவி செய்வியே, வந்தவங்களுக்கு எல்லாம் வாரி தருவியே, இப்படி காட்டுக்குள்ள வந்துட்டியே, நான் உன்னையதான் பார்க்க வந்தேன், என் குடும்பம் வறுமையில இருக்கு, ஆனா நீ இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கியேன்னு உன்ன இந்த குமணன் உடைவாள் எடுத்து அவர் கையில கொடுத்து, என் தலைக்கு 1000 பொற்காசுகள் என் தம்பி தரேன்னு இருக்கிறான், நீங்கள் தயவு செஞ்சு என் கழுத்தை வெட்டி என் தலையை எடுத்துட்டு போய் 1000 பொற்காசுகள் வாங்கி நீங்க நல்லா இருங்க அறன்றாரு அந்த புலவர். இப்படி கூட ஒருத்தர் இருப்பானா அப்படின்ட்டு உடைவாளை மட்டும் கொடுப்பா அப்படின்னு வாங்கிட்டு போய் அவங்க அண்ணன் முகம் மாதிரியே ஒரு பொம்மையில ஒரு முகம் செஞ்சு ரத்தம் சொற்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி அரண்மனைக்கு போயிட்டார். போய் உங்க அண்ணன் தலையை கொண்டு வந்துட்டேப்பா, அந்த உங்க அண்ணனுடைய உடைவாள், 1000 பொற்காசு குடுன உடனே அண்ணன் தலை கொடுத்தால் 1000 பொற்காசுன்னு சொன்ன அந்த இளங்குமணன் அண்ணன் தலைதானான்னு கூட அதை சோதிக்காம படபடன் ஆகி கண்ணீர் விட்டு வேர்த்து, எங்க அண்ணனை கொண்டுட்டீங்களா, எங்க அண்ணனை கொண்டுட்டீங்களான்னு நடுங்கிறான். உடனே புலவர் சொல்லுகிறார், இதுதான் தானாடா விட்டாலும் தன் தசை ஆடும் என்று நம் முன்னோர்கள் சொன்னார்கள், உங்க அண்ணன் சாகலப்பா அங்கதான் இருக்கிறான். இவர் உடனே ஓடி போய் மன்னிப்பு கேட்டு அண்ணனை அரசாட்சிக்கு ஏற்றினார் என்று நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் சங்கப்பாடல் சொல்லுகிறது. இப்போ எப்பேற்பட்ட அண்ணன் தம்பிகளையெல்லாம் நம்முடைய இலக்கியங்கள், இதிகாசங்கள், காப்பியங்கள், கவிதைகள், சிறுகதைகள், நாவல்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதில் நாம் எத்தனையை படித்திருக்கிறோம், எத்தனையை அடுத்த தலைமுறைக்கு நாம் சொல்லியிருக்கிறோம்.
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சக்திவேலு. நான் வந்து இங்கே தனுஸ்கூரில் வந்துட்டு கடை வச்சுருக்கேன். சங்கு கடை மற்றும் கைவினைப் பொருட்கள் நாங்களே எடுத்து நாங்களே ரெடி பண்ணுற இது. அது இல்லாமல் நான் வந்துட்டு என்ன செய்வேன், மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன சிப்பி கோர்க்கிறது, இந்த பெரிய சிப்பிகள், கருங்காலி சிப்பிகள், செங்காலி சிப்பிகள் இதெல்லாம் கோர்க்கிறதுக்கு நான் வீட்டில் வச்சு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறமா வந்துட்டு கலெக்ட் பண்ணி அவங்கள்ட்டே கொண்டு கொடுத்துருவேன். கொடுத்து அவங்க வந்துட்டு ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பாக அப்படி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, இதில் தனுஸ்கூரில் நாங்கள் கடை வச்சுருக்கோம்னா கடை மட்டும் கிடையாது, நாங்கள் ஒரு டீமாகவே இருக்கோம். ரெஸ்கியூ டீம்னு இயற்கை சுற்றுச்சூழல் மற்றும் மீட்பு குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்பு குழு வச்சுருக்கோம். ஏன் அந்த குழுவை நாங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு நாங்கள் கடை வச்சுருக்கும் போது பெரிய சம்பவங்கள் அந்த பக்கம் நடந்திருக்கு. இப்போ டூரிஸ்ட் பிளேஸாக வர்றவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கன்னா, சிலவங்க நல்லா வருவாங்க, சிலவங்க ட்ரிங்கில் வருவாங்க. ஸோ அவங்க நான் வந்துட்டு நான் கடல் பகுதியிலே கடை வச்சுருக்கேன் சரிங்களா. இப்போ குளிக்கிறதாங்கன்னா ரொம்ப ஆழத்தில் போனாங்கன்னா நான் போய் சொல்லுவேன், சார் இந்த மாதிரி குளிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் மெரினா பீச்சில் நீச்சல் எங்களுக்கு தெரியும் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை விரட்டுவாங்க. ஒரு தடவை சொல்ல தான் முடியும், நம்ம கண்டிஷனில் ரொம்பலாம் இதாக பண்ண முடியாது, நம்ம யூனிஃபார்மாக போட்டிருக்கோம் பண்ணுறதுக்கு பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன இதுவோ அதை வந்து சொல்லுவோம், கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து கேரளா டீம் வந்துட்டு ஒரு 3 பேர் பசங்களை குளிச்சிருந்தாங்க, சரியான ட்ரிங்கு விவரத்த சொல்கிறோம் கேட்க மாட்டேறாங்க. திரும்பி அங்கே போய் கொஞ்சம் தூரம் ஒரு 100 மீட்டருக்கு அங்கிட்டு போய் குளித்தாங்க, கடைசியில் மூழ்கிட்டாங்க ஒருத்தவங்க. அதுக்கப்புறம் அங்கே உள்ள 2 பசங்க கூப்பிட்டு சத்தம் போட்டு கூப்பிட்டு நாங்கள் போய் அவனை தலையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தோம். அவ்வளோ ஆக்ரோசமாக இருந்தது, தலையை பிடிச்சி இழுத்து வந்து வெளியே வச்சு ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்து தண்ணியை போய் வெளியே எடுத்து காப்பாற்றின உயிரை. குழந்தையோடலாம் வந்திருக்காங்க, தெரியாது இந்த ஆழம் வந்துட்டு, அதாவது கடலுங்கிறது வந்துட்டு ஒரு ஈவனாகவே இருக்காது, ஒரு பள்ளம் ஒரு மேடு, ஒரு பள்ளம் மேடு அப்படி தான் கடலுடைய கீழ்பரப்பளவு, அப்படி மணல் பகுதி அப்படி இருக்கும். வர்ற டூரிஸ்ட்டுகளுக்கு வந்து தெரியாது அது. இப்போ நாங்கள் மீனவர்கள்ங்கிறதுனால எங்களுக்கு தெரியும்.

0: ஏன் சொன்னா அதை வந்துட்டு கேட்குற சில மனநிலையில் இருப்பாங்க, சில அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய தடவை என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம்னா அப்படிதான், இது வந்துட்டு ரெண்டு பேரை காப்பாற்றிருக்கோம் நாங்கள் இங்கனையே சமீபத்தில். அதுக்கப்புறம் இந்த ஆமைகள்லாம் வந்துட்டு இந்த வலையெல்லாம் மாட்டி வரும், அதை எடுத்து நாங்கள் வந்துட்டு அதை வெட்டி அதை நாங்கள் கடல்லே விட்டுருவோம். அது பெரிய சந்தோஷம், ஏன்னா இயற்கை வளங்களை நம்ம தான் பாதுகாக்கணும். அதுக்கு தான் இந்த டீமே இப்படி நான் உருவாக்கி வச்சுருக்கோம். இதுதான் எனக்கு பெரிய என் லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது, இதுதான் மறக்க முடியாத சம்பவம் கூட இதுதான். நன்றி.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்தில்

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: சார், ஒன்றே லீவ் வேணும் சார்.
2: எதுக்கியா?
1: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடுத்துக்கிட்டேன் சார்.
2: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் அப்ளைன் வால்டையில வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: குயிலுக்கு யாராவது பாட்டு சொல்லி கொடுப்பாங்களா? நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்தா குயிலுக்கு பாட்டு சொல்லி கொடுப்போம், மயிலுக்கு ஆடவும் கத்துக் கொடுப்போம்.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: காலையில எந்திரிச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நம்ம எல்லாருக்கும் ஈஸியா சமைச்சு கொடுத்து விடுற பொருளா இருக்கிறது முட்டை. முட்டையில அதிகமான புரதச்சத்து லூடின் சியாங்கின் இருக்கிறதுனால கண் நோய் வராம கண் புரை ஏற்படாம தடுக்கும். இப்படிப்பட்ட முட்டைய எப்படி கெட்டு போன முட்டையா இல்ல நல்ல முட்டையான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முட்டைய தண்ணி நிறைஞ்ச பாத்திரத்துல போடும் போது அந்த முட்டை மிதந்தா அது பழைய முட்டை. அதே முட்டை தண்ணிக்குள்ள போய் அடிப்பகுதியை தொட்டா அது புது முட்டை.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: 106 FM 90.4
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. நேயர்கள் கேட்டுட்ருப்பது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேச போகிறது நான் கார்த்திகா. அப்புறமா
2: நான் ஜான் ஹோரே.
1: சரி, அடுத்ததான் இன்னைக்கு என்னடே?
2: எனக்கு தெரியும்க்கா, கிருஷ்ண ஜெயந்தி.
1: ஆமாம், இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. ஏன்னா இன்னைக்கு ஜான் ஹோரேக்கு லீவில், அதனால கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க, அப்படி தானே?
2: ஆமாக்கா, என் வெள்ளிக்கிழம ரொம்ப ஜாலியாக இருக்குது. நாளைக்கும் லீவு, நாளை கழிச்சும் லீவு, மூணு நாள் லீவு.
1: ஆமாம் ஆமாம், எல்லா குழந்தைங்களுக்குமே இன்றைக்கி மூணு நாள் லீவு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஜாலியாக தான் இருப்பாங்க. ஒரு காலத்தில் வந்து மதுரையை கம்சன்ற அந்த அரசன் ஆட்சி செஞ்சு வந்தாங்களாம். அவங்க ரொம்பவே கொடுமையானவங்களாம். ஒரு நாள் வந்து தேவகிக்கு பிறக்கிற 8வது குழந்தையால் கம்சனுக்கு ஆபத்து ஏற்படும்ன்ற ஒரு வானொலி அறிவிப்பு வந்துட்டு அவங்களுக்கு வந்து தெரிய வந்திருக்கு. அதாவது கம்சனோட தங்கச்சி தான் தேவகி. இதனால் பயந்த கம்சன் தான் தேவகியையும் அவங்களோட கணவர் வசுதேவரையுமே சிறையில் அடைச்சிருக்காங்க. சிறையிலேயே 8 குழந்தைகளையுமே அந்த கம்சன் அவங்க வந்து கொன்றிருக்காங்க. 7வது குழந்தையை பற்றி ஏதோ மாயம் அப்படின்னு அந்த கதையில் போட்டிருந்துச்சு, எனக்கு சரியாக தெரியலை. ஆனால் 8வது குழந்தை தான் நம்ம கிருஷ்ணர். இவங்களை வந்துட்டு அப்போ இவங்க பிறக்கும் போது அந்த சிறை கதவு வந்து தானாகவே திறந்து, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கிருஷ்ணர் வந்துட்டு வேறு யசோதாவா அவங்கள்ட்ட போயிட்டு ஒப்படைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணர் வளர்ந்த பிறகு வந்துட்டு இந்த கம்சன் அவங்கள வந்துட்டு அழிச்சதாக வந்துட்டு சொல்கிறாங்க. இதனால்தான்

0: வந்து விளையாட்டு தகவலையுமே தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு வந்து நீங்க சொல்லிடுறீங்களா நான் சொல்லவா?
1: நீங்களே சொல்லுங்கக்கா.
0: சரி ஓகே, நானே சொல்லிடுறேன். தேசிய யூத் தடகளத்தில் 2 தங்கம் வந்து உட்பட்ட மொத்தம் வந்து 9 பதக்கம் வந்து தமிழகம் வெற்றி பெற்றிருக்கான். பஞ்சாப்ல லூதியானாவில் 21வது தேசிய யூத் தடகள சாம்பியன்ஷிப் 18 வயசுக்கு உட்பட்டோராங்க. ஆனால் அந்த 18 வயசுக்கு உட்பட்டோருக்கான அந்த தடக்கட போட்டி வந்து நடந்திருக்கு. இதில் வந்து 3 நாள் இந்த போட்டி தமிழகத்தில் நடந்து அங்கே பஞ்சாப்ல நடந்திருக்கு. இதுல தமிழகத்து சார்பில் வந்து 21 வீரர்களும் 16 வீராங்கனைகள்னு மொத்தம் வந்துட்டு 37 பேர் வந்து கலந்திருக்காங்க. இதனால நம்ம தமிழ்நாடு வந்து 2 தங்கம் 4 வெள்ளி 3 வெண்கலம்னு மொத்தம் வந்து 9 பதக்கம் கைப்பற்றியிருக்கான். பதக்கப்பட்டியலில் வந்து 4வது இடமுமே பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. சரி, இப்போ வந்து நீங்கள் ஒரு புக்கு வாசிப்பீங்கல்ல?
1: ஓகேக்கா, வாசிக்கிறேன்.
0: சரி, அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம என்ன கேம்னுமே சொல்லிடுவோம்.
1: சொல்லுங்கக்கா.
0: இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு ஊர் பேர் சொல்லுவோம். அந்த ஊரில் என்ன ஃபேமஸ்னு நீங்கள் சொல்லணும். அது சாப்பாடாக இருந்தாலும் சரி, இல்லைனா வேறு ஏதாவது இருந்தாலும் சரி, அந்த ஊரில் என்ன ஃபேமஸோ அதை நீங்கள் சொல்லணும். உங்களுக்கான முதல் கேள்வி வந்து திண்டுக்கல். அங்கே வந்து என்னெல்லாம் ஃபேமஸ் அப்படின்னா, ஏதாவது 1ஆ இருக்கட்டும் 2ஆ இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து எங்கள் கூட சொல்லலாம். 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்க சொல்லலாம். இப்ப நீங்க வந்து வாசிக்க ரெடியா?
1: ரெடிக்கா. அதுக்கு முன்னாடி எழுதுனவங்க பேரையும் சொல்லிடணும்ல? ஓகே, சொல்லிடுறேன். ஜொஹானா ஸ்பைரே அப்படிங்கிற பெண் எழுத்தாளர் தான் எழுதுனாங்க. இதை தமிழ்ல மொழி பெயர்ப்பிச்சது யார் அப்படின்னா சுகுமாரன். இப்போ விட்டதுல இருந்து வாசிக்க போறேன். கிளாராவின் கோப செயலை பார்த்து ஹைடி பயந்து நின்றாள். நீ தாத்தா வீட்டுக்கே போ, பீட்டர்கிட்டே போ, இனி என்னிடம் பேசாதே என்று ஹைடியை பார்த்து கத்தினாள். என் அறைக்கு கூட்டிசல் டினிட்டியிடம் சொன்னாள். ஹைடியிடம் திரும்பி ஹெர் செசிமன், ஹைடி இன்று நீ உன் ஊருக்கு போகிறாய், மகிழ்ச்சிதானே என்று கேட்டார். தாத்தா வீட்டுக்கா என்று கேட்ட ஹைடி மகிழ்ந்தாலும் கிளாரா என்று இழுத்தாள். ஹெர் செசிமன் தலையை ஆட்டிக்கொண்டார். காலை உணவிற்கு பிறகு செபஸ்டியன் உன்னை அழைத்து செல்வார் என்றார் ஹெர் செசிமன். கிளாராவின் அறைக்கு போய் கதவை தட்டினாள் ஹைடி. ஆனால் கிளாரா கதவை திறக்கவில்லை. அவள் அறைக்குள் அம்மா படத்தை பார்த்து கண் கலங்கி கொண்டிருந்தாள். ஹைடியின் புதிய உடையெல்லாம் ஒரு பெட்டியில் எடுத்து வைத்தாள் டினிட்டி. ஹைடி தன் பழைய சிவப்பு உடையையும் தொப்பியையும் மறக்காமல் எடுத்துக்கொண்டாள். ஹைடியின் பாட்டிக்காக ஒயிட்ரோஸ்பன் எடுத்து ஒரு கூடை நிறையாக வைத்திருந்தால் டினிட்டி. அதை வாங்கி தன் கையில் ஹைடி வைத்து கொண்டாள்.
0: சரி ஓகே, இதுக்கப்புறமா நம்ம அடுத்த பகுதியில் அந்த ஹைடி புக்கை தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டியுமே நாங்கள் கேமை சொல்லிடுறோம். நாங்கள் வந்து ஒரு ஊர் பேர் சொல்லுவோம். அந்த ஊரில் என்ன ஃபேமஸோ அதை நீங்கள் சொல்லணும். அது சாப்பாடாக இருந்தாலும் சரி, இல்லைனா வேறு ஏதாவது இருந்தாலும் சரி, அந்த ஊரில் என்ன ஃபேமஸோ அதை நீங்கள் சொல்லணும். நாங்கள் வந்து திண்டுக்கல் அப்படின்னுமே கேட்டுட்டோம். 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததா பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: வணக்கம், என் பேர் பாஸ்கலா ராணி. எனக்கு வயசு 47. நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும் போது நடந்த விஷயம். எங்கள் ஊரில் தண்ணியே இருக்காது, தூரத்தில் போய் தான் தண்ணியில் போகணும். அப்போ நாங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு 4:30 போல் வீட்டுக்கு வருவோம். வந்து வீட்டில் சாப்பிட்டுட்டு தலையெல்லாம் சீவிட்டு திருப்பி தண்ணி கூட எடுத்துகிட்டு எல்லோரும் மொத்தமாகவே போவோம். எங்கள் ஏரியா பிள்ளை எல்லாமே இங்கேருந்து பரவாயில்ல தூரம் வர போவோம். போய் விளாண்டுகிட்டே பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே போவோம். போய் தண்ணி இட்டு வருவோம். ஒரு ரெண்டு குடம் தண்ணி எழுவோம், அதோட பொழுது அடைஞ்சிரும். அதோட வீட்டுப்பாடம் எழுதுறது உட்காந்துருவோம். உட்காந்து வீட்டுப்பாடம் எழுதிட்டு அதுக்கப்புறம் திருப்பி எல்லோரும் சேர்ந்து ஒன்று போய் விளாடுவோம். விளாண்டு ஒரு 10 மணி வரை விளாடுவோம். மணலில் கடற்கரை மணலில் விளாண்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் படுப்போம். கடல் இன்னைக்கு மஞ்சள் கடத்தரலாம், அன்றைக்கி கடல் குளிக்க போவோம். மஞ்சள் கடத்தரலாம் முடியவும் போய் கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வருவோம். அப்போ தான் அந்த முட்டை வாடை எல்லாம் போகும், அதுக்காக கடல் போய் குளிப்போம். 7-8 வயசு பிள்ளைகளாம் அப்போ கோலா வலை போட்டிருந்தேன், சூட வலை போட்டிருந்தாங்களா, அப்போ போய் சும்மா விளாண்டுக்கிட்டே அந்த சூடாக தட்டி போலும்ல அதை எடுத்து எடுத்து கொடுப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் போனது கிடையாது, நாங்கள் பெரிய வெள்ளம் போட்ட பின்னாடி போனது கிடையாது. அதே ஊரில் மூக்கூர்லேருந்து இங்கே குந்தகாலத்து ராஜேஷனுக்கு இங்கே வந்துடுவாங்க, கிறிஸ்மஸ்ன்னு இருக்கலாம் இங்கிட்ட வந்துடுவாங்க. அப்போ நாங்கள் மட்டும் தான் இருப்போம். நாங்களும் பொம்பளை பிள்ளைய தம்பி மாதிரிலாம் படிக்க ஸ்கூலுக்கு போகிறனால எங்களையெல்லாம் விட்டுட்டு எல்லா பேர் வீட்லேயுமே அவங்க பொம்பளை பிள்ளைய எல்லாம் இருக்கும். அங்கே அங்கே ஒருத்தர் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க பெரிய ஒருத்தர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட மட்டும் சொல்லிட்டு போவாங்க. எங்கள் அப்பா பிள்ளைகளை பார்த்துக்கங்க வரமுட்டும், அவங்க மட்டும் வெத்தலை போட்டுட்டு உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் விளையாட மட்டும் கரெக்டாக 1:30 அதோட அதுக்கப்புறம் அவங்க படுக்க போகிறலாம் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க, ஆடணும். அதுக்கப்புறம் அவங்க போய் போயிடும். அதுமாதிரி சாப்பாடுக்கு வார வாரம் காசு கொடுத்து விடுவாங்க. அதுலேயே நாங்கள் ஆள் கொஞ்சம் காசு பிரித்து எல்லோரும் சேர்ந்து சனிக்கிழமை படம் போட்டுருவோம். ஆனால் லீவு நாளில் மறு ஞாயிற்றுக்கிழமை தூங்கிறதுக்காக 4 படம் விடிய விடிய செம்பில் தண்ணி வச்சுக்கிறோம். தூக்கம் வந்து மூஞ்சியை கழிக்கிறது. விடிய விடிய 4 படம் பார்ப்போம். வல்லம் வரும், வல்லம் அங்கே மூக்குறுக்கு வரமுட்டு நல்லா வார வாரம் நான் ஜாலியாக இருக்கேன். அங்கே படம் பார்க்க சனிக்கிழமை படம் பார்க்க விளாட. அதேமாதிரி ஏர்வாடிக்கு சிங்கிலுக்கு ஏர்வாடி போயிடுவாங்க. கோலவழி சீசன் குந்தோல் வந்துடுவாங்க, இங்கே வந்துடுவாங்க, மண்டபத்துக்கு வந்துடுவாங்க. பெரும்பாலும் வல்லங்கள் வந்து எங்களோட இருக்கிறது ரொம்ப கம்மியான ஆட்கள் தான். கிறிஸ்மஸ் கூட எங்கள் அம்மா அப்பா வரமாட்டாங்க, நானும் எங்கள் அக்கா தான் இருப்பேன். தங்கச்சிகளோட லீவுக்கு வந்துடுவாங்க. நான் எங்கள் அக்கா மட்டும் கிறிஸ்மஸ் நியூ இயர் எத்தனை கிறிஸ்மஸ் நியூ இயரை எங்கள் அம்மா அப்பா எல்லாம் நாங்கள் கொண்டாடிருக்கோம். அதெல்லாம் ஒரு ஜாலியான வாழ்க்கை தான். அதெல்லாம் இப்போ இப்போ பிள்ளைகளுக்கு எதாவது எதுவுமே இல்லாமல் போயிட்டு. நன்றி.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
2: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்ருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
3: நான் ஜான் ஹோரேப்.
2: அடுத்ததாக வந்துட்டு நம்ம ஜான் ஹோரேப் தம்பியுமே ஒரு புக்கை வாசிச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல.
3: ம், ஓகேக்கா, இப்போ வாசிக்க ஆரம்பிக்கவா?
2: சரி, ஓகே.
3: ம், படிக்கு கீழே இருந்த பூனைக்குட்டி மியாவ் என்றது. அதை கேட்டு பயந்த தடுமாறி கீழே விழுந்தார் ரோட்மியர். இந்த அருவறுப்பான விலங்குகளை வெளியனுப்புங்கள் என்று உத்தரவு போட்டார். டினிட்டி பூனைகளை எடுத்து மார்போடு அணைத்து செல்லம் ஹைடி என்று குஞ்சிக்கொண்டே போனாள். செபஸ்டியனுடன் ஹைடி மெயின் பில்ட் ரயில் நிலையத்திற்கு வந்து சேர்ந்தாள். பனிமலையை சிகர் பார்த்து கொண்டே மலை மேலும் மனிதர்கள் வாழ்கின்றார்களா என்று ஆச்சரியப்பட்டார். தாத்தா ஊரான டார்பீலுக்கு தனக்கு போய்விடுவதாகவும் வழி நன்றாக தெரியும் என்னும் ஹைடி கூறினாள். ஒரு குதிரை வண்டிக்காரன் டார்பீலுக்கு புறப்பட்டு கொண்டிருந்தான். செபஸ்டியன் அவனிடம் பேசி ஹைடி அனுப்பி வைத்தார். குதிரை வண்டிக்காரனுக்கு ஹைடி தெரியாவிட்டாலும் தாத்தாவை தெரிந்திருந்தது. அதனால்
2: சரி, ஓகே, இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம்ப்பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க?
2: நாங்க நல்லா இருக்கோம்னா, நீங்க நல்லா இருக்கீங்களானா?
4: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய பொழுதுகள் எல்லாம்?
2: சூப்பரா போய்கிட்டு இருக்கனா?
4: ரொம்ப சந்தோஷம். கிருஷ்ண ஜெயந்தி எல்லாம் கொண்டாடுறீங்களா வீட்டுல? எப்படி?
2: நாங்க கொண்டாடுறத பார்த்தோம்னா, குழந்தைங்களுக்கு வந்து அலங்காரம் பண்ணி, அப்புறம் வீட்டுல வந்து அந்த மாவை வச்சு பாதம் எல்லாம் வரைஞ்சு அதெல்லாம் பார்த்தோம்னா, நீங்க கொண்டாடுனீங்களானா?
4: எங்க வீட்டுல சூப்பரா கொண்டாடிட்டு இருக்கோம்ப்பா. அப்பம் செஞ்சு, அப்புறமா அவல் செஞ்சு மிக்சர் பண்ணி, அப்புறமா வந்து வெள்ளச்சீடை உப்பு சீடை இதெல்லாம் செஞ்சு, அப்புறமா பால் கொழுக்கட்டையெல்லாம் பண்ணி, சும்மா தட்டை புட்டையில சமைச்சு அம்மா வந்து கிருஷ்ணனுடைய பாதம் எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பரா கிருஷ்ணனுடைய போட்டோஸ் எல்லாம் ரெடியா இருக்கு. இனிமேதான் ஒரு 6 மணி சும்மா இருக்கு, பூஜை பண்ண போறோம்ப்பா.
2: ஓகேண்ணா, ஓகேண்ணா, என்ஜாய் பண்ணுங்கண்ணா. இன்னைக்கு வந்து கேம் கேட்டுட்டு இருக்கீங்களானா?
4: ஆமா, நீங்க ஒரு இடத்த சொல்லுவீங்க, அந்த இடத்துல என்ன ஃபேமஸ்னு நான் சொல்லணும்.
2: ஆமாண்ணா.
4: சொல்லுங்க, எனக்கான இடம்
2: உங்களுக்கு வந்து திண்டுக்கல்னா, அங்க என்ன ஃபேமஸா இருக்குன்னு சொல்லிருங்கண்ணா.
4: திண்டுக்கல்னா பூட்டு.
2: கரெக்டா சொல்லிட்டீங்கண்ணா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
4: ஒண்ணே ஒண்ணுதானா? இன்னொன்னு கேளுங்க சேர்த்து.
2: இல்லனா போதும்னா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னா?
4: அவ்வளவுதான் கேள்வி கொண்டு வந்திருக்கீங்களா? சரி சரி, ஓகே. எனக்கு பிடிச்ச பாட்டு சொல்லட்டா?
2: சொல்லுங்கண்ணா.
4: வெயில் இந்த திரைப்படம், இதுல இருந்து வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி அந்த பாட்டு.
2: ஓகே, நான் கண்டிப்பா கொடுத்துடலாம்னா.
4: ரொம்ப சந்தோஷம்ப்பா, இந்த டே வந்து உங்களுக்கும் சூப்பரா அமையட்டும். சரியா?
2: நன்றிண்ணா,
4: பாய்ப்பா.
2: நம்ம சந்திரசேகர் அண்ணா வந்துட்டு கரெக்டா பதிலையுமே சொல்லிட்டாங்க, இன்னொரு கேள்வியுமே கேட்டாங்க. ஆனா அவங்கள்ட்டே நாங்க எல்லாத்தையும் கேட்டா மத்தவங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு நாங்க கேட்கல. அடுத்த கேள்வி வந்து ஆம்பூர், அந்த ஊர்ல, அதாவது திருப்பத்தூர் மாவட்டத்துல ஆம்பூர் ஊர்ல வந்து என்ன ஃபேமஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் கேள்வி. இது வந்து எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச சாப்பாடுனே சொல்லலாம், அங்க வந்து அது ஃபேமஸ். அடுத்ததான் வந்துட்டு நாங்க அப்பளே கேட்ட கேள்விக்கு ரெண்டு பேர் வந்து மெசேஜ் மூலமா பதிலும் சொல்லியிருக்காங்க. வசந்தி அக்கா அரூர்ல இருந்து திண்டுக்கல் பலாப்பழம் அப்படின்னு, பலாப்பழம் திண்டுக்கல்ல ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாசின் முஸ்லீம் தெருவில் இருந்து திண்டுக்கல், அவங்க வந்து பூட்டு ஃபேமஸ் அப்படின்னுமே சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, அவங்களுக்கும் நன்றிகள் சொல்லிட்டு அடுத்ததா இப்ப நீங்க வாசிக்க ரெடியா இருக்கீங்களா?
3: ஓகேக்கா, வாசிக்க ரெடியா இருக்கேன். ஹைடி பாட்டி என்று ஆசையுடன் கூப்பிட்டாள். ஹைடியா என்று ஆச்சரியமடைந்த பாட்டி ஹைடியை தலை முதல் கால் வரை தடவி பார்த்தார். சாவதற்குள் உன் குரலை கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், அது நிறைவேறியது என்று சந்தோஷப்பட்டார். அப்போது பீட்டரின் அம்மா அங்கே வந்தார். உலகத்தில் வேறெங்கும் வாழ்வதை விட தாத்தா வீட்டில்தான் வாழ்வது எனக்கு மிகவும் பிடிக்கும் என்றாள் ஹைலி. பீட்டரும் அங்கு வந்துவிட்டான். ஓ, மீண்டும் வந்துவிட்டாயா என்று மகிழ்ச்சியுடன் சொன்னான். நீ போனதிலிருந்து தாத்தா யாரிடமும் பேசுவதில்லை என்ற தகவலையும் சொன்னான். ஹைலி உடனடியாக தாத்தாவை பார்க்க கிளம்பினாள். மலையை மேல் ஏறி ஓடினாள். தனது விலை உயர்ந்த ஆடையை கலட்டி போட்டாள். சிவப்பு நிறம் முரட்டு ஆடையை அணிந்து கொண்டாள். இறகு இருக்கும் பழைய தொப்பியை தலையில் வைத்து கொண்டாள். வீட்டின் கூரையை சரிவாக கையிலில் பலகையும் ஏணியிலும் ஏறி கொண்டிருந்த தாத்தாவை ஹைலியின் குரலை கேட்டு பலகையை அப்படியே போட்டு இறங்கி வந்தார்.
2: சரி, ஓகே, இதுக்கப்புறம் நம்ம அடுத்ததாக தெரிஞ்சுப்போம். அடுத்ததாக நானுமே ஒரு ஊட்டச்சத்து பற்றி சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். அவளில் இருக்கிற அந்த முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் பற்றி தான் இப்போ நம்ம வந்து நான் சொல்ல போகிறேன். நம்ம உடம்புக்கு தேவையான கார்போஹைட்ரேட், அப்புறம் இரும்பு சத்து, நார் சத்து, அப்புறம் வைட்டமின் பி, இதெல்லாம் அதிக அளவில் இதில் இருக்குது. நாள் முழுதுமே உடம்பை சுறுசுறுப்பாக வச்சுருக்க உதவுது. அப்புறம் வந்து செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கு. இது வந்து இரத்தத்தில் சர்க்கரை அளவை திடீர்னு உயர்த்துறத வந்து தடுக்குது. அவளில் கொழுப்பும் கலோரிகளும் ரொம்ப வந்து குறைவாக இருக்குது. அதனால வந்துட்டு உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த தேர்வு. இதில் இரும்பு சத்தம் அதிகமாக இருக்கிறனால கர்ப்பிணி பெண்களும் அப்புறம் இரத்த சோகை உள்ளவங்களும் தொடர்ந்து இதை சாப்பிடலாம். வாய்ப்புண்ணை தடுக்குது. அப்புறம் புற்றுநோய் உண்டாக்குற அந்த செல்களை குடலுக்குள்ளே போக விடாமல் தடுக்குது. சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல உணவு. அவளை வந்து தண்ணியில் கழுவி 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதோட துருவி அந்த தேங்காய், நாட்டு சர்க்கரை, கொஞ்சோன்னு ஏலக்காய் பொடி வந்து சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய அவளை வச்சு நம்ம பண்ணி சாப்பிட்லாம். பால் அவல், அவல் பாயாசம், அவல் உப்புமா, தயிர் அவல், அவல் கிச்சடி, அவல் மிக்சர்னு இன்னுமே நிறைய வெரைட்டியாக பண்ணலாம். இந்த அவல் பிரசாதம் வந்து கிருஷ்ணருக்கு ஏன் ஸ்பெஷல்னு பார்த்தோன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி கதை அதை வந்து சொல்கிறேன். கிருஷ்ணரும் குசேலனும் அவங்க வந்து ரெண்டு பேருமே ஆசிரமத்தில் ஒன்றா படித்த ஃப்ரெண்ட்ஸாக. பின்னாடி நாட்களில் வந்து கிருஷ்ணர் வந்து துவாரகையோட மன்னராயிருக்காங்க. ஆனால் குசேலன் வந்து வறுமையினால் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. ஒரு நாள் வந்து குசேலன் கிருஷ்ணரை சந்திக்க வந்து துவாரகைக்கு போயிருக்காங்க. அப்போ பக்கத்து வீட்டில் இருந்த அவளை வாங்கிட்டு போயிருக்காங்க. அப்போ வந்து கிருஷ்ணர் குசேலனை வந்து கட்டி பிடிச்சி கால் கழுவி வரவேற்ற அப்போ வந்து குசேலன் அவங்களோட அந்த கையில் இருந்து சாதாரண அவல் மூட்டையை வந்து கிருஷ்ணர்கிட்ட கொடுக்க வெட்கப்பட்டுட்டு ஒழிச்சு வச்சுட்டாங்களாம். ஆனால் அதை வலுக்கட்டாயமாக பிடுங்கின கிருஷ்ணர், எனக்காக என் நண்பன் கொண்டு வந்த ரொம்ப சிறந்த உணவு இதுதான்னு சொல்லிட்டு அதை எடுத்து சாப்பிட்டாங்களாம். அதனால தான் கிருஷ்ணருக்கு வந்து அவல் ஸ்பெஷல்னு கேள்விப்பட்டிருக்கேன். சரி, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா?
3: தெரியலேக்கா.
2: சரி, ஓகே. அடுத்ததான் வந்துட்டு ஒரு கேள்வியுமே கேட்டிருந்தோமே,
3: அதாவது ஆம்பூர், அதாவது அந்த கேள்வி தான் கேட்டிருந்தோம். அதில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு நேர்கள் சொல்லணும்.
2: ஆமாம், ஆம்பூர் அந்த ஊரில் வந்துட்டு என்ன ஃபேமஸ், அது வந்து நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒன்று தான். அது உங்களுக்கு தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசே எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
2: இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறமா
3: நான் ஜான் ஹோரே.
2: அடுத்ததான் இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு ஊர் பேர் சொல்லுவோம், அந்த ஊரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இதுதான் இன்னைக்கான கேம். அடுத்ததான் உங்களுக்கான ஊர் வந்து ஆம்பூர், திருப்பத்தூர் மாவட்டத்தில் வந்து ஆம்பூர், அங்கே வந்து என்ன ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும். அது வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒன்று தான். உங்களுக்கு தெரியுமா ஜான் ஹோரே?
3: தெரியலையேக்கா.
2: தெரியலையா?
3: என்ன கேட்டீங்க?
2: ஆம்பூர் அந்த மாவட்டத்து அந்த ஊரில் வந்து என்ன ஃபேமஸ்னு கேட்டேன்.
3: தெரியுதுக்கா, இப்போ புரிஞ்சிருச்சு. கேள்வி ஒழுங்காக கவனிக்கலையா?
2: சரி ஓகே, அது வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒன்று தான். நம்ம ஜான்வரி தம்பி மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். உங்களுக்குமே அது தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். சரி, இப்போ நீங்கள் வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களா?
3: ஓகேக்கா. ஹேர் சசிமன் அனுப்பி வைத்ததை பற்றி கூறினாள். இனிமேல் தாத்தா வீட்டில்தான் இருக்கப் போகிறேன், எங்கும் போக மாட்டேன் என்று உறுதியான குரலில் கூறினாள் கிளாராவின் கடிதம். மூன்றாவது தலைப்பு. 13 தலைப்பு. அடுத்த நாள் காலை பரன்மேல் படுத்திருந்த ஹைடி ஜன்னல் வழியாக சூரிய ஒளி அவளை எழுப்பி விட்டது. பரன் மீதிருந்த குதித்து குதித்து வெளியே வந்தாள். தாத்தா வாசலில் உட்கார்ந்து புகை பிடித்து கொண்டிருந்தார். தாத்தாவுக்கு காலை வணக்கம் சொன்ன ஹைடி ஓடை நீரில் முகத்தை கழுவினாள். தாத்தா கொடுத்த பாலை குடித்தாள். ஆடுகளை ஓட்டி கொண்டு வந்த பீட்டர் வரும் சத்தம் கேட்டது.
2: சரி ஓகே, இதுக்கப்புறமா நம்ம அடுத்த பகுதியில் தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் நானுமே ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். குழந்தைங்களை வந்து வெளியே விளையாட விடக்கூடாது, பத்திரமா பார்த்துக்கணும்னு பெற்றோர்கள் வந்து நினைக்கலாம். ஆனால் பாதுகாப்புன்ற பேரில் அவங்கள தொடர்ந்து தனிமைப்படுத்துறது அவங்களோட மனநிலையை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். சில பேர் வந்து 2-3 குழந்தைங்கன்னு இருப்பாங்க, அவங்க வீட்டிலையே விளையாண்டுட்டு இருந்துருவாங்க. ஆனால் ஒரு குழந்தை இருக்கிற வீட்டிலலாம் அந்த குழந்தைக்கு வந்து தனிமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதனால வந்து அவங்க மைண்டு தான் மாறும். குழந்தைங்களுக்கு விளையாடவும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பழகிறதுக்கும் வெளியில் நேரம் செலவிடவும் வயசுக்கு ஏற்ற மாதிரி வாய்ப்பு தேவை. எப்போவுமே வீட்டுக்குள்ளேயே இருக்கன்னு சொல்கிறது அடைச்சி வைக்கிற மாதிரி இருக்கும். தனிமை சலிப்பு கவலைன்னு இந்த மாதிரி உணர்வுகளை வந்து ஏற்படுத்தலாம். அதே நேரத்தில் குழந்தை எங்கனாலும் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. அதுவும் பாதுகாப்பானது இல்லை. பெற்றோரோட அந்த கண்காணிப்பில் தெரிந்த ஃப்ரெண்ட்ஸு, சரியான நேரம், இதையுமே பெற்றோர்கள் வந்து கவனிக்கும். இன்றைக்கெலாம் எங்கள் வீட்டுக்கு வெளியவே வந்து நிறைய குழந்தைங்க சேர்ந்து கூட்டாஞ்சோம் ஆக்கி சந்தோஷப்பட்டுட்டே இருந்தாங்க. என்னதான் நம்ம அவங்கள வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸோட செலவு பண்ற நேரம் உண்மையான சந்தோஷத்தை தரும். அதனால பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப தொலைவுக்கெல்லாம் அனுப்பாம வீட்டுக்கு வெளியே அந்த கொஞ்ச நேரம் வந்து விளையாட விடலாம். பேரண்ட்ஸ் வந்து ஒரு டைம் வச்சு அதுல விளையாட விடுறது இன்னுமே பாதுகாப்பானது. அவங்க விளையாடுறப்ப அந்த அதுல கண்காணிப்புமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்ததான் நம்ம இன்னொரு வாட்டியுமே கேமை சொல்லிடுவோமா?
3: ம், சொல்லிடுவோம்க்கா. அதாவது நாங்கள் ஒரு இடம் ஒன்று சொல்லுவோம், அந்த இடத்துல இருக்கிற ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒன்று இல்லைனா ரெண்டு பொருட்கள் சொல்லணும். இப்போ நாங்கள் கேட்டிருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா ஆம்பூர்.
2: ஆமாம், அங்கே உங்களுக்கும் ஏதாவது ஃபேமஸான இதாவது தெரியுமா? ஆனால் அது வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒன்று, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லலாம். உங்களுக்குமே தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசே FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4
2: கேட்டுட்ருக்கீங்க. இது கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
3: நான் ஜான் ஹோரேப்.
2: அடுத்ததான் வந்துட்டு நம்ம ஒரு கேள்வியுமே கேட்டிருந்தோமே ஜான் ஹோரேப்.
3: ஆமாக்கா, அதாவது ஆம்பூர் அப்படின்னு கேட்டிருந்தோம்.
2: அதுக்கு வந்து ஒரு நேயர் பதில் சொல்லியிருக்காங்க. அந்தோணி அண்ணா சென்னையில இருந்து பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லிட்டாங்க. அதான் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச சாப்பாடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். சரி, இப்போ நம்ம ஜான் ஹோரேப் தம்பி வந்து ஒரு கேள்வி, ஒரு ஊர் பேரை கேட்க ரொம்பவே ஆசைப்படுறாங்க. கேட்குறீங்களா?
3: ம், கேட்டுருவோம். இந்த ஊரில் நிறையா இருக்கு, அதாவது நானே சொல்ல முடியாது. ஓகே, கேள்வி சொல்லிடுறேன். பாம்பன்.
2: சரி, ஓகே, பாமன் அவங்க வந்து ரொம்ப ஆசைப்படுறாங்க. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சதான், நம் இந்த ஊரில் வந்து என்னெல்லாம் ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 7094499999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததா இப்போ நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களா?
3: ம், ஓகேக்கா. அடுத்த நாள் சீக்கிரமாக எழுந்து விட்ட தாத்தா நல்ல உடைகளை உடுத்தியிருந்தார். ஹைடி எழுந்து, சூரியன் வந்து விட்டது, நம் பாஸ்டரை பார்க்க போகிறோம் என்று ஹைடியை எழுப்பினார். ஹைடி எழுந்து வந்தாள். பிராங்பர்க் உடையை போட்டுக்கொள் என்றார் தாத்தா. எதற்கு? அந்த உடையை நீங்கள் தானே போடக்கூடாது சொன்னீர்கள், இப்போது ஏன் என்னை போட சொல்றீர்கள் என்று கேட்டாள். உன்னை நான் பள்ளியில் சேர்க்கப் போகிறேன் என்றார் தாத்தா. ஹைடி தாத்தாவை பார்த்து சிரித்தாள். அவரும் புன்னகைத்தார். பாஸ்டர் வீட்டுக்கு கதவை தட்டினார். தாத்தா கதவை

0: பாஸ்டர் தாத்தாவை பார்த்து ஆச்சரியம் அடைந்தார். வீட்டுக்குள் வர சொன்னார். ஹைடி பள்ளியில் சேர்க்கப் போகிறேன் என்றார். நண்பரே, உமது மனம் மாறுவதற்கு கடவுள்தான் நன்றி சொல்ல வேண்டும் என்றார் பாஸ்டர். பீட்டருக்கு படிக்கும் பள்ளியில் ஹைடியை சேர்க்கப் போகிறேன். கதை புத்தகங்களை வாசிக்க தெரிந்து பாடங்களையும் எளிமையாக இருக்கும். அவளுக்கு தான் வாசிக்க தெரியுமே என்றார் தாத்தா.
1: சரி, ஓகே. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அடுத்த பகுதியில் நாளைக்கு வந்து இதை பற்றி தெரிஞ்சுப்போம். தேனை அடுத்ததான் நானுமே ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். தேனை சாப்பிட்றதை தாண்டி தேனி வளர்க்குறத பற்றியுமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டில் வந்து தேனி வளர்ப்பு படிப்புகள் அப்புறம் பயிற்சிகள் வந்து அரசு நிறுவனங்கள், மேலாண்மை பல்கலைக்கழகங்கள் மூலமாக மிகச்சிறந்த முறையில் வந்து பயிற்சிகள் வழங்கப்படுது. தேனீக்களோட வகைகள், கூட்டு வாழ்க்கை, பெட்டி, உபகரணங்கள், பராமரிப்பு, நோய், அப்புறம் எதிரிகள் மேலாண்மை, தேன் பிரித்தெடுக்கப்படுறது, அப்புறம் மதிப்பு கூட்டல்னு நிறையா இருக்குது. இந்த படிப்பு படித்தோம்னா மிக கம்மியான முதலீட்டில் வீட்டில் வந்து மொட்டை மாடியிலையோ தோட்டத்திலையோ வந்து தேனி பண்ண தொடங்கலாம். இந்த சான்றிதழை வச்சு தேசிய தேனி வாரியம் இல்லைனா காதி பெட் மூலமாக 35% முதல் 50% வரை அரசு மானியம் அப்புறம் வங்கி கடன்கள் வந்து வாங்க முடியும். அப்பிகல்ச்சர் படிப்புக்கு வந்து விவசாயத்தோட ஒரு முக்கியமான தொடர்பு இருக்குது. அதாவது ஒரு செடியில் இருந்து அடுத்த செடிக்கு வந்து மகரந்தத்தை கொண்டு போகிறனால இனப்பெருக்கம் அதிகமாகுது. இந்த படிப்பை முடித்த அப்புறமா தேனி வளர்ப்பு பண்ணை அப்புறம் அதில் வந்து வேலை செய்யலாம். ஹனி ப்ராசஸிங் யூனிட்டில் பணிபுரியலாம். ரிசர்ச் ஃபீல்டுக்கு வந்து போகலாம். இல்லைனா முறையான பயிற்சி அப்புறம் வழிகாட்டுதலோட பீ கீப்பிங் பிஸ்னஸுமே பண்ணலாம். விவசாயத்தை பற்றி படிக்கிறது அக்ரிகல்ச்சர்னா தேனீக்களோட வாழ்க்கை வளர்ப்பு பற்றி படிக்கிறது அப்பிகல்ச்சர். சரி, அடுத்ததாக இன்னொரு வாட்டியுமே அந்த கேள்வியை கேட்டுருங்க ஜான்ஹோரேப்.
0: ம், ஓகேக்கா. அதாவது நம்ம ஊர் பாம்பன் தான்.
1: பாமனில் உங்களுக்குமே ஸ்பெஷலான இடங்கள்லாம் தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி. கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: நேயர்கள் இணைந்திருப்பது பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
1: 6 மணிலிருந்து 7 மணிக்காக நான் ஜாபீர்.
0: சரி ஓகே, இன்னைக்கு என்ன கேம்னு சொல்லுங்க பாப்போம்.
1: இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஊர் பேர் சொல்லுவோம். அந்த ஊர் பேர்ல உள்ள திங்ஸா இருக்கட்டும் அல்லது சாப்பாடா இருக்கட்டும் எதா இருந்தாலுமே அது நீங்க வந்து சொல்லணும். அது என்னன்னு டீடைலா நீங்களே சொல்லிருங்க.
0: சரி ஓகே, நானே சொல்லிடுறேன். நாங்கள் வந்து ஒரு ஊர் பேர் சொல்லுவோம், அங்கே என்ன ஃபேமஸோ அதை வந்துட்டு நீங்கள் அது சாப்பாடாக இருந்தாலும் சரி மற்றதாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலுமே நீங்கள் சொல்லலாம்.
1: அப்படி நாங்கள் சொல்கிற ஊருக்குள்ள எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா 7094349999 அப்படின்ற நம்பர் மூலயமா கால் பண்ணியோ இல்லாட்டி வாய்ஸ் மெசேஜ் பண்ணியோ இல்லை டைப் பண்ணியோ ஜாலியாக எங்கள் கூட சொல்லிட்டு பிடிச்ச பாடலையும் கேட்கலாம். இப்போதைக்கான கேள்வி என்ன?
0: கேள்வியவே கேட்காம நம்ம ஜாபீர் தம்பி நம்பர் சொல்லிட்டாங்க. சரி இப்போ நாங்கள் கேள்வியுமே கேட்டுடுறோம். நம்ம ஜான்கோரே தம்பி வந்து நம்ம மற்ற ஊர்லாம் சொல்கிறோமேக்கா, இந்த ஊரை சொல்லுவோம்னு சொல்லிட்டு பாமன் அப்படின்னே கேட்டுட்டு போயிருக்காங்க. பாமனில் வந்து நிறைய ஸ்பெஷலான இடங்கள் இருக்குது, ஃபேமஸான இடங்கள் இருக்குது. உங்களுக்குமே தெரியும்னா 7094349999
1: அப்படின்ற நம்பர் மூலிமா ஆன்சர் சொல்லிட்டு பிடிச்ச பாடலையும் கேட்கலாம். இப்போ நான் வந்து கதை சொல்லணும்லக்கா. ஆனையின் உலகில் சிறார் நாவல் உதயசங்கர் அவங்களால இயக்கப்பட்டுச்சு. வானம் பதிப்பகம் தான் பதிச்சிருக்காங்க. சரி, இந்த புக்கு வேணும், உங்களுக்கும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த புக்கை வாங்கிக்கிறேங்க. 91-76-54-99-91 மறுபடியும் சொல்லிடுறேன். 91-76-54-99-91 இப்படி என்ன நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்களும் சொல்லிக்கலாம். அப்புறமா நம்ம நேற்று வந்து ஒரு கதை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்ல, அது என்ன கதை அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? அதாவது விருட்சத்தில் ஆணி அப்படின்ற மாதிரியான விருட்சத்தில் பறவைகள் கூட்டம் அப்படின்னு ஒரு கதையை தெரிஞ்சுக்கிட்டோம்ல, அதில் வந்து அந்த மரத்தை வெட்ட போவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய போய்கிட்டு இருக்கும்.

0: இப்ப பரவாயில்லையாக்கா? பாமன்ல நிறைய ஃபேமஸான இடங்கள் அதெல்லாம் இருக்கும்லக்கா, அப்புறம் பொருட்கள். பாமன்ல என்னெல்லாம் ஃபேமஸ்?
1: பாமன்ல முக்கியமான அமைதி காக்கணும் விவேகானந்தர் மடம், அப்புறம் நம்ம ராமநாத சாமி கோயில் புகழ் பெற்றது, வில்லுண்டி.
0: ஆனா அது அக்கா அது பாம்பன் கிடையாது, அது ராமேஸ்வரம்ல.
1: அப்படியா? சரி சரி. பாம்பன்லைனா நம்ம சின்னப்பாளத்துல வந்து நல்ல தொழில்கள், சிப்பி எடுக்கிறது பெண்கள், அப்புறம் இங்கிட்டு நம்ம இங்கிட்டு என்னமோ ஒரு கடலுக்குள்ள போவேன் பையன் ஓயாம சொல்லுவாப்புல, இங்கிட்டு ஒரு தீவு இருக்கு அங்க போய் போயிட்டு வருவாங்க. மறுவ வந்து மல்லிகை பய மல்லிகைப்பூ தேங்காய் இதெல்லாம் நம்ம ஊர்ல வந்து ரொம்ப சிறப்பான ஒருது. இன்னொன்னு கருவாடு, வர்ற ஊரா கருவாடு வாங்கிட்டு போறாங்க.
0: ஆமாக்கா.
1: ஆமா, மீனு எல்லா ஊரை விட நம்ம ஊர்ல உள்ள மீன் அடுத்துக்கிற முடியாது.
0: ஆமாக்கா, சூப்பரா சொன்னீங்க. பிடிச்ச பாடல் உங்களுக்கு
1: பிடிச்சிருந்து ஒரு பாட்டு போடுங்கக்கா.
0: ஓகேக்கா, நன்றிக்கா.
1: சரி,
2: நம்ம தமிழரசி அக்கா வந்து எல்லாமே சொன்னாங்க, ஆனா பாமன் பிரிட்ஜே மறந்துட்டோம் பாத்தீங்களா.
0: சரி, நானுமே ஒரு கதை சொல்லியிருந்தேன்க்கா, சொல்லிடுவா? சாலையில் ஓரமாய் இருந்தாலும் சாலை போக்குவரத்தின் எந்த பரபரப்பும் அந்த ஆலமரம் நிழலுக்கு போய்விட்டால் தெரியாதா? கம்பங்கஞ்சி, பருத்திப்பால், சுக்கு காப்பி, சுண்டல், வேர்க்கடலை என்று நிறைய வியாபாரமும் அங்கே நடக்கும். எல்லாம் இனி என்ன ஆகும்? ஆனியும் கூட அந்த ஆலமரத்தடியில்தான் அவளுடைய பள்ளிக்கூடத்திற்கு பஸ் ஏறுவாள். பஸ் வருவதை ஆணி அங்கு இங்கும் வேடிக்கை பார்ப்பாள். கிளிகள் சிவந்த ஆலப்பழங்களை கொத்தி தின்பதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். இனிமேல் அந்த கிளிகள் எங்கே போகும்? அவங்களுக்கு அந்த ஆலப்பழங்கள் எங்கே கிடைக்கும்? ஆலமரத்தின் உச்சி முதல் அட்டி வரை தன் எல்லா பிரதேசங்களிலும் ஓடி விளையாடும் அணில்கள் எங்கே போகும்? நொடிக்கு நொடி தத்தி தாவி கொண்டிருக்கும் சிட்டுக்குருவிகள் இனி எங்கே போகும்? விதவிதமான குரலில் கொஞ்சி பேசும் மைனாக்கள் இனி எங்கே போகும்? பகல் முழுவதும் நீர்நிலைகளில் இறை தேடிவிட்டு மாலையில் வந்து சேரும் அந்த நீர்க்காகங்கள் எங்கே போகும்? ஊரங்கும் சுத்தம் செய்துவிட்டு இந்த ஆலமர வீட்டுக்கு வரும் காகங்கள் எங்கே போகும்? தேன்சிட்டுக்கள், நாரைக்கள், உள்ளான்கள், காடைகள் எல்லாம் எங்கே போகும் அப்படின்ற மாதிரி ஆணி வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களாக்கா. இதுக்கப்புறம் ஆணி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்றத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
2: சரி, ஓகே, இதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் நான் ஒரு விளையாட்டை பற்றி சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். ஃப்ளோர் பால் உங்களுக்கு தெரியுமா?
0: ஃப்ளோர் பாலா? ஃப்ளோர்னா அந்த இதுதானக்கா, நடைபாதை ஃப்ளோர் அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரிக்குள்ள விளையாடுவாங்களா?
2: இல்லைப்பா. ஆனால் இது வந்துட்டு ஒரு இன்டோர் ஸ்டேடியம் கேம் தான் ஃப்ளோர் பால். இது வந்து ஐஸ் ஹாக்கி, அப்புறம் வந்து ஃபீல்டு ஹாக்கி இதோட சேர்ந்த ஒரு ரொம்ப ஸ்பீடான ஒரு உட்புற மைதானத்தில் விளையாடப்படுற ஒரு நவீன விளையாட்டு. இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஸ்கூல் அப்புறம் காலேஜில் அதிகமாக இந்த விளையாட்டு வேகமாக வளர்ந்து வருது. இந்த விளையாட்டு பொதுவாக 40 மீட்டர் நீளமும் 20 மீட்டர் அகலமும் கொண்ட உட்புற மைதானத்தில் சுற்றி 50 சென்டிமீட்டர் உயரமுள்ள மரப்பலகை இல்லைனா பிளாஸ்டிக் பலகையால் சூழப்பட்ட களத்தில் விளையாடுவாங்க. ஒரு டீம் வந்து 6 பிளேயர்ஸ் இருப்பாங்க, 5 அவுட்ஃபீல்ட், 1 ஹோல் கீப்பர், கொஞ்சம் பேர் வந்து சப்ஸ்டிட்யூட்டுக்குமே இருப்பாங்க. போட்டி வந்து மொத்தம் 60 நிமிஷம் நடக்கும், அதாவது 1 மணி நேரம். இது 3 பிரிவாக பிரிக்கப்படும். 20-20 நிமிஷமாக வந்து பிரிப்பாங்க. ஆப்போசிட் டீமோட அந்த கோல் கம்பத்துக்குள்ளே வந்துட்டு பந்து அடிக்கிறது தான் இந்த விளையாட்டோட டார்கெட்டு. கால்பந்து போட்டியை போல் லேசான தோள்பட்ட தொடர்பு அந்த மட்டும்தான் அனுமதிக்கப்படுது. ஆப்போசிட் டீமை வந்து தள்ளுறதோ, கீழே விழுறதோ, சட்டையை பிடிக்கிறதோ அந்த கடுமையான ஃபூல்னு சொல்கிறாங்க. கேம் ஆரம்பித்ததுமே பிளேயர்ஸ் வந்து பாலை ஸ்டிக் மூலமாக ஒருத்தங்களுக்கு ஒருத்தவங்க பாஸ் பண்ணிகிட்டே ஆப்போனண்ட்டோட அந்த கோல்குள்ளே இருக்கிற பகுதியை நோக்கி போடுவாங்களாம். சரியான டைம் கிடைக்கிறப்ப பாலை அந்த கோலில் வந்து அடித்து பாயிண்ட்ஸ் பெறணும். அதே டைமில் ஆப்போசிட் டீம் பிளேயர்ஸ் வந்து அந்த அட்டாக்கெல்லாம் தடுத்து பாலை வந்து தங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு போகணும். இதுதான் இந்த கேமே.
0: ஓகேக்கா, அப்புறமா நமக்கு என்ன கேம் விளாண்டுட்டுருக்கோம் அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு ஊர் சொல்லுவோம், அந்த ஊரில் என்னென்ன மாதிரிலாம் ஸ்பெஷல் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஆன்சரெல்லாம் நீங்களும் சொல்லணும். இப்போ நம்ம வந்து மதுரை சொல்லிட்டீங்களாக்கா?
2: இல்லைம்மா.
0: அப்போ நம்ம இன்றைக்கி மதுரை வச்சுக்கலாம். அந்த மதுரை ஊரில் என்ன ஃபேமஸ் அப்படின்றது உங்களுக்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, 7001

0: அல்லது 4439 9999 அப்படின்ற நம்பர் மூலயமா நீங்கள் எங்கள் கூட கால் பண்ணி ஜாலியாக பேசி பிடிச்ச பாடல்களையும் கேட்டு ஆன்சரையும் சொல்லிட்டு போகிறாங்க.
1: அடுத்ததாக தமிழரசி அக்கா கேட்ட பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: ராமலட்சுமி காலையில டீ குடிச்சிட்டு போவோம்னா, டீ குடிச்சிட்டு போய் ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு டீ குடிச்சிருவான். டீ குடிச்சிட்டு போய் கடற்கரைக்கு போயிடுவான் மீன் தெரிக்க. வலைய தெருவெடுத்து அந்த கூலம் குப்பையெல்லாம் அள்ளி போட்டுட்டு தெருவு எடுத்துட்டு மீனை எடுத்துக்கிட்டு போவோம். மீனை ஒரு 50 கிலோ மீனை தூக்கிட்டு 3.5 சத்திர வரையே போவேன். தலையை சுத்தி கீழே உட்காந்து மர தூக்கி தலையில மீனை வச்சுட்டு ராமேஸ்வரம் கொண்டு வித்துட்டு அரிசி சாமான் எல்லாம் வாங்கிட்டு வருவேன். வந்து இங்க சோறு பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்க 4 மணி ஆயிரும். 4 மணி ஆயிரும், 5 மணிக்கு தான் சாப்பிடுவோம். போயிட்டு காலையில இருந்து பட்டினியா கடந்துட்டு அந்த மீனை கொண்டு மார்க்கெட்ல வித்துட்டு வருவோம். 4 மணிக்கு போக அந்த வலை கவத்தை தானே வேலை பார்ப்போம். வலையை மாட்டு பிடிப்போம், வலையை வேலை பார்ப்போம், வலையை கோர்ப்போம். அதான் வேலை எங்களுக்கு. கடலில் சுப்பி அரிப்போம். சுப்பி அரிச்சா சுப்பி அரிச்சு கொண்டு வித்துட்டு அரிசா வாங்கிட்டு வருவோம். இப்போ அந்த சுப்பிலாம் வாங்க மாட்டேங்கிறாங்க. சுப்பி அரிக்கிற வந்து கடலில் அடைமீன சுப்பி கடலில் கிளம்புவோம். தெற்க தெங்கடலில் சோவி சுப்பி கிளம்புவோம். நாங்கள் போய் கச்சா வச்சு அரிப்போம். கச்சா வச்சு அரைச்சி லாசி அதை தெரிச்சு கொண்டு மார்க்கெட்டில் சுப்பி கம்மியில் கொண்டு போட்டுட்டு அரிசி சாமான் வாங்கிட்டு வித்துட்டு. அப்போலாம் நாங்கள் சுப்பி அரிச்சா தானே கஞ்சி கடலில் இறங்கி சுப்பி அரிப்போம். ஆம்பளை மாதிரி நீச்சல் போட்டு கடலில் இறங்கி சுப்பி அரிச்சு அதை தெரிச்சு குண்டு சுப்பி வேற வழக்கு சுப்பி வேற சுண்ணாம்பு சுப்பி வேற தெரிச்சு கொண்டு ராமேஸ்வரம் வித்துட்டு அரிசாமல் வாங்கிட்டு வரும். சுப்பியை வித்து தான் ஃபஸ்ட்டே சாப்பிட்டோம் நாங்கள். அவ்வளோ ஒரு சிரமம். நாங்கள் மாதிரி கஷ்டப்படல. எங்கள் அம்மா அப்பா தான் 64 கோயிலுக்கு முன்னே கஷ்டப்பட்டாங்கன்னு பார்த்தா நாங்கள் அதை காட்டி கஷ்டப்பட்டுருக்கோம். சாப்பாடு கூட வழி இல்லாமல் ரேஷனுக்கு அரிசி வாங்க நடந்து போயிட்டு அந்த அரிசியை வாங்கி தள்ள வச்சுட்டு வருவோம்னு. நாங்கள் வந்து அந்த 3.5 சத்திரம் மணி ஒரு ஊர் இருக்கலாம் நாங்கள் நினைக்கல பாலம் போட்டுருக்கல நினைக்கல பாலம் அங்கே இருந்து நடக்கணும். அது ஒரு 7-8 கிலோமீட்டர் இருக்கும். நான் நடக்க முடியாது. நான் 5-10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர்லாம் கொண்டுகிட்டு சீக்கிரம் நடந்துடலாம். 50 கிலோமீட்டர்லாம் கொண்டுகிட்டு நடக்க முடியாது.

0: வரையிலும் நட போவையில் நட கால்லாம் அசந்து போகும். ஆமா பசு வந்ததுக்கு பிறகு அதெல்லாம் மாறிடுச்சு, நல்லா பசுல வந்து இறங்குறோம். கஷ்டமெல்லாம் இப்படி அப்படிலாம் கஷ்டப்பட்டுதான் இப்ப ஒரு ஆளுக்கு ஒரு ரோடு போடவும் ஆளுக்கு ஒரு கடையை ஓட்டுற திறந்து வச்சு ஒரே ஏதோ வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நல்லா தொழில் மீன் பிடிச்சோம், நல்லா சம்பாரிச்சோம். இப்படி பைனான்ஸு வட்டிக்கு வாசிக்கலாம் வாங்க மாட்டோம்னா வாங்கினா வாங்க மாட்டோம்னா நல்லா மீன் பிடிச்சோம், நல்லா இது பார்த்தோம். இப்போ வந்து மீன் பிடிலாம் இல்லை, ரொம்ப கம்மி. அதனால ஆளுக்கு ஒரு கடையை வச்சு தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. நம்ம ஜாபிர் தம்பி வந்துட்டு ஒரு வேலையாக போயிட்டாங்க. அடுத்ததாக அவங்க ஒரு கேள்வியுமே கேட்டுட்டு தான் போயிருந்தாங்க. மதுரை அங்கே வந்து என்னெல்லாம் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போயிருந்தாங்க. உங்களுக்குமே தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். அடுத்ததாக இப்போ நான் என்னோடய தகவலையுமே சொல்லிடுறேன். குழந்தைங்களை வந்து அடிக்கிறது அப்புறம் உடல் ரீதியான அந்த தண்டனையில் இருந்து பாதுகாப்பது அவங்களோட அடிப்படை உரிமை. ஐக்கிய நாடுகள் சபையின் குழந்தை உரிமைகள் உடன்படிக்கை அப்புறம் வந்து இந்திய சட்டங்களின்படி குழந்தைக்கு எதிரான அனைத்து வகையான வன்முறைகளுமே தடை செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொரு குழந்தையையும் வந்து அடிக்கிறது, உதைக்கிறது, காயப்படுத்துறதுல இருந்து பாதுகாப்பு பெற உரிமை. குழந்தை வந்து ஏதாவது தவறு செஞ்சால் அந்த தவறுக்காக உடல் தண்டனையை வந்து கொடுக்கறது இது வந்து நல்லது இல்லை. ஸ்கூல், ஃபேமிலி, சிச்சுவேஷன், குழந்தை பராமரிக்கப்படுற இடம்னு எந்த சூழலாக இருந்தாலுமே குழந்தைய வந்து பயமுறுத்துறதுக்காண்டியோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டியோ உடல் ரீதியாக வந்து தண்டிக்கிறது குழந்தைக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்காது. குழந்தைங்க தவறு செய்கிறப்போ அவங்களுக்கு என்ன தவறு அதை வந்து புரிய வச்சு பாதுகாப்பான முறையில் வழிகாட்டுறது தான் ஒரு நல்லது. இதை இந்த பாதுகாப்பு வந்து உடலில் ஏற்படுற பாதிப்பை பற்றியது மட்டும் இல்லை, தொடர்ந்து அடிக்கப்படுறப்ப வந்து பயம், அவமானம், அச்சம் குழந்தையோட நம்பிக்கையுமே பாதிக்கும். அதனால குழந்தைய மதித்து கண்ணியத்தோட பாதுகாக்கிற விதத்தில் வந்து நடந்துக்கிறது முக்கியம். ஒரு குழந்தை வந்து தவறு செய்யலாம், ஆனால் அந்த தவறுக்காக உடலில் தண்டிக்கிறது வந்து சொல்யூஷன் இல்லை. குழந்தைய வந்து பயத்தால் மிரட்டுறதுக்கு முன்னாடி புரிதலால் வளர்க்கணும். நம்ம வந்து குழந்தைங்களுக்கு புரிய வச்சோம்னாலே அவங்க பாதி தவறுகள் செய்ய மாட்டாங்க. அடுத்ததாக நான் வந்து கேமையுமே இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்து ஒரு ஊர் பேரை நாங்கள் சொல்லுவோம். அந்த ஊரில் என்னெல்லாம் ஃபேமஸோ அதை வந்து நீங்கள் சொல்லணும். இப்போ உங்களுக்கான கேள்வி மதுரை. மதுரையில் என்னெல்லாம் ஃபேமஸ், அது சாப்பாடாக இருந்தாலும் சரி வேறு ஏதாவது இருந்தாலும் சரி உங்களுக்குமே தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். அடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 91.4.
2: கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 91.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அடுத்ததான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஒரு ஊர் நாங்கள் சொல்லுவோம், அந்த ஊரில் வந்து என்னெல்லாம் ஃபேமஸாக இருக்குது அதை வந்து நீங்கள் சொல்லணும். இப்போ நாங்கள் வந்து ஒரு கேள்வியுமே கேட்டிருந்தோம், மதுரை அந்த ஊரில் வந்து என்னெல்லாம் ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து நிறைய ஃபேமஸாக இருக்குது, உங்களுக்குமே தெரியும்னா 7094439 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். அடுத்ததான் நானுமே ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். குழந்தைங்க பேச ஆரம்பித்த நாளில் இருந்து அவங்கள சுற்றி இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே புதுசாக வந்து ஏதாவது பழகிட்டே இருப்பாங்க. அந்த லேர்னிங்கை வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டாக மாற்றுறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு புது வார்த்தைன்னு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி வீட்டிலையே செய்யலாம். அது தமிழ் வார்த்தையாக இருக்கலாம், இங்கிலீஷ் வார்த்தையாக இருக்கலாம், இல்லைனா குழந்தை கேட்காத ஒரு புது வார்த்தையாக கூட இருக்கலாம். அதோட மீனிங் என்ன, அதை எந்த சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணலாம், அந்த வார்த்தையை வச்சு ஒரு சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம்னு குழந்தையோட சேர்ந்து பேசலாம். இதுக்காண்டி குழந்தைய உட்கார வச்சு பாடம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. சாப்பிட்றப்ப, வெளியே போகிறப்ப, ஒரு புக் படிக்கிறப்ப, நேச்சரை ரசிக்கிறப்ப கிடைக்கிற அந்த விஷயங்களில் இருந்தே ஒரு புது வார்த்தையை வந்து எடுத்துக்கலாம். முக்கியமாக குழந்தை ஒரு வார்த்தையை வந்து தவறாக சொன்னால் அதை மீண்டுமே பேரண்ட்ஸ் இயல்பாக வந்து சொல்லலாம். ஒரு நாளைக்கு ஒரு புது வார்த்தைனா கூட ஒரு மாதத்துக்கு 30 வார்த்தையாக மாறிடும். அதனால் குழந்தைங்களுக்கு இப்போ கற்றுக் கொடுக்கறது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். பேரண்ட்ஸ் வந்து மாச்சலை பார்க்காம இதையுமே கற்றுக் கொடுக்கறது நல்லது. ஏன்னா அவங்க 12th முடித்த அப்புறம் காலேஜில் கண்டிப்பாக இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வரும். அவங்க வந்து ஒரு 6th தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு வைங்களே இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு, ஆனால் அவங்க 5th வரைக்குமே நீங்கள் வந்து நீங்களாக ஒரு 2-3 வார்த்தை சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க 6th அதை கற்றுக்கிற போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அவங்க காலேஜ் போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து இதையுமே நம்ம கற்றுக் கொடுக்கறது நல்லது. அடுத்ததான் ஜாபிர் தம்பியுமே வந்துட்டாங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் அந்த புக்கை வாசிக்க ரெடியாக இருக்கீங்களா?
3: ஓகேக்கா, ரெடியாக இருக்கேங்க்கா.

0: வாசலாக்கா.
1: ஓகே வாசிங்க.
2: அப்புறமா தேன்சிட்டுக்கள், நாரைகள், உள்ளான்கள், காடைகள் எல்லாம் எங்கே போகும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலையுமே ஆணை வந்து சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஆணைக்கு யோசிக்க முடியலை, இன்று அந்த ஆலமரத்தில் நிற்க முடியவில்லை. அங்கே மரம் வெட்டுகிற ஆட்களும் மரம் அறுக்கிற மெஷின்களும் அரிவாள்களும் கோடாளிகளும் கிடந்தன. ஆணைக்கு அதையெல்லாம் பார்த்தபோது பயம் வந்தது. வயிறு கலங்குவதை போல இருந்தது. அழுகை வந்தது. நல்ல வேலை அதற்கு முன்னாடியே பஸ் வந்து விட்டது. பஸ்ஸில் ஏறிய ஆணி சன்னல் வழியே வழக்கம் போல அந்த ஆலமரத்தை பார்த்தால் நடக்க போகிறது பயங்கரமா. எதையும் அறியாது அந்த ஆலமரம் வழக்கம் போல காற்றில் தன் கைகளை விரித்து ஆணிக்கு விடை கொடுத்து கொண்டிருந்தது. அவ்வளோதான்க்கா, இந்த கதையை நம்ம முடிச்சாச்சு. அடுத்து வந்து நாளைக்கான பகுதியில் இன்னொரு கதையும் தெரிஞ்சுக்கலாம்.
1: சரி ஓகே, அதுக்கப்புறமா இன்னொரு கதையுமே நம்ம அடுத்த பகுதியில் தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட்றோம்னு சொல்லிடுங்க.
2: ஓகேக்கா, இன்றைக்கி நம்ம வந்து என்ன கேம் விளாட்றோம் அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு ஊர் சொல்லுவோம். அந்த ஊரில் என்ன ஸ்பெஷல் இருக்குது, அது என்ன தான், அதாவது உணவாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கும் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா 7094439999 அப்படின்ற நம்பர் மூலிமா நீங்கள் எங்கள் கூட பேசி ஆன்சரை சொல்லிட்டு பாடல்களையும் கேட்கலாங்க்கா.
1: இப்போ நாங்கள் வந்து மதுரை, அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், நிறையா வந்து இருக்கும் அதில். மதுரையில் என்னெல்லாம் ஃபேமஸாக இருக்கும் நிறையா இருக்குது. உங்களுக்குமே தெரியும்னா நம்ம ஜாபிர் சொன்ன நம்பருக்கு வந்து கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்தடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்தை

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. கேட்டுட்ருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறமா
2: ஜாபீர்,
1: அதுக்கப்புறமா நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
1: உங்க பேர் அப்புறம் எங்க இருந்து நான் பேசுறீங்க?
3: மாமு கரவட்டிகள் தங்கச்சியோட மீனாட்சி பேசுறேன்.
1: சொல்லுங்க, நான் நல்லா இருக்கீங்களாண்ணா?
3: நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு எல்லாம் குளிர்ச்சியான ஊரா இருந்துச்சு, வெயில் கம்மியா இருந்துச்சு. இப்ப சாயந்தரம் குளிர் அடிக்குது, குளிர் காத்து அடிக்குது.
1: ஓகே, நான் இன்னைக்கு கேம் கேட்டுட்டு இருந்தீங்களாண்ணா?
3: இன்னைக்கு வந்து கேம் ஓகே, பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். யாவது ட்ரெயின் பண்ணிட்டு வந்து மறந்துட்டேன். என்னமோ இல்ல,
1: மதுரை
3: ஒரு அடி
1: என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு வந்து தளபதி விஜய் நடிச்ச படத்துல வந்து அழகி திருமண படத்துல வந்து மதுரைக்கு போகாதடி மல்லிகை அந்த பாட்டை போட்டு விட்டுருங்க.
1: என்ன படம்னா?
3: தமிழ் அழகிய தமிழ் படத்துல இருந்து, அழகிய தமிழ் மகன் விஜய் படத்துல இருந்து.
1: ஓகேண்ணா,
3: ஓகேண்ணா,
1: கண்டிப்பா கொடுத்துடலாம்ண்ணா.
3: நன்றி, வணக்கம்.
1: நம்ம மீரான் யூசுஃப் அண்ணாவுமே வந்துட்டு கரெக்டா பதில் மல்லிகைப்பூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு பாடலுமே கேட்டுட்டாங்க. அடுத்ததா இப்ப நீங்க வாசிக்கிறீங்களா?
2: ஓகேக்கா. எங்கே எங்கள் வீடு அப்படின்ற மாதிரியான அடுத்த கதை தான்க்கா. ஆனி சாயங்காலம் பள்ளி முடிந்து பஸ்ஸை விட்டு இறங்கினாள். வேறு இடத்திற்கு வந்து விட்டோமோ என்று பயந்து போனாள். அந்த இடமே அடையாளமே தெரியாம மாறிடுச்சு. கண்ணை கூசும் பளிரென்று வெளிச்சம், ஆலமரம் இருந்த இடம் மொட்டையாக இருந்தது. கீழே தரையெங்கும் ஆலமரத்தின் இலைகள் சிதறி கிடந்தன. சின்னஞ்சிறு கிளைகள், தளிர்கள், ஆலயங்கள், ஆலப்பழங்கள் சிதறி கிடந்தன. அவ்வளவுதான் 60 வருடங்களாக அங்கே நின்று கொண்டிருந்த ஒரு உயிரின் மிச்சம். அப்போதே வானத்தில் ஒரே கலவரம், எல்லா பறவைகளும் குழம்பி போய் விட்டன. ஒரே கூப்பாடு, எல்லா சத்தமும் கலந்து ஒரு அழுகையொலியாக போல கேட்டது. ஆகா காக்கா காக்கா கி கி கி கி ட்விட் ட்விட் ட்விட் கிச் கிச் கிச் அப்படின்ற மாதிரி நிறைய சவுண்ட் கேட்டது. வழக்கமாய் அந்த ஆலமரத்தில் கூடு அடைய வந்த பறவைகள் ஒன்றும் புரியவில்லை. அங்கே இயங்கும் அலை அலைமோதி பறந்து கொண்டிருந்த ஒரே கூப்பாடு சத்தம், இங்கே இருந்த ஆலமரம் எங்கே, கிளிகள் கேட்டன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே இருந்த ஆலமரம் எங்கே, குருவிகள் கேட்டன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
1: சரி, ஓகே. இதுக்கப்புறமா நாளைக்கான பகுதியில் நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். நம்ம யூசுஃப் அண்ணா மாதிரியே வந்துட்டு இன்னொரு நேயருமே பதில் சொல்லியிருக்காங்க. அந்தோணி அண்ணே சென்னையிலேருந்து அவங்க திருமையுமே பதில் சொல்லியிருக்காங்க. மீனாட்சி அம்மன் கோவில், திருமலை நாயக்கர் மஹால், அழகர் கோவில், வைகை ஆறு, திருப்பரங்குன்றம், முருகன் கோவில், இந்த மாதிரி 12 பதில்களை அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களுக்குமே ஒரு நன்றியை சொல்லிட்டு அடுத்ததா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்துட்டோம்ல ஜாபீர்.
2: ஆமாக்கா, வானிலை தகவல் சொல்லிடுறீங்களா?
1: ஆமாம், சொல்லிடுறேன். இன்னைக்கு காற்றோட வேகம் 30 கிலோமீட்டரில் இருந்து 42 கிலோமீட்டர் வரை தெற்கு திசையில் வீசுமா. இன்னைக்கு மழைக்கான வாய்ப்புமே இல்லை. இது மண்டபம்லேருந்து ராமேஸ்வரம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டும்தான் இந்த தகவல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது நான் கார்த்திகா, அப்புறமா
2: ஜாபீர் இணைஞ்சிருக்கீங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 30 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள் கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலின் அலையை முதன் முதலில் கடந்து சென்ற வீரன், மீனவனின் உழைப்பையும் நம்பிக்கையையும் சுமந்தவன், தலைமுறை தலைமுறையாய் கடலோடு பயணித்த பெருமை மீனவனின் வாழ்வில் என்றும் அழியாத அடையாளம். கட்டுமரம் பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட அடுத்த 2 மணி நேரம் பேச போறது நான் இனிதா. பாரம்பரிய மீனவர்களின் தொடக்க மீன்பிடிப்பு முறையான கட்டுமரம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். குறிப்பா சின்னப்பாளம் கிராம மக்களின் கடலோட தொடக்கமா தொடங்கப்பட்ட கட்டுமரம் எப்படி தயார் செஞ்சாங்க அப்படின்றத பார்க்கலாம். 1964 முன்னாடி, இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு முன்னாடியே, சின்னப்பாளம் கிராமத்துல உள்ள மீனவர்கள் 20 குடும்பங்கள் மட்டுமே கடற்கரைக்கு பக்கத்துல குடிசை போட்டு வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அவங்களோட வாழ்வாதாரம் இந்த சின்னப்பாளத்துல இருக்கிற கடல் தான். அவங்க முதல் முறையா கட்டுமரங்களை முள்முருங்கை அப்படின்ற ஒத்த மரம்னு சொல்லக்கூடிய முருங்கை மரத்துலதான் செஞ்சாங்க. இந்த முள்முருங்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, அதோட தோள்கள்ல நல்லா நெடி மாதிரி முள்ளு படர்ந்து இருக்கும். அந்த முள்ளு மேல உட்காந்து பயணம் செய்ய முடியாது அப்படின்றதுனால நல்ல நீளமான மரக்கட்டையை எடுத்து முள்ள நல்லா செதுக்கி அந்த ஒத்த மரத்துல ஏறிதான் மீன் பிடிக்க போனாங்க. ஒத்த மரத்துல அவங்க கால் பேலன்ஸ் இல்லாத காரணத்தினால கீழே தவறி விழுந்து இறந்திருக்கவும் செஞ்சிருக்காங்க. இப்படி மரத்து மேல ஏறி உட்கார்றது, நிக்கிறது, இந்த மாதிரியான டெக்னிக்கல் வேலைகள்லாம் மீனவர்களுக்கு அத்துப்படி. காலப்போக்குல இந்த ஒத்த மரத்துல மீன் பிடிக்க முடியாத காரணத்தினால வெளியூர்கள்ல இருந்து கட்டுமரம் செய்ய ஆசாரி அதாவது தச்சர்களை கூட்டிட்டு வந்து கட்டுமரங்களை செதுக்கி போட் மாதிரி ரெடி பண்ணி 2 நபர்கள் இல்லைன்னா 3 நபர்கள் மீன் பிடிக்கிற பொருட்கள் எடுத்துட்டு போற மாதிரி அமைச்சுக்கிட்டாங்க. இந்த கட்டுமரங்களை வச்சு தனுஷ்குடியில இருந்து முல்லைத்தீவு, வாழைத்தீவு, அப்பாத்தீவு அப்படின்னு சொல்லக்கூடிய குட்டி குட்டி தீவுகள்ல தங்கி போய் கட்டுமரங்கள்ல மீன் பிடிச்சிருக்காங்க சின்னப்பாள மீனவர்கள். முன்னாடி எல்லாம் 30 கட்டுமரங்கள் வச்சு தொழில் செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பஞ்சுமரம் அப்படின்னா செந்தாழை மரத்தை தான் பஞ்சுமரம் அப்படின்னு சொல்லுவாங்க. காய்களுக்குள்ள பஞ்சு வெடிச்சு பறக்கிறத நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். ஒரு சில நேரங்கள் அதை பிடிச்சும் கூட விளையாண்டுருக்கோம். அந்த மரங்கள்ல இருந்து கட்டுமரம் செஞ்சிருக்காங்க. இந்த கட்டுமரங்கள் வாரத்துக்கு 1 தடவை வெயில்ல காய வச்சு கடலுக்கு எடுத்துட்டு போவாங்க. வலைகளை கொண்டு போக முடியாம கட்டுமரங்கள் கடலுக்குள்ள தண்ணியில ஊறி மூழ்கி அதுக்கப்புறம் அதை அடிக்கடி வெயில்ல காய வைக்க முடியாததால காலப்போக்குல தெர்மாகோல் வச்சு கடலுக்கு போனாங்க. இந்த தெர்மாகோல் வெயில் மழையில அப்படியே இருந்ததால எல்லா மீனவர்களுக்கும் இந்த கட்டுமரம் அப்படியே தெர்மாகோல் படகா மாறிடுச்சு. தொடர்ந்து வரப்போற பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருங்க. இது உங்களுடைய கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் செல்வ பாண்டி. 1964 கோயிலுக்கு பின்னாடி நானும் பிறந்ததே இந்த பரம்பூர் கோயில் பத்தியில் கொன்ற மயில், அது நேரம் கடற்கரில் பிறந்தது. 1952 சித்திரை மாதம் பிறந்தார். அதாவது எல்லா மீனும் அந்த கரவழியில் படும். என்னென்ன மீனோ அத்தனை மீனும் அதில் படும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கு அந்த கரவழையை வச்சு தான் பக்கி மெல்ல மெல்ல மெல்ல வெவ்வேறு தொழிலாக உருவாக்கினது. கரவழை தான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் கரவழை நம்பி தான் வாழ்ந்தாங்க. ஆனால் வாகனம் இல்லாத நேரத்தில் வந்து இங்கேருந்து பிடிக்கிற மீனை கொண்டு மார்க்கெட்டில் கூறு கட்டி தான் விற்கணும். ஒரு பீசா ரெண்டு பீசா காலனா முக்காலனா ஒரு செல்லி அரை செல்லி அப்படி தான் விற்றுட்டு வாழ்வாதாரத்தை 8 மணிக்கெல்லாம் மீனை பிடிச்சி கொடுத்து விட்ருவோம். அவங்க திரும்ப வரும்போது நைட்டு 8:30 to 9:00 ஆகும். அத்தியாவசிய பொருளை வாங்கிட்டு வந்தோம். அதுக்கு பின்னாடி வாங்கிட்டு வந்து தான் புளைய ஊற்றி போட்டு அரிசி அரிசி போட்டு சாப்பாடு ஆக்கி எல்லா புள்ளையிலும் தூங்கிடுங்க. ஆனால் தூங்கிடுவேன். அப்போ எல்லாரையும் உச்சுப்பி கொஞ்சம் கொஞ்சமாக சோறு. ஆமாம், 8 மணி வரைக்கும் இருக்க முடியுமா? ஆனால் படிப்பருவம் யாருக்குமே அவ்வளோ இருக்காது. பள்ளிக்கூடம் என்ன தானே, இப்போ சந்து பந்தெல்லாம் பள்ளிக்கூடம் இருக்குது. அப்போ பள்ளிக்கூடமே கிடையாது. ராமேஸ்வரம் போனால் தான் அத்துல குளம் படித்தார். அப்போ பள்ளிக்கூடம் அந்த ஒன்று தான். இங்கேருந்து தஞ்சாவூர்லேருந்து ராமேஸ்வரம் போய் படிச்சுட்டு அங்கேருந்து 8 மணி கிளம்பி வருது, விட மாட்டாங்க. அப்புறம் மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல அந்த 64 புயலுக்கு முன்னாடி அங்கே போய் குடியம் வந்தாங்க. வெவ்வேறு பக்கம் போய் அப்புறம் தான் குழந்தைகளை படிக்க வைக்க போகணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. கடலில் படாத கஷ்டம்லாம் பட்டுருக்கும். அலை அலையில் தான் இப்போ இங்கேருந்து போவோம். இங்கேருந்து போகும்போது காற்று நல்லா மிதவலாக இருக்குது. அங்கே போய் மீன் பிடிச்சிருக்கோம்னா காற்று குவியும். அப்போ வந்து எந்த அறிவிப்பும் கிடையாது. அவள் அந்த அளவுக்கு நவீனமான எதுங்க அரசாங்கத்தில் இல்லை. இப்போ உள்ள கட்டத்தில் வந்து அரசாங்கத்தில் இல்லை. அப்போ நான் திடீர்னு அங்கே காற்று வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எங்கள் உயிரை எந்த அளவுக்கு ஒன்றாது பாதுகாப்பாக வரணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் தந்து வந்தால் பாயை ரொம்ப மேலே தூக்க மாட்டோம், லேசாக தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே வருவோம். அதுலேயும் படகு தாண்டிருக்கு, உயிர் சேதம் வந்திருக்கு. இப்போ இந்த சுறாமி வந்துச்சு இல்லை, அதுலேருந்து மக்களை பூரா அப்புறப்படுத்தி நீங்கள் இப்போ பந்தோஷமான இடத்துல இருக்கணும், கடற்கரில் இருக்கக்கூடாது, உயிர் சேதம் வரும், எந்த நேரத்தில் என்னமோ நடக்கலாம் அப்படின்னு சொல்ல. இப்போ வந்து பொழப்புக்கு அங்கங்கே இப்போ இந்த தஞ்சாவூரில் கடை வச்சுருக்காங்க, 5 மணிக்கு மேலே அடைச்சிடுவாங்க, 5 மணிக்கு கேட்டு அடைச்சிடுவாங்க. அங்கே மீனை வந்து எந்த நேரமும் கடலுக்கு போகிறவன் அவன் இருப்பான். அவன் இருந்தாலும் 1 மணிக்கும் போவாங்க, 2 மணிக்கும் போவாங்க, 3 மணிக்கும் போவாங்க, 4 மணி கொஞ்சம் தொலைவில் போகிறதுனா கொஞ்சம் வெள்ளனுமே போகணும், அது கொஞ்சம் கம்மியாக போகிறதுனா கொஞ்சம் லேட்டாக போகணும். இப்படி ஒரு கணக்கு.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4 கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க மனசுக்கும் கடலுக்கும் நடுவுல ஒரு அழகான பயணம். இது கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களோட உங்ககிட்ட பேச போறது நான் இனிதா. அதிக சுவை மிக்க மீன் அப்படின்னு சொன்னா மாவுளா அப்படின்னு சொல்லக்கூடிய தடியன் மீன் தான். இந்த மாவுளா மீன் ரொம்ப ருசி அதிகம். இந்த மாவுளா மீன் ருசி அதிகம் அப்படின்றதுனால 1 கிலோ மீன் 5,000 ரூபாய்க்கு கூட விலை போகும் அப்படின்னு நம்ம ராமேஸ்வரம் பாம்பன் மீனவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. மீனவர்களுக்கு அன்னைக்கு ஜாக்பாட் தான் அப்படின்னு வியாபாரிகள் சொல்றாங்க. இந்த மாவுளா மீன் ஒரு சீசனுக்கு தான் அதிகமா வரும். அந்த வகையில ஜூன் ஜூலை மாதங்கள்ல அதிகமா வரத்து இருக்கும் இந்த மாவுளா மீன். குறிப்பா இந்த மீன் உடம்பகங்களுக்கும் வெளிநாட்டு எக்ஸ்போர்ட்டுக்கும் அனுப்பப்படுது. இந்த மீனை வெள்ள ஓரி, மாவுளா, தடிய, மொரட்டு உளி இப்படி மீனவர்கள் வந்து பெயர் சொல்லுவாங்க. விட்டமின் ஏ ஊட்டச்சத்து அதிகமா இருக்கிறதுனால கண் பார்வைக்கு நல்ல ஒரு மருந்து அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். இந்த மாவுளா மீன் சின்ன மீன் அதிக விலைக்கு போகாது, பெரிய மீனுகள் தான் அதிக விலைக்கு போகும். குறிப்பா 50 கிலோ 60 கிலோ மீன் ரொம்ப கம்மியாகவும் எடுக்கிறாங்களாம். குறிப்பிட்ட ஒரு 2 கிலோ 3 கிலோ 10 கிலோ இந்த மாதிரி குறைந்த அளவுல கிலோ கணக்குல வந்துச்சு அப்படின்னா இந்த மீன் அதிகமா விலை போகும் அப்படின்னு சொல்றாங்க மீனவர்கள். இத ஊளி மீன், மண்ணுலா மீன், கரவுளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மீன் இனங்களையும் சேர்ந்துருக்கு. இந்த ஊளி மீன் உடல் பருமனாக இருந்துச்சு அப்படின்னா அதை தடியன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனவர்கள். இதை இங்கிலீஷில் பரகுடா ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க ரைச்சியாளர்கள். இதில் நல்ல சதை இருக்கிறதுனால இதை வறுவல், பொறிக்க, அப்புறம் மீன் குழம்பு வைக்க, இந்த மாதிரி சமையல் செஞ்சு சாப்பிடுவாங்க. மக்களே, மாவுளா தடியன் மீன் கிடைச்சா கண்டிப்பாக சாப்பிடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த மாவுளா தடியன் மீனை வாங்கி கொடுங்க. அதிக சத்துக்கள் கிடைக்கிற இந்த மீன் ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் வார்த்தைகள் சொல்ல முடியாதத பாடல்கள் அழகா சொல்லிடும். அப்படிப்பட்ட பாடல்கள் வருது. இனி தொடர்ந்து உங்களுக்காக இந்த பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமைய வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ் ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4
1: சமுத்திரம் பழக சமுத்திரம் பழக அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள் கடல் ஓசை எஃப்எம் 90.4. இதுவரைக்கும் பாடல் கேட்டீங்க மக்களே, இனிமே நம்ம நிகழ்ச்சி கொஞ்சம் வார்த்தைகளோடு பயணிக்க போகுது. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் படகு நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. ஒரு தங்க கடல் படகுன்னு சொன்னாலே கடலுக்குள்ள ஒரு சின்ன உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். கரையில இருந்து படகு கிளம்புச்சுன்னா பல மணி நேரம் இல்ல, பல நாட்கள் கடல்லயே தங்கி தொழில் செய்ய வேண்டி இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்துல படகுல இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வேலை இருக்கும். அந்த வேலைக்கு ஏற்ப ஒரு பெயரும் பொறுப்பும் இருந்திருக்கு. அது என்ன அப்படின்றத பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல முக்கியமானவங்க மண்டாடி. மண்டாடினா சும்மா படக ஓட்டுறவங்க கிடையாது. கடல் எப்படி, காத்து எந்த பக்கம் வீசுது, நீரோட்டம் எப்படி போகுது, அலை எப்படி மாறுது, மீன் எந்த திசையில நகருது, இப்படி கடலோட ஒவ்வொரு அசைவையும் அனுபவத்திலேயே படிச்சு தெரிஞ்சவங்க. அவங்க படகை எடுத்துட்டு போனா மீன் கிடைக்கும், எப்ப படகு திசைய மாத்தணும், எங்க படகை நிறுத்தணும் அப்படின்றது எல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சு குழுவ வழி நடத்துற முக்கியமான பொறுப்பு இவங்களுக்கு இருக்கும். சில பகுதிகளில் மண்டாடிய மேலாப்பாச்சி அப்படின்னு சொல்லுவாங்க மீனவர்கள். இந்த மேலாப்பாச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு இன்னொரு பெயரு இருக்கு, அதாவது கம்மாரன் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனவர்கள் வந்து ஒரு கம்மாக்காரன் சொல்லுவாங்க, கம்மாரன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி மீனவர்களை வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு அறிஞ்சு வச்சிருக்கிற ஒரு மீனவர்களை தான் கம்மாரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சமாடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இவர் படகோட ஓனர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது படகு யார் பேர்ல இருக்கு, படகோட உரிமையாளர், இவர படகோட ஓனர் அப்படின்னு சொல்லலாம். படகுல நடக்கிற வேலைகளை ஒருங்கிணைச்சு நடத்துறது, எல்லாரையும் ஒன்னா சமாதானமா தொழிலை செய்ய வைக்கிறது இந்த சமாடியோட முக்கியமான பொறுப்பு. இன்னைக்கு நம்ம டிரைவர் அப்படின்னு சொல்றோம்ல, அவங்களுக்கு ஓட்டி, மீகாமன், மீகான், நீகான், அப்புறம் கடற்பாய்ச்சின்னு பல பெயர்கள் மாறினாலும் அந்த காலத்துல கடலை தெரிஞ்சு படக வழி நடத்துறவங்களுக்கு இந்த அழகான பெயர்கள் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தண்டுக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தண்டுக்காரன் அப்படின்னா தண்டு, கம்பு இந்த மாதிரி கருவிகளை பயன்படுத்தி இயக்குறவங்களை, குறிப்பா பழைய கட்டுமரம், மரக்கலம் இதுகள்ல இயக்குற மீனவர்களுக்கு இந்த பெயர் சொல்றாங்க. இப்போ தங்குகடல்ல பல நாட்கள் தங்கி இருந்து மீன் பிடிக்கிறாங்க, ஆனா வயிற்றுக்கு சாப்பாடு இல்லாம எப்படி தொழில் செய்ய முடியும்? அதனால அடுத்த முக்கியமான ஆள் யார் அப்படின்னா பண்டாரி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் படகுல உள்ளவங்களுக்கு சமைக்கிற ஒரு சமையல்காரர், அதாவது பண்டாரிக்கு உதவியா இருக்கிற பணியாளர்கள், அதாவது பண்டாரி பொடியன், சுடுவான் பொடியன் அப்படின்னு இரண்டு பணியாளர்கள் அவங்களுக்கு இருப்பாங்க. இவங்க சமையல் மட்டும் இல்ல, சின்ன சின்ன வேலைகளையும் செய்வாங்க. அதாவது படகுல என்னென்ன குறைகள் நிறைகள் இருக்கு அதெல்லாமே செய்வாங்க. அதை விட அந்த தங்குகடல் படகுல கூலிக்கு போறவங்களை கால் பங்கால், அரை பங்கால், முக்கால் பங்கால், முழு பங்கால் அப்படின்னு பிரிச்சு சொல்லிருக்காங்க. மண்டாடியில இருந்து பண்டாரி வர ஒன்னு சேர்ந்தா தான் இந்த தங்குகடல் படகு கடலுக்கு போகும். அதுல மண்டாரியோ பண்டாடியோ வரல அப்படின்னா நம்மளோட பொழப்பு அவ்வளவுதான். அடுத்து வரப்போற சூப்பரான பாடல்களோடு தொடர்ந்து இணைஞ்சிருங்க, எங்கேயும் போயிராதீங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4. கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் கடல் கதைகளை உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. அரிதாக காணப்படுற ஒரு மீன் இது வந்து பாத்தீங்கன்னா பசிபிக் பகுதிகளில் பிடிக்கப்படுது. குறிப்பா நம்ம பாம்பன் பகுதிகள் ராமேஸ்வரம் பகுதிகள்லயும் பிடிக்கிற ஒரு அரிய வகை மீன் அப்படின்னு சொல்லலாம். என்னைக்காவது ஒரு நாள் மாட்னா லக்கு அப்படின்னு வரக்கூடிய ஒரு மீன் தான் கூரல் மீன். பல காரணமா இந்த மீன்கள் வந்து பாத்தீங்கன்னா அழிஞ்சுக்கிட்டு வருது. இந்த மீனை கருந்திட்டு கத்தாழை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில மீனவர்கள். இந்த கூரல் மீன உணவுக்காக யாருமே பிடிக்கிறது இல்ல, மருத்துவத்துக்காக மற்ற பயன்பாட்டிற்காக மட்டும்தான் பிடிக்கிறாங்க. கூரல் மீன்ல மருத்துவ குணம் அதிகமாக இருக்கிறதுனால விலை அதிகமா இருக்குது. எதுக்காக இந்த கூரல் மீனை அதிகமா மருத்துவத்துக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா, இந்த மீனோட வயிற்று பகுதிகளில் ரப்பர் குழாய் மாதிரி காற்று பை இருக்குமா. இந்த காற்று பையை வச்சு மருந்துகள் அதற்கான மூலப்பொருட்கள் தயாரிக்கிறாங்களாம். இந்த காற்று பையை நம்ம மீனவர்கள் பண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. மருத்துவத்தை தாண்டி இந்த மீன் மதுபானங்கள், அப்புறம் வந்து ஜல்லி மிட்டாய் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக, அதுவும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக இந்த காற்று பையை பயன்படுத்துறாங்களாம். குறிப்பா இதுல ஒரு டேஸ்ட் கிடைக்கும், அதனால இதை வந்து ஜல்லி மதுபானங்கள்ல பயன்படுத்துறாங்க. இதனால இந்த மீனை கடல் தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பா இந்த மீனவர்கள், அதுவும் நம்ம ராமேஸ்வரம் பாம்பன் பகுதிகளில் உள்ள மீனவர்கள் வந்து தங்க மீன் அப்படின்னு தான் சொல்றாங்க. கூரல் மீனை ஏற்றுமதிக்காக வெளிநாடுகளுக்கு அதிக அளவுல அனுப்பப்படுது. அதே மாதிரி இந்த கூரல் ஒரு கிலோ ரூபாய் பாத்தீங்கன்னா 3600 இருந்து 4000 வரைக்கும் விலை போகும் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு மீன் 22 கிலோ இருக்குமா. குறிப்பா இந்த ரெண்டு மீன் ஒரு மீன் இப்படிதான் நம்ம பாம்பன் பக்கம் வரும். 2015 வருஷத்துல டன் கணக்குல இந்த கூரல் மீனை பாம்பன் கடற்கரையில அதிகமா பிடிச்சிருக்காங்க. பல கோடி கணக்குல வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணிருக்காங்க. அது மறக்க முடியாத நினைவுகள்ல ஒன்னாவும் இருக்குது. குறிப்பா இந்த கூரல் மீன் இரண்டு மீன்கள் 46 கிலோ எடையில இருக்குமா. இந்த 46 கிலோ எடையில உள்ள இந்த கூரல் மீன் வந்து பாத்தீங்கன்னா 165000 ரூபாய்க்கு விலை போகுமா. அவ்வளவு விலை மதிக்கிற இந்த மீனோட வரத்து இப்ப ரொம்பவே குறைஞ்சிருச்சு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. நம்ம பேச்சுக்கு இப்ப ஒரு சின்ன இடைவெளி. உங்க மனசோட இசை பேசட்டும், தொடர்ந்து வர்ற பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 30 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: சிலு சிலுவென குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மணல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் செல்வ பாண்டி. 1964 கோயிலுக்கு பின்னாடி நானும் பிறந்ததே இந்த பரம்பூர் கோயில் பத்தியில் கொண்ட மயில். அது நேரம் கடற்கரை பிறந்தது 1952 சித்திரை மாதம் பிறந்தார். அதாவது எல்லா மீனும் அந்த கரவழியில் படும். என்னென்ன மீனோ அத்தனை மீனும் அதில் படும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கு அந்த கரவழையை வச்சு தான் பக்கி மெல்ல மெல்ல மெல்ல வெவ்வேறு தொழிலாக உருவாக்கணும். கரவழை தான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் கரவழை நம்பி தான் வாழ்ந்தாங்க. ஆனால் வாகனம் இல்லாத நேரத்தில் வந்து இங்கேருந்து பிடிக்கிற மீனை கொண்டு மார்க்கெட்டில் கூறு கட்டி தான் விற்கணும். ஒரு பீசா ரெண்டு பீசா காலனா முக்காலனா ஒரு செல்லி அரை செல்லி அப்படி தான் விற்றுட்டு வாழ்வாதாரத்தை 8 மணிக்கெலாம் மீனை பிடிச்சி கொடுத்து விட்ருவான். அவங்க திரும்ப வரும்போது நைட்டு 8:30 to 9:00 ஆகும். அத்தியாவசிய பொருளை வாங்கிட்டு வந்தோம். அதுக்கு பின்னாடி வாங்கிட்டு வந்து தான் புளைய ஊற்றி போட்டு அரிசி அரிசி போட்டு சாப்பாடு ஆக்கி எல்லா புள்ளையிலும் தூங்கிடுங்க. ஆனால் தூங்கிடுவேன். அப்போ எல்லாரையும் உச்சுப்பி கொஞ்சம் கொஞ்சமாக சோறு. ஆமாம், 8 மணி வரைக்கும் இருக்க முடியுமா? ஆனால் படிப்பறிவு யாருக்குமே அவ்வளோ இருக்காது. பள்ளிக்கூடம் இருந்தால் தானே, இப்போ சந்து பந்தெல்லாம் பள்ளிக்கூடம் இருக்குது. அப்போ பள்ளிக்கூடமே கிடையாது. ராமேஸ்வரம் போனால் தான் அத்துலகுளம் படித்தாரா அப்போ பள்ளிக்கூடம் அந்த ஒன்று தான். இங்கேருந்து தஞ்சாவூர்லேருந்து ராமேஸ்வரம் போய் படிச்சுட்டு அங்கேருந்து எத்தனை மணி கிளம்பி வருது, விட மாட்டாங்க. அப்புறம் மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல அந்த 64 புயலுக்கு முன்னாடி அங்கே போய் குடியம் வந்தாங்க, வெவ்வேறு பக்கம் போய். அப்புறம் தான் குழந்தைகள படிக்க வைக்க போகணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. கடலில் படாத கஷ்டம்லாம் பட்டுருக்கும். அலை அலையில் தான் இப்போ இங்கேருந்து போவோம். இங்கேருந்து போகும்போது காற்று நல்லா மிதவலாக இருக்கு. அங்கே போய் மீன் பிடிச்சிருக்கோம்னா காற்று குவியணும். அப்போ வந்து எந்த அறிவிப்பும் கிடையாது. அவள் அந்த அளவுக்கு நவீனமான எதுங்க அரசாங்கத்தில் இல்லை. இப்போ உள்ள கட்டத்தில் வந்து அரசாங்கத்தில் இல்லை. அப்போ நாங்கள் திடீர்னு அங்கே காற்று வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எங்கள் உயிரை எந்த அளவுக்கு கொண்டாந்து பாதுகாப்பாக வரணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் தந்து வந்தால் பாய ரொம்ப மேலே தூக்க மாட்டோம், லேசாக தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே வருவோம். அதுலேயும் படகு தாண்டிருக்கு, உயிர் சேதம் வந்திருக்கு. இப்போ இந்த சுறாமி வந்துச்சுல, அதுலேருந்து மக்களை பூரா அப்புறப்படுத்தி நீங்கள் இப்போ பந்தோஷமான இடத்துல இருக்கணும், கடற்கரில் இருக்கக்கூடாது, உயிர் சேதம் வரும், எந்த நேரத்தில் என்னமோ நடக்கலாம் அப்படின்னு. இப்போ வந்து பொழப்புக்கு அங்கங்கே இப்போ இந்த தஞ்சாவூரில் கடை வச்சுருக்காங்க, 5 மணிக்கு மேலே அடைச்சிடுவாங்க, 5 மணிக்கு கேட்டு அடைச்சிடுவாங்க. அங்கே மீனவன் வந்து எந்த நேரமும் கடலுக்கு போகிறவன், அவன் இருப்பான். அவன் இருந்தாலும் 1 மணிக்கும் போவாங்க, 2 மணிக்கும் போவாங்க, 3 மணிக்கும் போவாங்க, 4 மணி. கொஞ்சம் தொலைவில் போகிறதுனா கொஞ்சம் வெள்ளனுமே போகணும், அது கொஞ்சம் கம்மியாக போகிறதுனா கொஞ்சம் லேட்டாக போகணும். இப்படி ஒரு கணக்கு.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. நம்ம தாத்தா காலத்துல துடுப்ப நம்பி கடலுக்கு போன படகு, இன்னைக்கு அதே பாரம்பரிய படகுல மோட்டார் பொருத்தி மீனவர்கள் வந்து பயணத்தை இன்னுமே எளிதாக நம்ம மீனவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா வந்திருக்குது. என்னதுன்னு தெரியுமா? பாரம்பரிய படக மோட்டார் மயமாக்கல் திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டத்துல என்ன அப்படி ஸ்பெஷல் அப்படின்னு உங்க காதுகளுக்கு கொண்டுட்டு வர்ற நிகழ்ச்சி சமுத்திரம் பழகு. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. இந்த திட்டத்துல பாரம்பரிய மீன்பிடிப்பு படகுகளுக்கு, அதாவது அவுட்போர்ட் இன்ஜின் OPM அல்லது இன்போர்ட் இன்ஜின் IPM அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஜின்களுக்கு மானிய உதவி வழங்குறாங்க. ஒரு இன்ஜின் வாங்குறதுக்கான விலையில குறைஞ்சது 40% அல்லது அதிகபட்சமாக ரூபாய் 48

8000 மானியமா கொடுக்கறாங்க அரசாங்கம். யாரெல்லாம் இந்த உதவிய பெறலாம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம மீனவரா இருக்கணும், குறிப்பா பாரம்பரிய படகு உரிமையாளரா இருக்கணும், அதோட ரீஏசி கிராஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சரியான பதிவு சான்றிதழ், மீன்பிடி உரிமம் வச்சிருக்கிற மீனவர்கள் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஐபிஎம் அதாவது பாத்தீங்கன்னா போட்டோட இன்ஜின், வெளி இன்ஜின், உள் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, 10 HP வரையிலான திறன் கொண்ட இன்ஜினா இருக்கணும். 2 ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடிய சீக்கிரமா சக்தி கொடுக்கக்கூடிய இன்ஜின், குறிப்பா வந்து 4 ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ஜின்கள், இது வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா கொடுக்கல அப்படின்னாலும் ரொம்ப நாள் நிலைச்சு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 இன்ஜினும் இந்த திட்டத்துக்கு அனுமதிக்கப்படுது. ஏற்கனவே பழைய இன்ஜின் வச்சிருந்தா அது 5 வருஷத்துக்கு மேல யூஸ் பண்ணிருந்தா மட்டும்தான் புது இன்ஜின் மாத்துவாங்க. இந்த புது இன்ஜினுக்கு ஒன்றிய உதவியும் கொடுத்துருக்காங்க. ஆனா அதுலயும் ஒரு முக்கியமான விஷயம், 5 வருஷத்துக்கு 1 டைம் தான் புது இன்ஜின் மாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திட்டத்துல எவ்வளவு தொகை கிடைக்கும் அப்படின்னா, அதாவது இலையோட உள்ள படகுகள், அதாவது படகுக்கு கீழே இலை இருக்கும் இல்லையா, அந்த படகுகளோட எங்களுக்கு இன்ஜின் வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா 120,000 ரூபாய் தொகை கொடுக்கறாங்களாம். அதுலயும் இன்ஜின் மட்டும் எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்ற படகுகளுக்கு 48,000 தொகை கொடுக்கறாங்க. இதுல பொது பிரிவு மீனவர்களுக்கு 60%, குறிப்பா பெண் கூட்டுறவு மீனவர்களோட பங்கு வந்து பாத்தீங்கன்னா 4% சேர்ந்து நிதி பங்கா கொடுக்கறாங்க. சரி, விண்ணப்பம் எங்க கொடுக்கணும் அப்படின்னா இன்ஜின் புதுப்பித்தல் இல்லைன்னா இன்ஜின் புதுசா வாங்கணும் அப்படின்னு மீன்வள உதவி இயக்குனர் அலுவலகத்திடம், மீன்வள அலுவலகத்திடம், அதாவது பாத்தீங்கன்னா ஏடி ஆபீஸ் இருக்கு இல்லையா, அங்க போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. யாருகிட்டையும் போய் அலையணும்னு அவசியம் இல்ல, அவங்களே எல்லா விவரங்களையும் கேட்டு குறிப்பிட்ட ஆவணங்களை பொருத்தி உங்களுக்கு உதவி செய்வாங்க. கண்டிப்பா மீனவர்கள் இந்த திட்டத்துல பயன்பெறுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசு தேடி அழகான இசை வருது, கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடல் கொடுத்த கொடையில் நம்ம ஊர் மக்கள் எப்படிலாம் சுவையான சமையலை உருவாக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நெய்தல் கைமணத்தோட சேர்ந்து சுவையான பயணத்தை தொடங்கலாம். கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில இப்ப தொடங்க போறது நம்ம நெய்தல் கைமணம் பகுதி. சொல்ல போறது நான் உங்கள் இனிதாங்க. இன்னைக்கான நெய்தல் கைமணம் என்ன அப்படின்னா சினை வறுவல். இதை சொன்ன உடனே எல்லாருக்குமே வாயில எச்சில் ஊற ஆரம்பிச்சிடும். குறிப்பா மீனவர்களுக்கு இந்த சினைய குழம்புல போட்டு அப்படியே எடுத்து வாயில போட்டு சவைச்சு சாப்பிடும் போது அட அட அட அப்படி இருக்குங்க. சில பேர் இந்த செனை வெடுக்கடிக்குன்னு சாப்பிடவே மாட்டாங்க. ஆனா இந்த செனை எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு அந்த மீனவர்களுக்கு தாங்க தெரியும். என்னடா செனை செனன்னு ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டே இருக்கிறனா, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறங்க. இந்த செனை அப்படின்னா மீனோட வயிற்றுக்குள்ள இருக்கிற முட்டையத்தான் நம்ம ஊர்ல செனை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செனைய எங்க போய் தேடுறது? ஒரு சில மீன்கள்ல இருக்கும், சில மீன்கள் சென்னை மாதிரி மாநகரங்கள்ல இந்த மாதிரி சென வியாபாரமும் இருக்குங்க. குறிப்பா நம்ம ஊர்லயும் இந்த மாதிரி சென்னைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை வாங்கிக்கலாம். அப்படி வாங்கினா அந்த சென்னைய நல்லா கழுவி சுடுதண்ணில முக்கி எடுக்கணும். ஒரு சில பேர் இந்த செனைய அவிச்சிருவாங்க, அப்படி கூட நம்ம பண்ணிக்கலாம். செனைய நல்லா அவிச்சதுக்கு அப்புறம் செனைக்கு தக்கன சின்ன வெங்காயம் பொடுசா நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, பெருஞ்சீரகம், தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுக்கலாம். அவிச்சு வச்ச இந்த செனைய நல்லா உதுத்து வச்சுக்கலாம். வடசட்டியில எண்ணெய் ஊத்தி பெருஞ்சீரகம் கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சு வரவும் இந்த பொடுசா வெட்டி வச்ச சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாவை போட்டு பொன்னிறமா வதக்கணும். நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் இந்த செனைய போட்டு நல்லா அடிபிடிக்காம வரட்டணுங்க. நல்லா சுருள வதங்கவும் ஒரு முட்டை அடிச்சு ஊத்தலாம். ஒரு சில பேருக்கு அது பிடிக்கலைன்னா கொஞ்சம் மல்லி இலைய தூவி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சாப்பாட்டுக்கு ஒரு வித்தியாசமான டிஷ்ஷா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் செனைய பொரிச்சோ குழம்புக்குள்ள போட்டோ தான் நம்ம சாப்பிட்டுருப்போம். ஆனா இந்த மாதிரி யாரும் டிஷ்ஷ ட்ரை பண்ணி பார்த்திருக்க மாட்டோம். கண்டிப்பா மக்களே இதை ட்ரை பண்ணி பாருங்க. சரி மக்களே, பாடலையும் கேளுங்க, சமைக்கவும் தொடங்குங்க. இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மாப்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சிட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வரேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டையை போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கடிச்சிட்டு இருக்கு.
1: அட ஆமா மச்சான், இப்பெல்லாம் கடற்கரையில மீனை விட கொசு தான் அதிகமா வருது.
0: அதான் மாப்பிள, இந்த மாதிரி பழைய டயரு, பழைய பிளாஸ்டிக் டப்பா, இது எல்லாத்தையும் கடற்கரையில அப்படியே சும்மா தூக்கி போடுறத விட்டுபிட்டு அதை எங்கேயாச்சும் மழை தண்ணி தேங்காத இடத்துல போட்டு வைக்கணும். இல்ல மொத்தமா எல்லாத்தையும் குப்பை வண்டியிலயாச்சும் போடணும். இப்படியே போச்சுன்னு வையே, உன்ன மாதிரி யார் யார் கடற்கரையில தூங்க போறாங்களோ எல்லாரும் காய்ச்சலோட தான் வீட்டுக்கு வரணும்.
1: சரியா தான் சொல்றீங்க மச்சான், நம்ம கம்பெனிக்கு பக்கத்திலேயே கூட ரெண்டு மூணு டயர் கிடக்கு, முத வேலையை அதை எல்லாத்தையும் தூக்கி போடணும்.
0: சரி போய் ஃபர்ஸ்ட் அதை பண்ணு, உடம்ப பாத்துக்க மாப்பிள்ள, சுடுதண்ணி வச்சு குடி, நான் போயிட்டு வர்றேன்.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலன் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மனுஷங்க நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்த உடனே கொஞ்ச நேரம் உட்கார பழக்கம் உண்டு. காரணம் கால்வழி தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இப்படின்னா ஒரு பறவையால முழு கடலையும் எங்கேயுமே உட்காராமலும் நிக்காமலும் கடக்க முடியும். அது என்ன பறவை, எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த பறவை கப்பர் பறவை. அதாவது நிறைய இடங்கள்ல இத போர் பறவை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது நீளமான சிறகுகள், வால்கள், அலகுகள் இதெல்லாத்தையுமே வச்சிருக்கும். இதனால உணவு, தண்ணி, ஓய்வு கூட இல்லாம தொடர்ந்து 400 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்க முடியும். இதோட ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா 25-34 வருஷம். இது அதிகமா இந்திய பெருங்கடல் அப்புறம் புளோரிடாலதான் காணப்படும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி. மீனவர்களுக்கான சமுதாய

0: தோசை எஃப்எம் 90.4
1: சமுத்திரம் பழக சமுத்திரம் பழக அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரத்துக்கு ஒரு கதை இருக்குது. அந்த கதையை கேட்கறதுக்கு நேர்கள் இருக்காங்க, அதை சொல்றதுக்கு ஒரு குரல் இருக்கணும்ல. அந்த குரல் நான் இனிதா. கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சி. நம்ம வாழ்க்கையில மாற்றம் வரணும்னு சொல்றோம், ஆனா அந்த மாற்றம் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? குறிப்பா காலநிலை மாற்றம் நம்மள சுத்தி இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும் போது அதை சரி பண்ண போறது யாரு? ஒரு பெரிய மாற்றத்துக்கான முதல் படி நம்ம கிட்ட இருந்துதான் ஆரம்பிக்குது. நம்முடைய சின்ன சின்ன முயற்சிகளும் நம்மளுடைய எண்ணங்களும் நம்ம சேர்ந்து எடுக்கிற முடிவுகளும் தான் நாளைக்கு ஒரு பெரிய மாற்றத்துக்கான முதல் படி நம்ம கிட்ட இருந்துதான் ஆரம்பிக்குது. மாற்றத்துக்கான பாதையை உருவாக்கும் அரசாங்கம் கொண்டு வர திட்டங்கள், சட்டங்கள், கொள்கைகள் எல்லாமே மக்களோட தேவைகளை புரிஞ்சுதான் உருவாக்குறாங்க. அதே நேரத்துல மக்களுக்கும் அவங்களோட தேவையான விஷயங்களை தெளிவா சொல்ல தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் தனியா நின்னு பேசுறத காட்டிலும் ஒரே பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பேசும் போது அதுக்கு ஒரு பெரிய வலிமை கிடைக்கும். குறிப்பா குழந்தைகள், முதியவர்கள், அப்புறம் மாற்றுத்திறனாளிகள், பெண்கள், இந்த மாதிரி பல்வேறு தரப்பினருடைய தேவைகளையும் கவனத்துல எடுத்துக்கிட்டு செயல்படணும். ஏன்னா ஒரு சமுதாயம் நல்லா முன்னேறணும்னா சில பேருக்கு மட்டும் நல்ல வாழ்க்கை கிடைச்சா போதாது மக்களே, எல்லாருக்கும் அந்த வளர்ச்சி போய் சேரணும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் இருக்கணும். அதனால குழுக்களா

சேர்ந்து முயற்சி செய்யணும். நம்மளோட பிரச்சனைய பத்தி நாமளே பேசணும். நமக்கான தீர்வுகள்ல பத்தி நாமளே சிந்திக்கணும். தேவையான இடத்துல ஒன்னா குரல் கொடுக்கணும். ஒருத்தருடைய மாற்றம் ஒரு சின்ன விதை. காலநிலை மாற்றத்தையுமே நாம பண்ற முயற்சியில சரி பண்ணலாம். நம்பிக்கை நம்மள்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வர்ற பாடல்களை கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகி நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

தினம் கடலில் அழியாத தகவல்கள் கடல் ஓசை எஃப்எம் 90.4. சரி நண்பர்களே, இவ்வளவு நேரம் நம்மளோட சேர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிறீங்க. நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்குமே வந்துட்டோம். இந்த கடைசி பயணத்தையும் உங்களோட சேர்ந்து அழகா முடிக்க போறேன். நான் இனிதா கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. சின்னப்பாளம் பகுதியில இருந்து நம்மளுடைய இன்றைய பயணம் ஒரு பாரம்பரிய கட்டுமரத்தோட தொடங்கிருச்சுங்க. இந்த காலத்துல கட்டுமரங்களை எப்படி தயாரிச்சாங்க, எந்த இடங்களுக்கு கடலுக்குள்ள போய் மீன் பிடிச்சாங்க, கடலை எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் கடல்ல கிடைக்கக்கூடிய சுவாரஸ்யமான மீனான மாவுளா மீன், அதை வந்து தடியன் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மீனை பத்தியும் அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் அதோட விலை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். தங்கு கடல் மீனவர்கள் பயன்படுத்துற பழங்கால பேச்சு வழக்கு, அவங்க வேலை செய்யற அந்த வேலைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், அந்த ஸ்தானத்தை எப்படி எப்படி எல்லாம் வந்து நடைமுறை வழக்குல பேசியிருக்காங்க, குறிப்பா பழங்காலத்துல எப்படி பேசியிருக்காங்க அப்படின்றத பத்தியும் அவங்களோட பாரம்பரிய அறிவு, தொழில் அனுபவம் இதை எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். கூரல் மீனோட மருத்துவ பயன், அதாவது பாத்தீங்கன்னா தங்க மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கூரல் மீன் பாம்பன் பகுதிகள் அதிகமா பிடிக்கப்படுற, ஏற்றுமதி செய்யப்படுற இந்த மீனோட விலை என்ன, மருத்துவத்துக்கு எதுக்கு பயன்படுது அப்படின்றத பத்தி தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டு படகுக்கு பயன்படுத்தக்கூடிய அவுட் போட் இன் போட் இன்ஜின்கள் பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த இன்ஜின்களை அரசாங்கத்தின் மூலமா எப்படி வாங்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம், யாருக்கிட்ட விண்ணப்பம் கொடுக்கணும் அப்படின்ற பயனுள்ள தகவல்களையுமே நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி நம்மளுடைய சமுத்திரம் பழகு பயணத்துல ஒரு விஷயம் மட்டும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். மாற்றம் வரணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு நாம இருக்க முடியாது, அந்த மாற்றத்தை உருவாக்குறதும் நாம தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். கடல் மாறுது, மீன் வளம் மாறுது, பருவநிலை எல்லாம் மாறுது, காலநிலையோட தாக்கமும் கடலை நம்பி வாழ்ற மீனவர்களோட வாழ்க்கையிலையும் நேரடியா தெரிஞ்சுக்கிட்டேதான் இருக்குது. இதனால நம்மளுடைய பாரம்பரிய அறிவை காப்பாத்திக்கிட்டு காலத்துக்கு ஏத்த புதிய முறைகளையும் கத்துக்கிட்டு முன்னேறணும் அப்படின்னு நாம யோசிச்சு, நம்ம முன்னோர்கள் கடலை பார்த்து கத்துக்கிட்டாங்க, இப்போ நம்ம கடலை பார்த்து அடுத்த தலைமுறைகளுக்கு கத்து கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு மக்களே. அதுவரைக்கும் கடலை நேசிப்போம், கடலை பாதுகாப்போம், நம்ம பாரம்பரியத்தை தலைமுறைகளுக்கு கடத்துவோம், கடலை காதலிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் இனிதா. அடுத்ததா உங்கள் மனசு தேடி அழகான இசை வருது, கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 30 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90

0: சஞ்சய் எஃப்எம் 90.4
1: அலை பாயுதே அலை பாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 அலைபாயுதே நிகழ்ச்சியை கேட்கறதுக்காக அன்பான உள்ளங்கள் கடல் ஒசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில இணைஞ்சிருக்கீங்க. 9:00 to 10:00 வரைக்கும் அடுத்து நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு மைதிலி ராமையா எழுதின கற்பனை நெருப்பை அணைத்தவள். கதை சொல்றதுக்கு அன்பான உள்ளங்களோட வீட்டுக்கே காற்றலைகள் மூலமா வந்தாச்சு சுல்தானா. கதை கேட்க ஆரம்பிச்சிடலாமா?

முட்டனோட குழந்தை அம்மானு கூப்பிட்டபடி ஓடி வந்து மண்டி போட்டு மடியில ஏறினப்போ அப்படியே அந்த மெழுகு பொம்மைய அள்ளி அணைச்சு கண்ணத்தோட கண்ணை வச்சு அன்போட முத்தம் கொடுத்தாங்க சிந்து. அவங்க மெய் மறந்து போயிட்டாங்க. கண்கள்ல இருந்து சிந்து அறியாமலே அவங்களோட கண்ணீர் வழிஞ்சோடுச்சு. தன்னோட பையனை அன்போட கட்டி பிடிச்சபடி மனசுக்குள்ளேயே, தாமரை மட்டும் இல்லைன்னா உன்னை இழந்திருப்பேன் கண்ணா, இழந்திருப்பேன்னு சொல்றது கூட தப்பு, உன்னை கருளையே அழிச்சிருப்பேன், நல்ல வேலை அப்படி எதுவும் ஆகல அப்படின்னு நினைச்சு தன்னோட பையனை இருக அணிச்சு அன்போட முத்தம் கொடுத்தாங்க சிந்து. என்ன மன்னிச்சுட்டு தங்கோ, நான் ரொம்ப கோழையா இருந்துட்டேன், தாமரை தான் தைரியம் கொடுத்து எனக்கு இந்த தாய்மைன்ற பாகியத்தையே கிடைக்க வச்சா, என் மனசுக்குள்ள எரிஞ்சிட்டு இருந்த நெருப்ப அணைச்சு உன்னை மீட்ட கொடுத்தா, அவ மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நீ இருந்திருக்க மாட்ட, என்ன மன்னிச்சிரு அம்மாவை மன்னிச்சிரு அப்படின்னு சிந்து அவங்க பையனை அன்போடு கட்டி பிடிச்சபடியே அவங்களோட கடந்த கால வாழ்க்கையை நோக்கி பயணப்பட்டாங்க. கண்களை அவங்க மூடினதும் அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அது அப்படியே நிழல் படம் போல வந்து போனுச்சு. சிந்து ஏன் அப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க, அவங்களுக்கு அப்படி என்ன பிரச்சனை இருக்கும்? என்ன ஏதுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில அலைபாயுதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். நாட்கள் தள்ளி போச்சு.

அது செந்துக்கும் நல்லா தெரிஞ்சு போச்சு. விஷயம் தெரிய வரவும் அவங்க அதை நினைச்சு சந்தோஷப்படவே இல்லை. தன் தாய்மை அடைய போறோன்றத நினைக்கும் போது செந்துக்கு அது மன வருத்தத்தை தான் கொடுத்துச்சு. பயமும் பதட்டமும் அவங்களை அப்படியே பற்றிக்குச்சு. என்ன செய்யறது, யார்கிட்ட சொல்றதுன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இப்படியே ஒரு வாரமும் ஆச்சு. ஐயோ, இப்படியே நாள் ஓடுச்சுன்னா அப்புறம் வாந்தி மயக்கொன்னு ஏதாச்சும் வந்துருமோ, எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருமே. அவ்வளவுதான், என்ன நடக்க போதுன்னு தெரியலையே, பயமா வேற இருக்கே. இத பத்தி அம்மா கிட்டயும் பேச முடியாது. கணேஷ் என்கிட்ட சொன்ன விஷயத்த நான் அம்மா கிட்டயே சொல்லல. அப்படி இருக்கும்போது எப்படி இத பத்தி என்னால பேச முடியும்? யார்கிட்டயும் இத பத்தி பகிர முடியலையே. இப்ப நான் என்ன முடிவெடுப்பேன்? சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம இருதல கொல்லியால இருக்கேன். என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது, எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. அம்மாவை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் உண்டாகாம இருந்தேன்னா நல்லதுன்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா கல்யாணத்தோட கடன்ல இருந்தே இன்னும் முழுசா விடுபடாத நிலையில புதுசா வரக்கூடிய செலவுகளை நினைச்சு எனக்கே கவலையா இருக்கும் போது பாவம் அம்மாக்கு எப்படி இருக்கும்? இருக்கிற பிரச்சனையில இதுவேறையா, என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கனே. அம்மா கிட்டயும் பேச முடியாது, வீட்டுக்காரர்கிட்டயும் பேச முடியாது. யார்கிட்ட பேசுவேன்? யார்கிட்ட என் மன பாரத்தெல்லாம் கொட்டுவேன்? தாமரைகிட்ட பேசி பார்க்கலாமா? அவ மட்டும்தான் இதுக்கான தீர்வு எனக்கு கொடுப்பா. உடனே அவகிட்ட போன் போட்டு விஷயத்த சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு நினைச்சு சிந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு தான் போன் பண்ணாங்க. கற்பனை நெருப்பை அணைத்தவள் அப்படின்ற கதையை அலைபாய் இதய நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா.

0: ஆடை உலகின் அரசன் ஐயூ டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: ராணி, சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்படுறேன்ப்பா. இன்னும் எனக்கு அந்த கஷ்டம் தெரியல. மீன் கொண்டு போய் ராம் நாட்டில் வந்து மீனு கத்தி தான் விற்பேன். விற்று 300-500 கிடைக்கும். கொஞ்சம் குடும்பத்தை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சின்ன வயசில் அம்மா ஒரு 10 வயசுலேயே ஒரு வீட்டில் வேலைக்கு கொண்டு விட்டாங்க. அந்த வீட்டில் ரொம்ப வளமாக இருந்தேன். அவங்க நல்லா தான் வச்சுட்டேன். நல்லா வச்சுருக்கவங்க எங்கள் மச்சம் வராள் கப்பலில் வேலை வைக்கிறாரு. வேலை வைத்தோம்னா அவங்களுக்கு பேசி முடிச்சுட்டா அது அப்பாவோட சொந்தக்காரர் பேசி முடித்த உடனே சொல்லிட்டாவே அது நகை போடணும் நிறையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ரொம்ப விரும்பிகிட்டே இருந்தான். நாங்கள் அம்மா வீட்டில் வசதி இல்லை கட்டி கொடுக்க, அவங்க வசதியானவங்க கட்டி கொடுக்க. அப்புறம் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னா நான் அந்த பையன் வந்து கப்பலுக்கு போனவன் கை ஒடிஞ்சு வந்துட்டான். அவன் நல்ல கல்யாணம் முடிச்சு நல்லா தான் இருக்கான். இப்போ போனாலும் அவன் சொல்லுவான், இப்படி நான் நீ கல்யாணம் என்னை முடிச்சிருக்கலாம்ல, நீ ஏன் இப்படி என்ன விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு ரொம்ப நாள் அழுதுகிட்டே இருந்தான். நாங்கள் அம்மா அப்பா சொல்லலம்மா அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டேன் வாழ்க்கையில். இப்பவும் எனக்கு அந்த கஷ்டம் மாறலையா. மீன் சம்மந்து தான் என் ஒரு மயனையும் காப்பாற்றிட்டு இருக்கேன் ஐயா. காலைல 8 மணிக்கு போவோம். 8 மணி 7 மணிக்கு இறங்கிடும். இறங்குனா 12 மணி 11 மணி ஆகும். 10:40 10:11 மணி ஆகும். 1 மணி ஆகும். 1:30 ஆகும். அவ்வளோ நேரம் நடந்து தருவது கிடைக்க மாட்டேங்குது. அங்கே போனால் விற்க மாட்டேங்குது விலைவாசி கூட. நம்ம மீன் கொடுப்பேன்ப்பா. நான் இது வரைக்கும் தீபாவளிக்கு 3-4 வருஷமாக ட்ரெஸ்ஸே எடுக்கிறது இல்லை. ஏன்னா அங்கே நிறையா பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்களா. போனோடனே காசு 100 ரூபா கொடுத்து சேலை, ஒரு சேலை 10-20 வீடு கொடுப்பாங்க. 5-6-7 வீடாவது கொடுப்பாங்க. கிறிஸ்மஸ்க்கு 4 வீடு கொடுப்பாங்க. ஆனால் நல்லா பார்ப்பாங்கம்மா. நல்லா தண்ணி எதுவுமே சாப்பாடு பசிக்குது முடியலன்னு சொன்னோட டீயை போட்டு வீட்டில் வந்து கெஞ்சி கதறி கொடுத்துட்டு கொடுப்பாங்கம்மாங்கன்னு இருந்து உட்காந்து குடி வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு நல்லா பாசமா.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
5: அலைப்பாயுதே நிகழ்ச்சியை கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம். ஹலோ தாமர, நல்லா இருக்கியா? என்ன பண்ற? நான் நல்லா இருக்கேன் சிந்து. என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்பதான் நான் ஃப்ரீயா உட்காந்துருக்கேன். சரி, நீ என்ன பண்ற? ஒன்னும் இல்ல தாமர, நான் என்ன பண்றதுன்னே தெரியாம குழம்பிட்டு இருக்கேன். எனக்கு நீ மட்டும்தான் உதவி செய்ய முடியும். என்னோட குழப்பத்துக்கு உன்கிட்ட மட்டும்தான் விடை கிடைக்கும். அப்படி என்ன பேச போற? இவ்வளவு குதர்க்கமா பேசுற? நேரா விஷயத்துக்கு வா. உன்கிட்ட எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல தாமர. எனக்கு சொல்லவும் தயக்கமா இருக்கு. சொன்னா நீ தப்பா எடுத்துப்பியோன்னு பயமா இருக்கு. சிந்து, முதல்ல என்ன சொல்லணுமோ அதை வெளிப்படையா சொல்லு. பேசணும்னு முடிவு பண்ணிட்டா பேசித்தானே ஆகணும். அப்புறம் எதுக்கு எனக்கு போன் பண்ண? இல்ல தாமர, எனக்கு நாள் தள்ளி போயிருக்கு. இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பயமா வேற இருக்கு. என்ன சிந்து, இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த இப்படி பயந்து பயந்து முழுங்கி முழுங்கி சொல்ற? கொண்டாட வேணாமா? ஸ்வீட் கொடுத்து கொண்டாடி இருக்கணும் இந்நேரம். நீ தராட்டி என்ன, நானே ஸ்வீட் எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு வர. இல்ல தாமர, எனக்கு இதுல சந்தோஷமே இல்ல. நான் சொல்ல போற விஷயத்த கொஞ்சம் முழுசா கேட்டுட்டு பேசு. பொறுமையா கேளு. எனக்கு இந்த கருவை கலைக்கணும். அதுக்கு கொஞ்சம் உதவி செய்றியா? என்ன விளையாடுறியா? எதுக்காக அப்படி ஒரு முடிவெடுத்த? என்கிட்ட தெளிவா சொல்லு, என்ன ஆச்சு? போன்ல சொல்ற விஷயம் இல்ல இது. நீ கிளம்பி எங்க வீட்டுக்கு வரியா, அப்பதான் உன்கிட்ட மனசு விட்டு நான் நேரா பார்த்து பேச முடியும். போன வை, இன்னும் அரை மணி நேரத்துல அங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொன்னது போலயே அரை மணி நேரத்துல அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கும் போயிட்டாங்க. தன் ஃப்ரெண்ட பார்த்ததும் சிந்து அன்போட கட்டி பிடிச்சாங்க, தேம்பி தேம்பி அழுதாங்க. அவங்க மனசுல இனம் புரியாத பாரம் நிறைஞ்சு இருக்கிறத தாமரை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. சிந்துவோட முகமும் இறுகி போய் ஒரு மாதிரி சோகமா இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிருப்பாங்க, கதையில அதுக்கப்புறம் என்னென்ன ஆகிருக்கும்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ரெண்டு அழகழகான பாடல்கள் நேயர்களுக்காக வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலிக்கு இந்தியாவின் முன்னாள் நிதி மற்றும் உள்துறை அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்களின் வாழ்த்து.
1: கடல் ஓசை 90.4 எஃப்எம் வானொலிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீனவ நண்பர்களுக்கு உற்ற தோழனாக இருந்து பயனுள்ள நிகழ்ச்சிகளை, செய்திகளை, அறிவிப்புகளை ஒளிபரப்பக்கூடிய கடல் ஓசை எஃப்எம் வானொலி 11வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறது. அந்த 11 ஆண்டுகள் என்பது 21 ஆண்டுகள், 31 ஆண்டுகள், 41 ஆண்டுகளாக வளர வேண்டும் என்று என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில அலைபாயுதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். தாமர, எனக்கு என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல, பயமா இருக்கு. வழி சொல்ல தாமர. முதல்ல அழுகிறத நிப்பாட்டு, என்ன பிரச்சனையோ அதை வெளிப்படையா பேசு. அழுகிறதுனால ஒண்ணும் ஆக போறதில்ல, மனபாரம் மட்டும்தான் குறையும். நமக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை ஒண்ணும் தீராது. உனக்கு சொல்யூஷன் வேணும்னா என்கிட்ட உண்மையை மட்டும் பேசு. என்ன நடந்துச்சோ அதை தெளிவா சொல்லு, அச்சு பிசகாம சொல்லு. சொல்ற, என் வீட்டுக்காரர் ஏதோ பிசினஸ்ல அச்சீவ் பண்ணணும்னு, அவருக்கு குழந்தையே வேணான்னு சொல்லி என்னோட அபிப்பிராயம் எதுவுமே கேட்காம தினமும் ஒரு மாத்திரையை போட்டுக்கு சொல்லி கொடுத்தாரு. நானும் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து விடாம அதை சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். இடையில ஒரு நாள் எப்படியோ மறந்து அதை தொலைச்சிட்டு, அதான் இப்படி ஒரு அசம்பாவிதமே ஆயிடுச்சு. அசம்பாவிதமா? இன்னொரு வாட்டி இப்படி சொன்ன கண்ணத்திலே பலாருன்னு அறைவேன். என்ன பேசுற சிந்து, கல்யாணம் ஆகி 4 வருஷமா இந்த பாக்கியம் கிடைக்காம நான் படுற மனவேதனை எனக்கு தான் தெரியும். கோயில் கோயிலா டாக்டர் மாத்தி டாக்டர் தேடி போய் தவியா தவிச்சு லைன்ல நின்னு கியூல நின்னு கஷ்டப்பட்டு அவ்வளவு பணத்தை செலவழிச்சு எதுவும் நடக்கல. இப்ப வரைக்கும் தாய்மை கிடைக்காம நான் ஏங்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா இப்படி பேசுற? எனக்கு வர கோபத்துக்கு எனக்கும் ஆசைலாம் இருக்கு தாமர. ஆனா நான் அவரை ஏமாத்திட்டதா, அவரோட லட்சியத்தை உடைச்சிட்டதா, அவரை நினைச்சு பாருன்னு பயமா இருக்கு. கண்டிப்பா கோச்சுப்பார், என்கிட்ட பேச மாட்டார். என்ன பேசுற சிந்து, இதுல கோச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? மாத்திரை போட மறந்துட்டேன்னு ஏன் சொல்ற? சாப்பிட்ட மாத்திரை எக்ஸ்பயரி ஆயிடுச்சுன்னு சொல்லு. அப்படி இல்லைன்னா நல்ல மாத்திரையா கூட இருந்தாலும் சில நேரங்கள்ல இப்படி ஆகும்னு சொல்லு. இதெல்லாம் தாண்டி நீ அம்மா ஆக போறன்ற சந்தோஷமான விஷயத்த குழி தோண்டி புதைக்க பாக்குறியா? உன்னை முழுசா நம்பி ஒரு உயிர் உனக்குள்ள ஜனிச்சிருக்கு. அந்த பச்சை சிசுவோட நம்பிக்கைய கொல்ல பாக்குறியா? பத்திரமா இருக்கோன்னு நம்பி உலாவுற உயிரை நீ நசுக்கனு வை. அதை எப்படி துடுத்துடிச்சு போகுன்றத யோசிச்சு பாரு. இந்த முடிவு ரொம்ப தப்பு, இது உனக்கே புரியும் அப்படின்னு தாமர அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கண்ணு பார்த்த கண்ணு நேரா பேசும்போது செங்குக்கு அப்பதான் ஒரு தெளிவே கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு எடுத்திருப்பாங்க, கதையில அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கோன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக. நான் சுல்தானா.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கதையோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. அலைபாயுதே நிகழ்ச்சிய கடல் ஓசை எஃப்எம் 90.4 சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. இங்க பாரு சிந்து, உன் வீட்டுக்காரர்கிட்டயும் உங்க அம்மா கிட்டயும் சொல்லு, சந்தோஷமா சொல்லு, தைரியமா சொல்லு. போன்ல என்ன சொன்ன? கடன் வாங்கியிருக்கோம், கூட கொஞ்சம் பிரச்சனை ஆயிடக்கூடாது, கடன் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி கருவை கலைக்க போறேன்னு வேற சொல்ற. என்ன ஆனாலும் சரி, அந்த ஒரு தப்பான முடிவு மட்டும் எடுத்துறாத, கற்பனையில உழவாத. அப்படி கற்பனையில உழவுனான்னு வை, உன் மனசு உன் கட்டுப்பாட்டுல இருக்காது. கண்ட எண்ணங்களை உன் மனசுக்குள்ள அலைவிடும். நெஞ்சுக்குள்ள நெருப்பை வச்சிட்டு இருந்தீன்னா அது குழந்தைய எவ்வளவு பாதிக்கும் தெரியுமா? நல்ல எண்ணங்களை மனசுக்குள்ள வளர்த்துக்கு பாரு, நெகட்டிவா யோசிக்காத. கணவனும் மனைவியும் உட்கார்ந்து மனசு விட்டு பேசினா தீராத பிரச்சனையே இல்ல, எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கும். முதல்ல தைரியமா போய் பேசு, அவர் என்ன சொல்றாருன்னு பாரு. அதையும் தாண்டி கலைக்க சொன்னா உன் குழந்தைக்காக போராடு, அப்பதான் நீ ஒரு சரியான அம்மாவா இருக்க முடியும். இத நான் ஆணித்தரமா சொல்றேன். நான் அவர்கிட்ட சொல்றேன், இத பத்தி பேசுறேன். என்ன ஆனாலும் இதுக்கப்புறம் முடிவுல எந்த மாற்றமும் இருக்காது. இது என்னோட குழந்தை, இதை நான் தான் பாத்துக்கணும். என்ன நம்பி வந்த இந்த உயிரை நான் எப்படி அழிக்க நினைச்சேன்? பாவம் பண்ணல பாத்திருக்கேன். நல்ல வேலை உன்கிட்ட பேசினேன், இல்லன்னா அவ்வளவுதான் அப்படின்னு தெளிஞ்ச மனசோட சிந்து அவங்க ஃப்ரெண்டை பார்த்து பேசினாங்க. தன் ஃப்ரெண்டுக்கு தைரியம் கொடுத்ததுக்கு அப்புறம் தாமரையும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. சாயந்தரமும் ஆச்சு. அவங்க வீட்டுக்காரர் வீட்டுக்கு வந்ததும் சிந்து அவர்கிட்ட எப்படி பேசுறதுன்னு கூட தெரியாம தயங்கி தயங்கி பயத்தோட நின்னுட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த தயக்கமும் பயமும் அவங்கள அறியாமலே காணாம போச்சு. என்னங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்னம்மா சொல்லு? எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, கடவுளா நமக்கு ஒரு வரத்தை கொடுத்தா அது வேணான்பீங்களா? என்ன பேசுற, இதனாலும் நேர விஷயத்துக்கு வா. இல்லங்க, எனக்கு குழந்தை உண்டாயிருக்கு. ஆனா நீங்க அச்சீவ் பண்ணணும், அப்படி போகணும் இப்படி போகணும்னு ஏதோ சொன்னீங்களே, குழந்தை கூட இப்போதைக்கு வேணான்னீங்களே. உருவான குழந்தைய கொல்லணுமாங்க, அது பாவம் இல்ல. என்ன பேசுற சிந்து, குழந்தை வேணான்னு தான் சொன்னேன், உருவான குழந்தைய கொல்ல சொல்லல. அந்த அளவுக்கு நான் மோசமானவன் நினைச்சியா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? என்னங்க சொல்றீங்க, அப்போ உங்களுக்கு இதுல எந்த நிர்பந்தமும் இல்லையா? அது சரி, இவ்வளவுதான் நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்க. அம்மா கிட்ட இருந்த விஷயத்த சொன்னியா? எங்க அம்மா கிட்டையும் உங்க அம்மா கிட்டையும் இந்த விஷயத்த சொன்னீனா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? இப்ப வரைக்கும் சொல்லல, உங்ககிட்ட சொல்லிட்டு சொல்லலான்னு தான். முதல்ல சொல்லு, இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்க, நான் போய் ஸ்வீட் வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த முத வேலையா ஆபீஸ் பேக கூட கழட்டி வைக்காம சிந்துவோட வீட்டுக்காரு பேக்கரிக்கு போயிட்டாரு. எல்லாரும் தன்னை என்ன நினைப்பாங்கன்னு தாமாவே யோசிச்சு தன்னோட சந்தோஷ தருணத்தை அழிச்சுட்டு சிந்து தான் பண்ண தப்ப நினைச்சு வருத்தப்பட்டாங்க. அவசரப்பட்டு அவங்க தப்பான முடிவெதும் எடுத்திருந்தா இப்ப அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிற சந்தோஷம் காணாம போயிருக்குன்ற எண்ணம் அவங்க மனசுக்குள்ள வந்துட்டு போனுச்சு.

தன்னோட குழப்பமோ வருத்தமோ குழந்தைய பாதிச்சிருக்குமோன்னு யோசிச்சவங்க, இனிமே அடுத்தவங்க யோசனைய நம்ம சிந்திக்கவே கூடாது, தாமரை சொன்ன மாதிரி பழிச்சுன்னு பேசிடணும் அப்படின்னு மனசுல ஒரு தெளிவு தன்மைய வரவழைச்சுக்கிட்டு சிந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு அவங்க மட்டும் தப்பான முடிவு எடுத்திருந்தாங்க, இன்னைக்கு அவங்களோட பையன் அவங்கள அன்போட கட்டி பிடிச்சிருந்திருக்க மாட்டான். சிந்துவும் அவங்க பையனை அன்போட கட்டி பிடிச்சு கன்னத்துல முத்தம் கொடுத்திருந்திருக்க மாட்டாங்க. நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம கேட்ட கதை பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னைக்கான கதை இனிதே நிறைவடைஞ்சிருச்சு. இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பு உள்ளங்களை வந்து நாளைக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வர தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.

0: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சுயதொழில் செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைமண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைமண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 0456723046 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 30 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா கொரியர் வந்திருக்கு.
1: ஆ தேங்க்ஸ் பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வரும் பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சித்தி மாமா மச்சான், எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 30 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள்நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்தில்

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையர்த்தம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 30 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் பெனடிக்ட். தங்கச்சிபாளையம் தண்ணீர் ஓற்று கிராமத்தை சேர்ந்த மீனவன். நான் கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷமாக மீன்பிடி தொழில், துடுப்பு இல்லாத படகுகளில் போய் கரையோரங்களில் வந்து இயற்கை வளங்கள் கெட்டுப்போகாத அளவுக்கு மீன் பிடிக்கிற தொழில் தான் நாங்கள் பாரம்பரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் சிறு பிள்ளையாக இருந்த காலத்தில் என்னென்னா, சூந்து சூடைன்னு ஒரு வகை மீன் பிடிப்பாங்க. சூந்து சூடைங்கிறது தென்னை ஓலைகளால் வந்து நல்லா அதை ஒன்று திரட்டி கட்டி நீண்ட இதாக பிடிச்சி அதை வச்சு அதில் வந்து தீ வச்சு விடுறது. தீ வச்சு விட்டு சின்ன பத்தையில் ஏறி போய் ஒருத்தர் வந்து அந்த தீப்பந்தத்தை பிடிப்பார். ரெண்டு பேர் படகுக்கு அந்த பக்கம் இந்த பக்கமும் ஒரு வலை, ரவுண்டு வலை இருக்கும். அதால் வந்து கச்சான்னு சொல்லுவாங்க, அதை அந்த கச்சாவில் அள்ளி போட்டு சூந்து சூடை பிடிப்போம். அந்த பாரம்பரிய மீன் பிடிப்புகள்லாம் இப்போ இல்லை. அதே போல் வந்து நாங்கள்

0: வந்து செயற்கை பவளப்பாறை மற்றும் கல்கள் போட்டதுனால பழைய அளவுக்கு வந்து அந்த கணவாய்கள் இறங்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னக்கா கடையில கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட, அதை வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்ற

0: நேரம் இப்பொழுது இரவு ஒரு மணி.
1: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 30 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: இன்று நீ வருவாய் என மற்றும் துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சுகுணா, எனக்கு வயசு 63 ஆயிடுச்சு. பாம்பன், ஆமா, நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் படிச்சுட்டு இருந்தேன். எங்க பாம்பன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எங்களுக்கு ஒரு 2 வள்ளம் கிடந்துச்சு. வள்ளம் கிடந்தா நான் எங்க ஃபேமிலியே, எங்க அப்பா வந்து அந்த காலத்து எஸ்எல்சி. எங்க அப்பா வந்து, எங்க அப்பா ஒரு பஞ்சாயத்தர் மாதிரி இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு போலீஸ் ஒருத்தன் திடீர்னு யாரையாவது பிடிச்சிட்டாங்களா, ஸ்டேஷன்ல பிடிச்சிட்டாங்கன்னா எங்க அப்பா பேசுற இங்கிலீஷ்ல அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியுமா, விட்டுட்டு போவாங்க. அப்படி ஒரு ஃபேமிலி தான் எங்க ஃபேமிலி. ஆனா நான் வந்து அண்ணன் நல்லா படிச்சாங்க, நல்ல காலேஜில் படிச்சாங்க. இன்னொரு ஒரு அண்ணன் கஸ்டம்ஸ்ல வேலை வைத்தாங்க, 2 தேவகோட்டையில படிச்சாங்க. நாங்கள் 2 பொம்பளை பிள்ளைகளும் படிக்கல. நான் 7 படிச்சுட்டு இருந்தேன். அக்கா எத்தனை கிளாஸ் படித்தாங்கன்னு தெரியல, நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எப்படின்னா, தெக்குவாடி வந்து அந்த அந்தோணியாசு கோயிலுக்கு நேரையெல்லாம் பார்த்தா குரங்கு மரம், பூசரி மரமாக இருக்கும். குரங்கு நம்ம தலையில் உழு நம்ம வச்சுருக்கிறத அப்பிட்டு போயிடும். அப்படி உள்ள கால சூழ்நிலையில் என்ன செய்யறது, சோறை வடித்த தண்ணி எங்கள் அம்மா முன்னாடி போயிடுவாங்க. அந்த கருவாடு பற்றியில் வேலை பார்க்கறதுனால அம்மாவுக்கு சொந்தமாகவே அம்மா கருவாடி வியாபாரம் பார்ப்பா. அப்பா அம்மாவும் வியாபாரம்னா அவங்க வியாபாரம், அவங்க உடைய சரக்கை அவங்களே உடத்துவாங்க. இதுக்கெல்லாம் நான் என்ன செய்வேன்னு, சோறு வடித்த தண்ணி கொண்டு போகணும். கொண்டு போய் அந்த அவ்வளோ சூழ்நிலையில் 1 மணி நேரம் நடக்கணும். நடந்து நான்

0: வகை எங்க அப்பா சாப்பாடு கொடுக்குற நேரத்துல என்கிட்ட வந்து உட்காந்துக்குருவாரு. அப்ப அதுக்கப்புறம் அவன் வேலை செய்வான். அதுக்கப்புறம் படிப்பை தொடரவே முடியல. இந்த ஏழாங்க வருஷம் முடிஞ்சிச்சு, கடைசியில வயதுக்கு வந்தாச்சு. அப்புறம் ரெண்டே முக்கால் வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் என் கணவர் வந்தாக கல்யாணம் முடிச்சோம். எனக்கு 47 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. நன்றி.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி. மீனவர்களுக்கான சமுதாய

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: ஏய் டுவார், குட்டிக்கு துட்டு ஓட்டியா? எங்க புடட்டு அதை துட்டு தர கடமை.

0: கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று நீ வருவாய் என மற்றும் துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் இருந்துச்சீங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் எதுக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கம் தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை, ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: நீ வருவாய் என மற்றும் துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
0: இன்று நீ வருவாய் என மற்றும் துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்ற

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று நீ வருவாய் என மற்றும் துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 30 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: பேரு மைக்கேலந்தனி, வயசு வந்துட்டு 53. இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன கோடைக்கல்லாம் வச்சு கடைக்கல்ல கிடக்கும்போது வெள்ளம் மாயால கிடக்கும்போது நடந்தது. ஒரு சின்ன பையலை மரத்தில் ஏற்றிட்டு போயிட்டோம். கோடியக்கரைன்னு சொல்ல பொறுத்தளவுக்கு எல்லா நேரமும் நீவாடு போகாமல் ஓடணும், சரி ஓடத்தான் செய்யும். அதை பார்த்து பார்த்து தான் இறங்கணும். பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள்லாம் நீய முடியாது, அந்தளவுக்கு நீவாடு போகணும். மரத்தில் ஏற்றிட்டு போய் வெள்ளத்தில் ஏற்றி விட்டுட்டு மரத்தில் வந்து வெள்ளத்தில் நாங்கள் ஏறிட்டோம். மரக்காரன் லாக்காக வலிஞ்சான். வலிஞ்ச லக்கத்துலேருந்து பிள்ளைய வந்துட்டு தவற விட்டான். தவறி தண்ணியில் உழவும் அந்த பிள்ளைய பார்க்கறது எடுக்கிறதுக்கு எல்லா பேருமே தண்ணியில் விழுந்துட்டாங்க, யாரும் பார்க்க முடியல. காலு சரியில்லாதனால நான் வெள்ளத்தில் இருந்தேன், மற்ற பேர்லாம் இறங்கிட்டாங்க. நான் வெள்ளத்தில் இருந்ததுனால நான் பிள்ளைய பார்த்தேன். சின்ன பிள்ளை ரொட்டி பாக்கெட்டு கையில் வச்சுருந்தது, அது மட்டும் கொஞ்ச நேரம் சென்று கிளம்புச்சு. கிளம்பவும் அந்த ரொட்டி பாக்கெட்டு மேலே பாஞ்சிட்டேன். பாஞ்சா புள்ள தண்ணிக்குள்ள போவா உள்ளக்கு போகும்னு கையை பிடிச்சி தூக்கிட்டேன். தூக்கிட்டு இன்னொரு வெள்ளம் பக்கத்தில் கலந்த வெள்ளத்தில் ஏறி அந்த ஒத்த கையில நீஞ்சு போய் ஒத்த கையிலே பிள்ளைய தூக்கிட்டு போய் அந்த வெள்ளத்தில் அம்மாரை பிடிச்சி ஏறி ஒசக்க தூக்கி போட்டுட்டேன். ஒரு அம்மாரை கையை வச்சு பிடிச்சி, ஒரு அம்மாரில் கையை வச்சு பிடிச்சிக்கிட்டோமே கை அடுத்த பக்கம் வாயை வச்சு கடிச்சிக்கிட்டு தான் மறுபக்கம் கையை போட முடியும். ஏன்னா ஒரு கையை பிள்ளை பிடிச்சி தூக்கியிருக்கோமா, அதனால அந்த அம்மாரை ஒரு வாயை வச்சு ஒரு கடி, கையை வச்சு ஒரு பிடி, இப்படி பிடிச்சி பிடிச்சி ஏறி தான் வெள்ளத்தில் ஏறினேன். அந்த பிள்ளைய தூக்கி அந்த வெள்ளத்தில் போட்டுட்டு தான் ரெண்டு கையை வச்சு ஏறினேன். தூக்கி போட்டுட்டு ஒசக்க ஏறி பிள்ளைய தடை விட்டுட்டு இருந்து அந்த மரத்தை வரவும் மரத்துலேருந்து பிள்ளைய தூக்கிட்டு போய் கடக்கல்லேருந்து பிள்ளைய சுற்றி தண்ணி அமுக்கி எடுத்தாச்சு. எடுத்து பிள்ளைக்காரங்கள போடச்சாச்சு. பிள்ளைக்காரங்க அன்றைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு கடவுளே நீங்கள் தான் என்ன.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நெய்தல் மண்ணின் கதைகள் 1000, நெய்தல் மக்களின் உணர்வுகள் 1000. புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா? நம்ம கடலோசை எப்பம் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வை, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனாலதான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தையே நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

சினிமா சாருங்க படங்களை போட்டா தெருவில் பேப்பர் கிடைக்கலே, அதில் சிரிப்பு காட்டும் காதல் கேசுகள் சேர்த்தால் பிசினஸ் முடையிலே, சிரிப்பு காட்டும் காதல்

வேண்டும், கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்கு தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 30 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

தேடுவோம் மது கிண்ணம் மலர் மஞ்சம் நமக்காக அம்மம்மா ஆயிரம் இன்பங்கள் மயக்கத்தை திரும்பத்தான் நிறுத்தாரே தபலா மாமா டோலக் தாத்தா தபலா மாமா டோலக் தாத்தா தபலா மாமா டோலக் தாத்தா தபலா மாமா டோலக்

स्वर्ग से மது கிண்ணம் மலர் மஞ்சம் நமக்காக அம்மம்மாயிரம் இன்பங்கள் மயக்கத்தை திரும்பத்தா நிறுத்தாதே தபலா மாமா டல்லக்கு தாத்தா தபலா மாமா

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மலர்குழல் பாதம் அளந்திடும் சித்திரமோ, முத்து நகை தரும் மெல்லிய செவ்விதழத்தினமோ, கொட்டு மலர்குழல் பாதம் அளந்தி

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: பேர் மூகுபுரி, வயசு 80 வயசு எனக்கு. இது கம்பிப்பாடு, இது புயல் அன்னைக்கு புயல்.

0: எனக்கு ஒரு நாளைக்கு முன்னே எல்லாம் எச்சரிக்கை பண்ணிடுச்சு. எல்லாம் எச்சரிக்கை பண்ணி குறிக்கோள் வந்துருச்சு, பயிர் எடுக்கிறாப்புல. இது தனிச்சு கூட சொல்ல மாட்டாங்க, சின்ன கொழும்புன்னு தான் சொல்லுவாங்க. ஓலை குச்சி தான் இருந்த மாதிரில கிடுவில் தான் மேய்ஞ்சிட்டு இருந்தான். இப்போ தான் நாங்கள் ஓடி போட்டு இருக்கிறோம். முதல்ல ஓலை குச்சி தான், அங்கிட்டையும் மீன் பிடிப்போம், இங்கிட்டையும் மீன் பிடிப்போம், வடக்கையும் தெக்கையும் தோணி வளைச்சு, கடலை தோணி வளைச்சு. வீடு வந்து இந்த பக்கமும் இருந்துச்சு, இந்த பக்கமும் இருந்துச்சு, இந்த இருக்குல்ல இதே மாதிரி ரயில் ஓடிச்சு எல்லாம் ஓடிச்சுல. அந்த புயல் வந்து கரைக்கிட்டா 12 மணிக்கு எடுத்தது. 12 மணிக்கு எடுத்து பலாண்டு விடியுது, இந்த காற்று மாறுது, சோலா காற்று மாறுது, பலாண்டு மாறி அதோடு நாங்கள் என்ன செஞ்சோம், ரொம்ப கைத்தமாக வந்துருச்சு எங்களுக்கு. நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், உறுத்தின வேட்டி உறுத்தின துண்டு எல்லாத்துலேயும் இருக்கிறோம். மறு எதுவுமே செய்தட்ட இதுவுமே எடுக்கலை, ஒன்றுமே எடுக்காமல் இருந்துட்டு அதோடு கிளம்பி போயிட்டோம் நாங்கள். நாம் புயல் எடுத்த பிறகு அந்த காலையில் புயல் தண்ணியெலாம் வந்து இவ்வளோ இந்த இது ஒரு வருஷம் வந்துருச்சு, இந்த 1 வருஷம் வந்துருச்சு தண்ணியெலாம். நைட்டு பிறகு குத்தாச்சுட்டு தான் இந்த தண்ணிக்கலையும் இதுக்குலையும் இவ்வளோ தண்ணி இவ்வளோ கத்தம் தண்ணி அங்கே ஒரு திற மாதிரி இருக்கும் தாக்குனேன். இந்த வளவு வருது, வளவு அதுலேருந்தே இருந்துச்சு பூரா குடிசை பூரா. அதில் தப்பிச்சது நாங்கள் மறுபடியில் ஊர் என்ன இருந்துச்சு, நம்ம பூரா தான் அழிஞ்சு வச்சு போயிட்டு திரும்பி வளர்த்தேன் வந்து மழை வந்து பார்த்தோம், அப்படி தான் இருந்துச்சு. முத வெடிச்சியில் போயில் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் செம்மணி கழிச்சு சாத்திரியும் வந்துட்டு அவங்க போறிஞ்சனாக்க அவங்க போயிடும் தண்ணியில். 5:30 ஒரு வண்டி போவோம், அந்த வண்டிக்கு போயிட்டாங்க. 12 மணிக்கு எடுத்து விடியக்கெல்லாம் 6 மணிக்கு பலாண்டு வெறிக்குது. வெள்ளி கட்டே வயசு என்றாலும் இதுவெல்லாம் போயிட்டாங்க.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம், யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோபத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: a Mario.
1: ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்

0: கடலோசை FM 90.4
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 30 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டி சொல்கிறோம்.

0: என் பேர் செல்வ பாண்டி. 1964 கோயிலுக்கு பின்னாடி நானும் பிறந்தது இந்த பரம்பூர் கோயில் பத்தியில் கொன்ற மயில், அதுக்கு நேரம் கடற்கரையில் பிறந்தது. 1952 சித்திரை மாதம் பிறந்தார். அதாவது எல்லா மீனும் அந்த கரவழியில் படும். என்னென்ன மீனோ அத்தனை மீன் அதில் படும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கு அந்த கரவலையை வச்சு தான் பக்கி மெல்ல மெல்ல மெல்ல வெவ்வேறு தொழிலாக உருவாக்கணும். கரவலை தான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் கரவலை நம்பி தான் வாழ்ந்தாகும். ஆனால் வாகனம் இல்லாத நேரத்தில் வந்து இங்கேருந்து பிடிக்கிற மீனை கொண்டு மார்க்கெட்டில் கூறு கட்டி தான் விற்கணும். ஒரு பீசா ரெண்டு பீசா காலனா முக்காலனா ஒரு சொல்லி அரை சொல்லி அப்படி தான் விற்றுட்டு வாழ்வாதாரத்தை 8 மணிக்கெல்லாம் மீனை பிடிச்சி கொடுத்து விட்ருவோம். அவங்க திரும்ப வரும்போது நைட்டு 8:30 to 9:00 ஆகும். அத்தியாவசிய பொருளை வாங்கிட்டு வந்தோம். அதுக்கு பின்னாடி வாங்கிட்டு வந்து தான் உலைய ஊற்றி போட்டு அரிசி அரிசி போட்டு சாப்பாடு ஆக்கி எல்லா பிள்ளைகளும் தூங்கிடுங்க. ஆனால் தூங்கிடுறேன். அப்போ எல்லாரையும் உச்சுப்பி கொஞ்சம் கொஞ்சமாக சோறு. ஆமாம், 8 மணி வரைக்கும் இருக்க முடியுமா? ஆனால் படிப்பறிவு யாருக்குமே அவ்வளோ இருக்காது. பள்ளிக்கூடம் என்ன தானே, இப்போ சந்து பந்தெல்லாம் பள்ளிக்கூடம் இருக்குது. அப்போ பள்ளிக்கூடமே கிடையாது. ராமேஸ்வரம் போனால் தான் அத்துல குளம் படித்தார். அப்போ பள்ளிக்கூடம் அந்த ஒன்று தான். இங்கேருந்து தஞ்சாவூர்லேருந்து ராமேஸ்வரம் போய் படிச்சுட்டு அங்கேருந்து 8 மணி கிளம்பி வர்றது விட மாட்டாங்க. அப்புறம் மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல அந்த 64 கோயிலுக்கு முன்னாடி அங்கே போய் குடியே வந்தாங்க. வெவ்வேறு பக்கம் போய் அப்புறம் தான் குழந்தைகளை படிக்க வைக்க போகணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கடலில் படாத கஷ்டம்லாம் பட்டுருக்கும். அலை அலையில் தான் இப்போ இங்கேருந்து போவோம். இங்கேருந்து போகும்போது காற்று நல்லா மெதவலாக இருக்கு. அங்கே போய் மீன் பிடிச்சிருக்கோம்னா காற்று குவியணும். அப்போ வந்து எந்த அறிவிப்பும் கிடையாது. அவள் அந்த அளவுக்கு நவீனமான எதுங்க அரசாங்கத்தில் இல்லை. இப்போ உள்ள கட்டத்தில் வந்து அரசாங்கத்தில் இல்லை. அப்போ நாங்கள் திடீர்னு அங்கே காற்று வந்துருச்சுட்டா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எங்கள் உயிரை எந்த அளவுக்கு ஒன்றாது பாதுகாப்பாக வரணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் தந்து வந்தால் பாயை ரொம்ப மேலே தூக்க மாட்டோம். லேசாக தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே வருவோம். அதுலேயும் படகு தாண்டிருக்கு, உயிர் சேதம் வந்திருக்கு. இப்போ இந்த சுனாமி வந்துச்சு இல்லையா, அதுலேருந்து மக்களை பூரா அப்புறப்படுத்தி நீங்கள் பந்தோஷமான இடத்துல இருக்கணும், கடற்கரில் இருக்கக்கூடாது, உயிர் சேதம் வரும், எந்த நேரத்தில் என்னமோ நடக்கலாம் அப்படின்னு போய். இப்போ வந்து பொழப்புக்கு அங்கங்கே இப்போ இந்த தஞ்சாவூரில் கடை வச்சுருக்காங்க, 5 மணிக்கு மேலே அடைச்சிடுவாங்க, 5 மணிக்கு கேட்டு அடைச்சிடுவாங்க. அங்கே மீனவன் வந்து எந்த நேரமும் கடலுக்கு போகிறான். அவன் இருப்பான். அவன் இருந்தாலும் 1 மணிக்கும் போவாங்க, 2 மணிக்கும் போவாங்க, 3 மணிக்கும் போவாங்க, 4 மணி. கொஞ்சம் தொலைவில் போகிறதுனா கொஞ்சம் வெள்ளையுமே போகணும், அது கொஞ்சம் கம்மியாக போகிறதுனா கொஞ்சம் லேட்டாக போகணும். இப்படி ஒரு கணக்கு.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி. மீனவர்களுக்கான சமுதாய

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: செந்தல் வந்து இல்லையே வந்து ஒட்டுதே அந்த தேரடியில். இது பரவாயில்ல, சின்ன கன்னி பெண்ண, ஐயோ பெண்ண ஒட்டுதே, சரியில்லையே தள்ளியில்ல. அஞ்சி அஞ்சி கெஞ்சி கெஞ்சி செஞ்சி செஞ்சி இஞ்சி இஞ்சி இஞ்சி இஞ்சி இஞ்சி தந்தேன் தந்தேன் இசை

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 30 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: சிலு சிலு வென கொள்ளிகள் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள், மலர் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரம் கொட்டி பறவைகள்.

0: எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் செல்வ பாண்டி. 1964 கோயிலுக்கு பின்னாடி நானும் பிறந்ததே இந்த பரம்பூர் கோயில் பத்தியில் கொண்ட மயில், அது நேரம் கடற்கரையில் பிறந்தது. 1952 சித்திரை மாதம் பிறந்தார். அதாவது எல்லா மீனும் அந்த கரவழியில் படும். என்னென்ன மீனோ அத்தனை மீனும் அதில் படும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கு அந்த கரவலையை வச்சு தான் பக்கி மெல்ல மெல்ல மெல்ல வெவ்வேறு தொழிலாக உருவாக்கணும். கரவலை தான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் கரவலை நம்பி தான் வாழ்ந்தாங்க. ஆனால் வாகனம் இல்லாத நேரத்தில் வந்து இங்கேருந்து பிடிக்கிற மீனை கொண்டு மார்க்கெட்டில் கூறு கட்டி தான் விற்கணும். ஒரு பீசா ரெண்டு பீசா காலனா முக்காலனா ஒரு செல்லி அரை செல்லி அப்படி தான் வித்துட்டு வாழ்வாதாரத்தை 8 மணிக்கெல்லாம் மீனை பிடிச்சி கொடுத்து விட்ருவோம். அவங்க திரும்ப வரும்போது நைட்டு 8:30 to 9:00 ஆகும். அத்தியாவசிய பொருளை வாங்கிட்டு வந்தோம். அதுக்கு பின்னாடி வாங்கிட்டு வந்து தான் புளைய ஊற்றி போட்டு அரிசி அரிசி போட்டு சாப்பாடு ஆக்கி எல்லா பிள்ளைகளும் தூங்கிடுங்க. ஆனால் தூங்கிடுவேன். அப்போ எல்லாரையும் உச்சுப்பி கொஞ்சம் கொஞ்சமாக சோறு. ஆமாம், 8 மணி வரைக்கும் இருக்க முடியுமா? ஆனால் படிப்பறிவு யாருக்குமே அவ்வளோ இருக்காது. பள்ளிக்கூடம் என்ன தானே, இப்போ சந்து பந்தெல்லாம் பள்ளிக்கூடம் இருக்குது. அப்போ பள்ளிக்கூடமே கிடையாது. ராமேஸ்வரம் போனால் தான் அத்துல குளம் படித்தாரா அப்போ பள்ளிக்கூடம் அந்த ஒன்று தான். இங்கேருந்து தஞ்சுக்குள்ளேருந்து ராமேஸ்வரம் போய் படிச்சுட்டு அங்கேருந்து 8 மணிக்கு கிளம்பி வருது, விட மாட்டாங்க. அப்புறம் மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல இந்த 64 புயலுக்கு முன்னாடி அங்கே போய் குடியம் வந்தாங்க, வெவ்வேறு பக்கம் போய். அப்புறம் தான் குழந்தைகள படிக்க வைக்க போகணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கடலில் இப்போ படாத கஷ்டம்லாம் பட்டுருக்கோம். அலை அலையில் தான் இப்போ இங்கேருந்து போவோம். இங்கேருந்து போகும்போது காற்று நல்லா மிதவலாக இருக்கு. அங்கே போய் மீன் பிடிச்சிருக்கோம்னா காற்று குவியணும். அப்போ வந்து எந்த அறிவிப்பும் கிடையாது. அவள் அந்த அளவுக்கு நவீனமான எதுங்க அரசாங்கத்தில் இல்லை. இப்போ உள்ள கட்டத்தில் வந்து அரசாங்கிட்ட இல்லை. அப்போ நாங்கள் திடீர்னு அங்கே காற்று வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எங்கள் உயிரை எந்த அளவுக்கு கொண்டாந்து பாதுகாப்பாக வரணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் தந்து வந்தால் பாய ரொம்ப மேலே தூக்க மாட்டோம், லேசாக தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே வருவோம். அதுலேயும் படகு தாண்டிருக்கு, உயிர் சேதம் வந்துருக்கு. இப்போ இந்த சுறாமி வந்துச்சுல, அதுலேருந்து மக்களை பூரா அப்புறப்படுத்தி நீங்கள் இப்போ பந்தோஷமான இடத்துல இருக்கணும், கடற்கரையில் இருக்கக்கூடாது, உயிர் சேதம் வரும், எந்த நேரத்தில் என்னமோ நடக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து பொழப்புக்கு அங்கங்கே இப்போ இந்த தஞ்சாவூரில் கடை வச்சுருக்காங்க, 5 மணிக்கு மேலே அடைச்சிடுவாங்க, 5 மணிக்கு கேட்டு அடைச்சிடுவாங்க. அங்கே மீனவன் வந்து எந்த நேரமும் கடலுக்கு போகிறவன், அவன் இருப்பான். அவன் இருந்தாலும் 1 மணிக்கும் போவாங்க, 2 மணிக்கும் போவாங்க, 3 மணிக்கும் போவாங்க, 4 மணி. கொஞ்சம் தொலைவில் போகிறதுனா கொஞ்சம் வெள்ளனுமே போகணும், அது கொஞ்சம் கம்மியாக போகிறதுனா கொஞ்சம் லேட்டாக போகணும். இப்படி ஒரு கணக்கு.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சிட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிடலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிடலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசுக்கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிடல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏ மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கடிச்சிட்டு இருக்கு.
1: அட ஆமா மச்சான், இப்பெல்லாம் கடற்கரையில மீனை விட கொசு தான் அதிகமா வருது.
0: அதான் மாப்பிள, இந்த மாதிரி பழைய டயரு, பழைய பிளாஸ்டிக் டப்பா, இது எல்லாத்தையும் கடற்கரை

0: கரையில அப்படியே சும்மா தூக்கி போடுறத விட்டுபிட்டு அதை எங்கேயாச்சும் மழை தண்ணி தேங்காத இடத்துல போட்டு வைக்கணும். இல்ல மொத்தமா எல்லாத்தையும் குப்பை வண்டியிலயாச்சும் போடணும். இப்படியே போச்சுன்னு வையே, உன்ன மாதிரி யார் யார் கடற்கரையில தூங்க போறாங்களோ எல்லாரும் காய்ச்சலோட தான் வீட்டுக்கு வரணும்.
1: சரியாதான் சொல்றீங்க மச்சான், நம்ம கம்பெனிக்கு பக்கத்திலேயே கூட ரெண்டு மூணு டயர் கிடக்கு, முத வேலையை அது எல்லாத்தையும் தூக்கி போடணும்.
0: சரி போய் ஃபர்ஸ்ட் அதை பண்ணு, உடம்ப பாத்துக்க மாப்பிள, சுடுதண்ணி வச்சு குடி, நான் போயிட்டு வரேன்.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.